வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயமுத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 16 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 1 தேதி திங்கட்கிழமை. நேரம் காலை 5:57.

0: இனி தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வைகாசி விசாக திருவிழாவின் போது தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாயும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் 1 பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சியில் இணைவது ஆர்ஜே மீஸ்ரீ. நிகழ்ச்சியின் தொடக்கமாக குரலும் விளக்கமும். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 34 அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குரல்: மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீல நீர பிற. பொருள்: ஒருவன் தன் மனத்தில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும்.

திருத்தணி எம் சுவாமிநாதன் பாடிய தேவார பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். தொடர்வது வி. நடராஜ முதலியார் பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இரண்டு பாடல்கள் கேட்டோம். சிந்து பாடிய பாடலை தொடர்ந்து எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் கேட்டோம்.
1: ஒன் 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காலையில 7:30 யோகமும் மனித மாண்பும், உரை வழங்குபவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் தாரிணி அவர்கள். 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நிலையத்தில் நேரம் 6:35. இனி கேட்கலாம்
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C முதல் 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 25°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60%-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 km வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லாத நாட்களில் பயன்படுத்த முடியும். குறுவை நெல் நாற்றாங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றாங்கால் தயாரித்து விதைப்பு மேற்கொள்ளலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் நாற்றாங்காலில் மாலை அல்லது மழை வரும் சமயங்களில் சிறிதளவு தண்ணீர் தேங்குவதன் மூலம் விதைத்த நெல் இடம் மாறுவது தடுக்கப்பட்டு முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணை தொகைகளை பெறவும், உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும், தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சிறப்பு முகாம்கள் May 9 முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்கள் விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். பதிவு செய்யும் இடங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், பொதுச் சேவை மையங்கள். இந்த நில விவரப்பதிவிற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமானது. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் ஒரு ஆண்டிற்கு 6,000 ரூபாய் PM கிசான் உதவித்தொகை, மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர் காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மழை பற்றாக்குறையின் போது கடைபிடிக்க வேண்டிய பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை உத்திகளை பற்றி கூறியுள்ளது.

0: எண்ணெய் குட்டைகளை தூர்வாருதல், நீர் சேமிப்பு அமைப்புகளின் வரப்பினை மேம்படுத்துதல் போன்ற நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மழைப்பொழிவு காலங்களில் நீரை சேமிப்பதுடன் மழை குறைவான காலங்களிலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க ஊடுபயிர் சாகுபடி, அகன்ற பாத்தி அமைப்பது மற்றும் பயிர் எச்ச மூடாக்குகளை பயன்படுத்த வேண்டும். சரியான வடிகால் முறைகளை பின்பற்றி பண்ணை குட்டைகளில் நீரை சேமிப்பதன் மூலம் உயிர்காக்கும் பாசனத்திற்காக பயன்படுத்த முடியும். சரிவுக்கு குறுக்காக கோடை உழவு செய்வதன் மூலமும் நீரை சேமிக்கலாம். விதை கடினப்படுத்துதல். சோளம், கேழ்வரகு போன்ற விதைகளை 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். கம்பிற்கு 2% பொட்டாசியம் குளோரைடில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். நிலக்கடலைக்கு 0.2% கால்சியம் குளோரைடில் 6 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர வைக்க வேண்டும். பச்சை பயிருக்கு 0.1% மாங்கனீஸ் சல்ஃபேட் அல்லது 0.1% துத்தநாக சல்ஃபேட்டில் 6 மணி நேரம் நிழலில் உலர வைக்க வேண்டும். நிலக்கடலை மற்றும் சிறுதானியங்களை விதைக்கும் பொழுது டிராக்டரில் இணைக்கப்பட்ட விதைப்பு கருவி மூலம் விதைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. பண்ணை குட்டைகளிலிருந்து பயிரின் முக்கிய பருவநிலைகளில் உயிர்காக்கும் நீர்ப்பாசனம் வழங்க பரிந்துரைக்கப்படுகிறது. வறட்சியை தாங்கும் திறனை மேம்படுத்துவதற்காக பயிர் வகைகளான நிலக்கடலை, மக்காச்சோளம் மற்றும் கரும்பு ஆகியவற்றிற்கு இலை வழி தெளிப்பு முறையை பயன்படுத்த வேண்டும். பயிர் உண்டர் 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு, நிலக்கடலை ரிச் 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு, பருத்தி பிளஸ் 5 கிலோ ஒரு ஏக்கருக்கு, மக்காச்சோளம் மேக்சிம் 3 கிலோ ஒரு ஏக்கருக்கு தெளிப்பாக பயன்படுத்த வேண்டும். வறட்சியை தாங்கும் தன்மையை அதிகரிக்க 10 நாட்கள் இடைவெளியில் 1% PPFM இலை வழி தெளிக்க வேண்டும். தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் தாவர வளர்ச்சி பருவத்தில் 0.5% பொட்டாசியம் குளோரைடை இலை வழி தெளிக்க வேண்டும். பருத்தியில் அதிகப்படியான தாவர வளர்ச்சியை தடுக்க செடி வளர்ந்த 45 மற்றும் 60 நாட்களில் 250 PPM என்ற அளவில் மெபிக் வாட் குளோரைட் தெளிக்க வேண்டும். குறுவை பருவத்தில் குறுகிய கால மற்றும் நீடித்த வறட்சி சூழ்நிலையில் விதை சுத்திகரிப்பு தவிர தாவர நிலையில் 1% பொட்டாசியம் குளோரைட் அதனுடன் CCC PPM என்ற அளவில் இலை வழி தெளிப்பதன் மூலம் உலர் விதை நீர்ப்பாசனம் செய்யப்படாத தாழ்நில நெல் வறட்சியை குறைக்க முடியும். வறட்சி மற்றும் அதிக வெப்பநிலை அழுத்தத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்க TNAU கிராப் ஷைன் என்ற பயிர் ஊக்கியினை இலை வழியாக பயன்படுத்த வேண்டும். நெல்லுக்கு விதை நேர்த்தி செய்ய 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி என்ற அளவிலும், இலைவெளி தெளிப்பிற்கு 1 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவிலும், தெளிப்பிற்கு 200 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் பூக்கும் பருவங்களில் பயன்படுத்த வேண்டும். ராகி, பச்சை பயிறு மற்றும் தக்காளிக்கு பரிந்துரைக்கப்படும் அளவு விதை நேர்த்தி செய்ய 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவிலும், இலைவழி தெளிப்பிற்கு 0.5 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவிலும், தெளிப்பதற்கு 200 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவிலும் பூக்கும் நிலையில் தெளிக்க வேண்டும். மரவள்ளி கிழங்கிற்கு பரிந்துரைக்கப்படும் அளவு விதை நேர்த்தி செய்ய 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவிலும், இலை வழி தெளிப்பிற்கு 0.5 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவிலும், தெளிப்பிற்கு 200 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு தெளிக்கும் நிலைகள் நடவு செய்த 30 மற்றும் 60 நாட்களுக்கு பிறகு தெளிக்க வேண்டும். இதன் மூலம் இனப்பெருக்கத்திறன் மற்றும் தானிய நிரப்புதலின் சதவிகிதம் அதிகரிக்கிறது. மூடாக்கிடுதல் மற்றும் புழுதி மூடாக்கினை பின்பற்றலாம். கசிவு நீர் குட்டை மற்றும் நீர் சேமிப்பு கட்டமைப்புகளை புனரமைக்க வலியுறுத்தப்படுகிறது. கால்நடை முகாம்களை ஒருங்கிணைத்து கால்நடைகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் வழங்க வேண்டும். ஒருங்கிணைந்த விதை மேலாண்மை தொழில்நுட்பங்களை அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். உரங்களின் அளவை குறைக்க உரங்களை தூவாமல் இடமிட்டு பயன்படுத்தும் முறையை பின்பற்ற அறிவுறுத்தப்படுகிறது. ஈரப்பத அழுத்தத்தின் முக்கிய வளர்ச்சி நிலையில் டிரான்ஸ்பரண்டுகள் தெளிக்கப்படுகின்றன. ஈரப்பத அழுத்தத்தின் போது நீராவி போக்கு தடுப்பான்களை தெளிக்க வேண்டும். மரம் மற்றும் பூப்பயிர்களுக்கு நீர்ப்பாசன செயல்திறனை மேம்படுத்த சொட்டு நீர் பாசனம் பரிந்துரைக்கப்படுகிறது. தழை கூளம் இடுவதால் நீர் இழப்பை குறைக்க உதவுகிறது. தென்னையில் படுகையை சுற்றி தழை கூளம் இடுவதன் மூலம் நீர் சேமிப்பை அதிகரிக்க உதவும்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நீங்கள் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்தலை நிகழ்ச்சியில் நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனை

0: பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் தாரணி அவர்கள். அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: You are listening Akashvani Coimbatore 103 FM. Stay tuned.
0: நேர்களே, இன்று காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது. 12-ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். CBSE 12-ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து IIT மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் CBSE கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் 10 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
3: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்துருக்கோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். நொய்டாவில் வந்து 10க்கு மேற்பட்ட பிள்ளைகளை வந்து பிளஸ் டூ முடிச்ச பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை

0: உயர்த்துவதற்கு அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்றோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோட பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சிருக்கிறோம்.
1: தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500 மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40°C ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30°C ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை

வென்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஸ்வர் குமார், ஹாசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும், தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் கிளியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார்.

கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் கிளியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2 முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்ட மேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்பட உள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் இதனை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்கு அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக நேற்று காணொலி வாயிலாக அவர் வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி மன்றங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில முதலமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். மண்வள பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு இயக்கம் அன்னை பூமியை பாதுகாப்பதோடு விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மாநில தலைமைச் செயலகமான நபன்னாவில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்க மக்கள் அளித்த தீர்ப்பின்படி புதிய அரசின் முழுமையான அமைச்சரவை இன்று அமைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு டி கே சிவகுமார் மற்றும் இடைக்கால முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோர் புதிய அமைச்சரவை குறித்து தில்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடம் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக இரு தலைவர்களும் பெங்களூருவில் இருந்து தில்லி விரைந்துள்ளனர். அவர்களுடன் திரு சித்தராமையாவின் மகனும் மாநில சட்டமேலவை உறுப்பினருமான திரு எதீந்திராவும் டெல்லி சென்றுள்ளார். திரு டி கே சிவகுமாரின் புதிய அமைச்சரவையில் திரு எதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முந்தைய அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு பதிலாக இந்த முறை புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் புதிய தலைவரை நியமிக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின்படி பிஜேபி 11 இடங்களிலும், சிவசேனா 4 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணி மொத்தம் உள்ள 17 இடங்களில் 15 இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் 8 இடங்களிலும், சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு 4 இடங்களிலும், திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள நாசிக் மற்றும் நாந்தேட் ஆகிய 2 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இன்று இறுதி நாளாகும். இதற்கிடையில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் திட்டங்கள் தொடர்பாக நேற்று மத்திய எரிசக்தி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைநகர் அகர்தலாவில் மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா மற்றும் அமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்த அவர் அதனை விரைவாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடையும் என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம். இந்த விபத்து சம்பா மாவட்டத்தின் தொலைதூர பகுதியான சுராவில் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும் மற்றொருவர் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் என்றும் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் 45க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுரங்கப் பணிகளுக்காக வெடிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் சுமார் 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுடன் மேற்கொள்ளப்பட உள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தின் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்த அம்சங்கள் தெளிவற்றதாக இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு டெஹ்ரான் நிர்வாகம் அணு ஆயுத வல்லமையை பெறுவதை முற்றிலும் திட்டவட்டமாக தடை செய்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று திரு டொனால்டு டிரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்களில் 219 பேர் காயமடைந்தனர் மற்றும் 780க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணி வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பிரான்சில் இரு கால்பந்து அணியின் ரசிகர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கொங்கன், கோவா, சௌராஷ்டிரா, கட்ச், மேற்கு வங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் நாளை வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஷ்குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்சிக்கும் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த அணியினரின் சிறப்பான பங்களிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி கூறினார். இதன் காரணமாகவே லீக் சுற்றிலேயே பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாகவும், இக்கட்டான சூழ்நிலையை அணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து வீரர்களும் சிறப்பாக கையாண்டதால் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற முடிந்ததாக அவர் தெரிவித்தார். மும்பை அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் குறைந்த ரன் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றி அணிக்கு மீண்டும் பெரும் நம்பிக்கையை அளித்தது என்றும் விராட்

0: கோஹ்லி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்குவங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். செய்திகள் கேட்டோம், அதுக்கு முன்னாடி பேக் டு பேக் மூன்று பாடல்கள் கேட்டோம் நம்ம நிகழ்ச்சியில். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாட்டு நினைத்தாலே இனிக்கும் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடினது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். ரெண்டாவது பாட்டு நெஞ்சத்தை கிள்ளாதே படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. நான் பாடும் பாடல் படத்திற்காக மூன்றாவது பாட்டு எஸ் ஜானகி பாடினது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்துல லக்னோல ஒரு திறந்த வெளி கடற்பரை அருங்காட்சியகம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பேர் என்ன அப்படின்னா, ரீசெண்டா லக்னோல திறக்கப்பட்ட திறந்த வெளி கடற்படை அருங்காட்சியகத்தினோட பேர் என்ன? இதற்கான சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல பதில் சொல்லலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்லயும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லயும் உங்களுடைய பதில்களை நீங்க சொல்லலாம். இன்னைக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நாள் இல்லையா, இன்னைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத இன்று இதன் வழியா தெரிஞ்சுக்கலாமா?
1: இன்று ஜூன் 1 உலக பால் தினம். ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண் நிறுவனம் 2001 தொடங்கிய இந்த நாள் இன்று 100 மேற்பட்ட நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் பெண் விவசாயிகளை கொண்டாடுவோம். உலகம் முழுவதும் 8 மேற்பட்ட பெண்கள் பால் உற்பத்தியில் பங்காற்றுகிறார்கள். இவர்களின் உழைப்பே நாம் பால் பருக காரணம். பால் என்பது வெறும் பானம் மட்டுமல்ல, கால்சியம், புரதம், வைட்டமின் டி என உடலுக்கு அத்தியாவசியமான சத்துக்களின் களஞ்சியம். குழந்தைகள் முதல் முதியோர் வரை தினமும் பால் அருந்துவது ஆரோக்கியமான வாழ்வின் அடிப்படை. இந்த உலக பால் தினத்தில் நம் வீட்டில் பால் சேர்க்கும் விவசாயிகளுக்கு நன்றி சொல்வோம், ஒரு கிளாஸ் பால் குடித்து.
2: இன்று
1: ஜூன் 1 உலக பெற்றோர் தினம். 2012 ஐக்கிய நாடுகள் நிறுவனம் இந்த நாளை உலகம் முழுவதும் உள்ள பெற்றோரை கௌரவிக்கும் வகையில் அறிவித்தது. இந்த ஆண்டின் கருப்பொருள் பெற்றோருக்காக ஒன்றிணைவோம். ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது பெற்றோரின் பொறுப்பு மட்டுமே அல்ல, குடும்பம், சமூகம், பள்ளி என அனைவரும் சேர்ந்து பெற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் என்பதே இந்த தினத்தின் செய்தி. தாயும் தந்தையும் நம் வாழ்வின் முதல் ஆசிரியர்கள், முதல் நண்பர்கள், முதல் தெய்வங்கள். அவர்கள் நம்மை வளர்க்க உறக்கமின்றி உழைத்த கணங்களை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைய உலக பெற்றோர் தினத்தில் நம் பெற்றோரிடம் ஒரு நன்றி சொல்வோம், அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு.
2: இன்று

0: கேட்டு பாட்டு ஒரு தாயின் சபதம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடினது. எழுதி இசையமைச்சது டி ராஜேந்தர். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமா 25 அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருப்பூர்ல 26-36 டிகிரி செல்சியஸ், ஈரோட்ல 27-37 டிகிரி செல்சியஸ், சேலத்துல 26-36 டிகிரி செல்சியஸாகவும், பாலக்காட்டில் 27-34, ஊட்டியில 17-23 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் எஸ் கோவிந்த்.

0: ராஜ் அவர்கள்.
1: வாழ்க வளமுடன். இன்றைக்கு குடும்ப உறவுகள் மேம்பட என்னென்ன யுக்திகளை கையாளலாம் என்பதை பற்றி பார்ப்போம். உறவுகள் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் குடும்ப உறவுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானதாகும். குடும்பம் என்ற அமைப்பில்தான் அதிகப்படியான உறவுகளை காண்பதோடு நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறை அதோடு பின்னி பிணைந்துள்ளது. குடும்ப உறவில் பெற்றோர், மனைவி, குழந்தைகள் என்று நெருங்கிய உறவு முறைகள் தொடர்கின்றன. நம் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அமைந்துவிட்டால் குடும்ப உறவுகளை கையாள்வதில் நாம் வெற்றி கண்டவர்களாவோம். பிணக்கு இல்லாத குடும்ப உறவு சாத்தியமா என்றால் இல்லை என்பதுதான் பதில். குடும்பத்தில் பிணக்கு எழுவதற்கு 4 காரணங்கள் உள்ளன. 1 தேவை, 2 அளவு, 3 தன்மை, 4 காலம். குடும்ப உறுப்பினர்களுக்குள் தேவை என்ன என்பதை பொறுத்து வேறு வேறு கருத்து இருக்கும். ஒருவருக்கு அவசியம் தேவை என்பது மற்றவருக்கு அப்படி இருக்காது. அதேபோல எந்த அளவு தேவை என்பதிலும் கருத்து பிணக்கு வரும். இந்த இரண்டிலும் ஒருமித்த முடிவு வந்தாலும் எந்த தன்மை, எந்த பிராண்ட் பொருளை வாங்குவது என்பதில் பிணக்கு வரும். அதுவும் ஒத்து வந்தாலும் எப்பொழுது வாங்குவது என்பதில் கருத்து வேறுபாடுகள் வரும். எனவே குடும்பத்தில் பிணக்கு என்பது இயல்புதான் என்றாலும் அவற்றை வெற்றி காண நாம் 3 பண்புகளை கையாண்டால் பிணக்குகள் இல்லாமல் குடும்ப உறவுகளை நல்ல முறையில் கையாள முடியும். 1 சகிப்புத்தன்மை, 2 விட்டு கொடுத்தல், 3 தியாகம். குடும்பத்தில் ஒரு கருத்தில் பிணக்கு வருகிறது என்றால் இந்த 3 பண்புகளை யார் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் வெற்றியாளர்களாக கருதப்படுவர். மேலும் குடும்பத்தில் மற்றும் பணியாற்றும் இடங்களில் உறவுகள் மேம்பட அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வழங்கியுள்ள 18 கோட்பாடுகளை காண்போம். பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையற்ற மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் காட்டுங்கள். பிரச்சனைகள் ஏற்படும்போது மற்றவர்கள் முதலில் இறங்கி வர வேண்டும் என காத்திராமல் நீங்களே பேச்சை துவக்க முன்வாருங்கள். யாரையும் ஒப்பிடாதீர்கள். எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். புன்முறுவல் காட்டவும் சிற்சில அன்பு சொற்களை கூறவும் கூட நேரமில்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள். கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பிவிடாதீர்கள். அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள். அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்த்தி நினைத்து கர்வப்படாதீர்கள். தயக்கத்துடனும் பயத்துடனும் பேசாமல் இருக்காதீர்கள். மற்றவர் கருத்துக்களை, செயல்களை, நிகழ்ச்சிகளையும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். உண்மை எது, பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கு கேட்டதை அங்கு சொல்வதையும் அங்கு கேட்டதை இங்கு சொல்வதையும் விடுங்கள். உங்களை நோக்கி அது ஒரு நாள் திரும்பும். நீங்கள் சொன்னதே சரி, செய்ததே சரி என்று வாதிடாதீர்கள். நீங்கள் முடியவே முடியாது என்று நினைத்ததை உலகில் ஒருவன் செய்து கொண்டிருப்பான். உங்கள் கருத்துக்களில் உடம்பு பிடியாய் இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். பிடிவாதத்தை கைவிடுங்கள். அளவுக்கு அதிகமாய், தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாதீர்கள். திருப்தி என்பது எல்லாவற்றிலும் மிக முக்கியம். அர்த்தமில்லாமலும் பின்விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள். எந்த விஷயத்தையும் பிரச்சனையையும் நாசுக்காக கையாளுங்கள். சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை மனதார உணருங்கள். நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள். வல்லவனுக்கு வல்லவன் இருக்கிறான். மற்றவர்களுக்கு மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள். இந்த மகா வாக்கியங்களையும் உங்களுடைய பண்புகளில் ஒன்றாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் காண வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.
0: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். அமைப்பு சௌம்யா.
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் அணிச்சிருக்கும் சமீபத்தில் லக்னோவில் திறக்கப்பட்ட திறந்தவெளி கடற்படை அருங்காட்சியகத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வி. நிறைய நேயர்கள் இதற்கு சரியான பதிலோட இணைஞ்சிருக்கிறீங்க. யாராரு அப்படிங்கறத பார்த்திடலாம். சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. கோணமலை ஆனந்தன், கணேசமூர்த்தி, பூலோபாளையம் ஆனந்தமுருகன், சங்கர ஸ்ரீனிவாசன், பாண்டிச்சேரி, பீடம்பள்ளி வாசுதேவ்,

இவன் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு பதில் சொல்லியிருக்கிறாங்க ஆலாங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி, அதுக்கப்புறமா வெளியங்காடு தர்மராஜ் மகேஸ்வரி ஹரீஷ் பதில் கொடுத்துருக்குறாங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், அந்தோணி ராஜ் சென்னை, விஸ்வம் அறந்தாங்கியிலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜோதி ரமேஷ், இன்னும் நிறைய நேயர்கள் சரியான பதில்களை நம்ம கூட கொடுத்து இணைஞ்சிருக்கிறாங்க.

0: கேட்டுப்பாட்டு கோகுலம் படத்திற்காக உன்னிமேனன் பி சுஷீலா பாடினது, பாடலாசிரியர் பழனி பாரதி, இசை சிற்பி. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்னைக்கான கேள்விக்கு இன்னும் நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அன்பு ராணி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வி பிரபு ராஜபாளையத்திலிருந்து, பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டி, வி ஐயனார் முதுகுடி, சிபு சோமஸ்கந்தமூர்த்தி அவங்க சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. பூலவாடியிலிருந்து ராமசாமி, கனகம்பாளையம் பாலசுப்ரமணியம் கல்பனா, ஏரிப்பாளையத்திலிருந்து கலை, ஹேமா, சண்முக சுந்தரம் அவங்களும் பதில் கொடுத்துருக்குறாங்க. போத்தனூர் ரயில் ரங்கன், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பிரியவதம்பச்சேரியிலிருந்து, சிவானந்தா காலனி, எஸ் பழனி, கோகிலா, வன்ஷிகா, லோகேஷ், விஜயகுமார் செலக்கரிச்சல், ராதிகா லக்ஷன், யஷ்வந்த், பிரணிதன் வெள்ளிக்குப்பம்பாளையத்திலிருந்து கொடுத்துருக்குறாங்க. குஹன் சிந்து கோத்தகிரி, சண்முகானந்தம் கஞ்சம்பட்டி, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், கொணவக்கரை கண்ணன் பதில் கொடுத்துருக்குறாங்க. கரூர்லிருந்து நாகேந்திரன், பார்வதி, கணபதி, மூக்கனூர் சண்முகாநகர்லிருந்து சிவகுமார் மலர்குடி, தேவராயபுரத்திலிருந்து ராஜா, செந்தில் பிரபு மூக்கனூர் சண்முகாநகர்லிருந்து கூட நிர்மலா, திவ்யபாரதி, சிவசாமி இணைஞ்சிருக்கிறாங்க. சண்முக சுந்தரம், ரமண முதலி புதூர், ஓகே, கண்ணையன், ராமசாமி கஞ்சம்பட்டி, ரமண முதலி புதூர்லிருந்து செந்தில்குமார், தங்கமணி, நந்தனா, லோகிதா, சுதீஷ் கோத்தகிரி, தாசப்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம், இன்னும் நிறைய நேயர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: மழை காலங்கள் நமக்கு வெயிலிலிருந்து விடுதலை தந்தாலும் வீடுகளில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. மழை காலத்துல நமது வீடுகளை பாதுகாக்கிறதுக்கு சில எளிய பராமரிப்பு முறைகளை கையாண்டோம்னா இதிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ளலாம். வீடுகளில் மழைக்காலங்களில் தண்ணீர் ஒழுகாமல் இருக்க வீட்டினுடைய கூரைகளை ஒரு முறை சரிபார்க்கணும். குறிப்பாக ஓட்டு வீடுல தண்ணீர் ஒழுகும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால ஓடுகளில் உள்ள ஓட்டைகளை கண்டறிந்து சரி செய்யணும். மேலும் சுவர்களில் ஏதேனும் விரிசல் உள்ளதா, விரிசல்கள் மூலமாக நீர் உள்ளே வர வாய்ப்புள்ளதா அப்படிங்கறத குறித்து சோதனை செய்து பார்க்கணும். மழைக்காலங்களில் மின்சார பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க வீட்டை சுற்றியுள்ள மின்சார கம்பிகள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத சரிபார்க்கணும். வீடுகளில் உள்ள சுவிட்ச் போர்டுகள் சரியாக வேலை செய்கிறதா அப்படிங்கிறத சரிபார்க்கணும். மின்சார லீக்கேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதனை உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும். மழை காலங்களில் தரைகளில் கனமான தரை விரிப்புகளை பயன்படுத்தக்கூடாது. ஏன் கேட்டா நீர் வந்து இதுல சேரும் போது பூஞ்சை தொற்றுகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால லேசான தரை விரிப்புகளை பயன்படுத்துவது உடனடியாக உலர்வதற்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்துல நம்மளுடைய ஆடைகள், மற்ற துணி பொருட்கள், புத்தகங்கள் போன்றவற்றில ஈரம் படாமல் இருக்குமாறு இடங்களை தேர்ந்தெடுத்து சேமித்து வச்சுக்கணும். மழைக்காலங்களில் வெளியே சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பும் போதும் சரி, நனைந்த பொருட்களை வீட்டுக்குள் எடுத்து வருவதை தவிர்க்கணும். ஈரமான துணிகளை உடனடியாக உலர வைக்கணும். வெளியில கால்களை சுத்தமாக கழுவி விட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வரணும். இது போன்ற விஷயங்கள்ல நாம் முன்னெச்சரிக்கையாக செயல்படும் போது மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகள்ல இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: கேட்டு பாட்டு பூக்களை பறிக்காதீர்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடினது, பாடலை எழுதி இசையமைச்சது டி ராஜேந்தர்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நேயர்கள் சரியாக பதில் கொடுத்துருக்கீங்க. அவங்களோட பேர்லாம் கடக்கடன்னு வாசிச்சிடலாம். மனோகரன் சாந்தி விகேவி நகர்லேருந்து, அவர்களோட கவுண்டம்பாளையத்திலிருந்து லாவண்யா, ராயப்பன் ரெஜி ஜெஃப்ரி இளங்கோ நகர்லேருந்து, அம்பிகா தேவி

சிறுமுகை வெளிங்கி வெளிக்குப்பம்பாளையத்திலிருந்து சங்கரேஸ்வரன் மஞ்சுளா, தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, ரமண முதலிபுதூர்லேருந்து சுதாக்கர் ஜீவா, மனோ கிருஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்லேருந்து வி என் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் கணபதி பாளையத்திலிருந்து யசோதா கோவிந்தராஜ், மனோகரன் கரையாம்பாளையம், ஏ கே பிரகாசம் ஞானாம்பிகை போகம்பட்டி, பிரபாகரன் பல்லடம் விஜயகுமார் வரதராஜபுரம், கணியூர் அண்ணாதுரை, திண்டுக்கல் நாகல் நகர்லேருந்து நடராஜன், ஜனகா ரேவதி, தினேஷ்குமார் பதில் கொடுத்துருக்காங்க, நங்கவள்ளி ராஜாராம், தென்பொன்முடியிலிருந்து நாகமணி, ஜெகநாதன் பூளக்காட்டு பாளையம் ஹோப் காலேஜ், பிரணயா குகன், கேன்பாளையம் பேச்சிமுத்து, குருவாயூரப்பன் பிரபஞ்சன் நகர்லேருந்து திருப்பூர் குருவாயூரப்பன் நகர்லேருந்து பிரபஞ்சன் யஷ்வந்த் பதில் கொடுத்துருக்காங்க, விஜய் தென்றல் நாமக்கல், களத்து புதூர் அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன், அமிர்தம் மகாலிங்கம் நாமக்கல், பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு, குணசேகரன் பணப்பள்ளி, ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டான், பண்ணைப்புரம் வீரகுமார் பதில் கொடுத்திருக்காங்க, ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது சரியான பதிலோட இணைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாமா? சமீபத்துல லக்னோல திறக்கப்பட்ட திறந்த வெளி கடற்படை அருங்காட்சியகத்தினுடைய பெயர் என்ன?

பணப்பள்ளி ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் பண்ணபுரம் பண்ணைப்புரம் வீரகுமார் பதில் கொடுத்திருக்காங்க. ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது சரியான பதிலோட இணைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாமா? சமீபத்தில் லக்னோவில் திறக்கப்பட்ட திறந்த வெளி கடற்படை அருங்காட்சியகத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி. இதற்கான சரியான பதில் இத்தனை நேயர்கள் சொல்லியிருந்தாலும் சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் இந்திய கடற்படையினுடைய சாதனைகளை விளக்கும் வகையில் தான் இந்த திறந்த வெளி அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுச்சு. இதனுடைய பேர் நௌசேனா ஷௌரிய வாட்டிகா அப்படிங்கிறது தான். இதனுடைய அமைவிடம் பார்த்தோன்னா லக்னோவிலிருந்து லக்னோவோடைய சென்டரில் தான் இது அமைஞ்சிருக்கு. இது 2 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த அருங்காட்சியகத்தினுடைய முக்கிய ஈர்ப்பாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்திய கடற்படையில் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற INS கோமதி அப்படிங்கிற போர்க்கப்பலின் முக்கிய பாகங்கள் மற்றும் ஏவுகணைகள் தான் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குது. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்திய கடற்படையினுடைய வீரம், தொழில்நுட்ப வலிமை மற்றும் தியாகங்கள் எல்லாம் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும், இளைஞர்கள்கிட்ட தேசபக்தி உணர்வை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். இன்னைக்கு சரியான பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: டெல்லியில் நடைபெற உள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலகத் தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர் 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங் கோயம்புத்தூர் மக்களே, நேரம் 8:02, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்தது நான் RJ தமிழ்.

0: கேட்டு பாட்டு பகல் நிலவு படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பி சுஷீலா பாடினது, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல இவ்வளவு நேரம் நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ. நேர்களை தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கண்டினியூ பண்ணலாமா?
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லி

சேவல் கூவும் சத்தம் கேட்டு வானம் வைக்கும் வட்டப்பொட்டு.

துள்ளி தெரிந்த காலம் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டுகள் ஸ்ரோ முனிகிருஷ்ணன், சுஜாதா, நந்தா அவங்க வாய்ஸில், ஜெயந்த் மியூசிக்கில். நேரம் 8:08 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். இப்போ நம்ம டிஜிட்டல் இந்தியாவோட வளர்ச்சியினால் நம்ம பில்ஸ் பே பண்ணுறது, ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு இல்லையா. ட்ராவல் பண்ணி இந்தியாவுக்கு வர ஃபாரினர்ஸ் கூட, அதாவது நம்மளுடைய கியூஆர் ஸ்கேன் பற்றி ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. நம்ம ஃபுட்டு வந்து ட்ரெயினில் ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கே வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் இப்போ டெலிவரி பண்ணுறாங்க. இதை பற்றியெல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக அவங்க வந்து சோஷியல் மீடியாவிலலாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வகையில் நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா அப்படிங்கிற மாதிரி இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இப்போ நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்ருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு இனிஷியேட்டிவ் அவங்களோடது என்ன அப்படின்னா, டிஜிட்டல் போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற விஷயந்தான். இது என்ன டிஜிட்டல் போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வெறும் ஒரு சாதாரண இமெயில் மாதிரி கிடையாது. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் டிசைன் பண்ணப்பட்ட உங்களுக்கான பிரத்யேக செக்யூர் அட்ரஸ். இது உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ், கவர்மெண்ட் சான்றிதழ்கள் அப்படின்னு எல்லாமே ஒரே இடத்துல பத்திரமா வந்து டிஜிட்டலாக ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுக்க இப்போ இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தலே வந்து ஆன்லைன் டேட்டா திருட்டும் ஸ்பேம் மெயில்களும் தான் இல்லையா. நமக்கே வந்து நிறைய ஸ்பேம் மெயில்ஸ்லாம் வரும். ஆனால் நம்ம டிஜிட்டல் போஸ்ட் பாக்ஸில் அரசாங்கத்தால் முழுமையாக சரிபார்க்கப்பட்ட, அதாவது வெரிஃபை நிறுவனங்கள் மட்டும்தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப முடியும். அதனால் சர்வதேச அளவில் நடக்கிற எந்த ஒரு ஆன்லைன் மோசடிக்கோ ஃபேக் மெசேஜஸ்க்கோ இங்கே இடமே இல்லை. உங்கள் டேட்டா 100% சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்களே, நீங்கள் பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லை ட்ராவலில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அங்கே இருந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் இருக்கிற ஒரே ஒரு ஆப் மூலமாக உங்களோட இந்த டிஜிட்டல் அஞ்சல் பெட்டியை ஓப்பன் பண்ணி எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்ஸையும் ஒரு செகண்டில் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றினா இன்னும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது தகவல்கள், நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபெசிலிட்டியை வந்து அவைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் என்ன விஷயம் அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபெசிலிட்டியும் அவைல் பண்ண முடியும் அப்படின்னா அவைல் பண்ணி பயனடைங்க.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: அமேசிங்கான சாங். எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படத்துல இருந்து கேட்டுக்கிட்டோம். எஸ்பிபி சரண், வெங்கட் பிரபு, சின்மயி வாய்ஸ்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning.

படம் பார்ப்போம், அப்படி இல்லாட்டி ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஏதாவது படம் இருக்கா அப்படின்னு பார்த்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்ல. ஆனால் இங்கே ஒரு ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஊரையே ஒரு ஓப்பன் தியேட்டராக மாற்றி சூப்பராக ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது எந்த ஊர் அப்படின்னு நீங்கள் ஆவலோட எதிர்பார்க்கறது எனக்கு புரியுது. அது எந்த ஊர் அப்படின்னா, ஒடிசா மாநிலத்தில் பர்கா அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற தனு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபெஸ்டிவல் தான். இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து திறந்த வெளி நாடக விழா அப்படின்னு சொல்லப்படுற, உலகிலேயே மிகவும் மிகப்பெரிய திறந்த வெளி நாடக விழா அப்படின்னு சொல்லி கின்னஸ் சாதனை படுத்த ஒரு விஷயமா இருக்குது. இந்த விழாவில் நடக்கும்போது ஒட்டுமொத்த பர்கா நகரமே ஒரு மாபெரும் நாடக மேடையாக மாறிடுமாமா. பர்கா நகரம் புராண கால மதுரா நகரமாக மாறிடும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி கிராமம் வந்து கோகுலமாக மாறிடுமா. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அங்கே பாயிற ஜீரா நதி யமுனை நதியாக உருவாகுமா. இந்த மாதிரி வந்து அவங்க ஊரையே அப்படியே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஒரு ஓப்பன் தியேட்டராக மாற்றிடுறாங்க. 11 நாள் இந்த விழா வந்து நடக்கும். அதாவது கிருஷ்ணருடைய பிறப்பு, கோகுலத்தில் அவர் செய்த லீலைகள், அது மட்டும் இல்லாமல் இறுதியாக அவர் வந்து அசுர மாமன்னனான கம்சவை வந்து வதம் செய்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி புராண கதைகளை வந்து ரொம்பவுமே பிரம்மாண்டமாக ஒரு நாடகமாக நடித்து காட்டுவாங்களாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இந்த விழாவினுடைய சுவாரஸ்யமான பகுதியே என்னென்னா, கம்சனா நடிக்கிறாங்க இல்லையா, அந்த நடிகர் வந்து ஒரு 11 நாட்களுக்கும் அந்த ஊரோட அரசராகவே மாறிடுவாராம். யானை மீது ஏறி, அதாவது யானை மேலே ஏறி வந்து நகர்வலம் வருவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் அரசு அதிகாரிகளுக்கு கூட ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேடிக்கையான அபராதம் விதித்து அவங்களுடைய உரிமையை வந்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இந்த விழாவினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அறுவடை திருநாளுக்கு அப்புறமா, அதாவது டிசம்பர்லேருந்து ஜனவரி மாதங்களில் தீமைக்கு எதிராக நன்மை வெல்வதை கொண்டாடுறத ஒரு முக்கியமான ஒரு மையக்கருத்தாக இந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வச்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு ஓப்பன் தியேட்டர் எங்காவது நம்ம பார்த்துருப்போமா?

பொல்லாதவன் படத்திலிருந்து அமேசிங்கான சாங் கேட்டு கழிச்சிட்டோம். கார்த்திக் நகுல் பாம்பே ஸ்ரீ வாய்ஸில், ஜி வி பிரகாஷ்குமார் மியூசிக்கில். நேரம் 8:39, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நான் உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க, ஏன்னா இப்போ வந்து நம்ம கேட்க போகிற கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஈஸியான க்வெஸ்டின் தான். என்ன அப்படின்னா, நம்மளில் எத்தனை பேர்த்துக்கு டைமிங் கீப்பப் பண்ண பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவீங்க? நிறைய பேர் வந்து நம்ம அவுட் ஆயிடுவோம். ஏன்னா வந்துட்டு டைமிங் கீப்பப் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளில் பல பேருக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அலாரத்தை வச்சுட்டு ஸ்னூஸ் மோடில் போட்டுட்டு அப்புறம் எந்திரிச்சு அப்படியே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பிட்டு இருப்போம். இங்கே ஒரு ஊரில் அப்படியெல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக டெய்லியும் இடி மின்னல் கரெக்டான டைமுக்கு வருதா? அது எந்த ஊர் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டிவி ஐலாண்ட்ஸ் இந்த பகுதியில் தான் வந்துட்டு கரெக்டாக டான் 3 மணி அடித்தா பயங்கரமான இடி மின்னல் வருதா, என்ன கதை அப்படிங்கிறத சொல்கிறேன். அங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதத்தில் தொடங்கி மார்ச் மாதம் வரைக்கும் தினமும் மதியம் சரியாக 3 மணிக்கு டான் அலாரம் அடித்த மாதிரி ஒரு பயங்கரமான இடி மின்னல் புயல் உருவாகுது. ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்ன இல்லாமல் கடிகாரமுள்

மூணுக்கு நேராக வரும்போது கரெக்டாக வந்து மேகக்கூட்டங்கள் அங்கே வந்து திரண்டு வந்துருதான். இது வந்து இதனுடைய துல்லியத்தின் காரணமாகவே இந்த ஊரில் வந்துட்டு இடி மின்னல் புயலுக்கு விஞ்ஞானிகளும் உள்ளூர் மக்களும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர் அப்படின்னா ஹெக்டர் த கன்வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா ஒரு பேர் வச்சுருக்காங்களாம்மா. சரி, தினமும் எப்படி ஒரே இடத்துக்கு ஒரே நேரத்துக்கு இந்த புயலால் வர முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய பின்னணி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சயின்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீவில் வந்துட்டு புவியியல் அமைப்பும் கடல் காற்றும் மத்தியான நேரத்தில் வந்து சரியாக வந்து அப்படியே வந்து இன்க்ராப்ரேட் பண்ணி கரெக்டாக வர்றதுனால அங்கே வந்து வெப்பசலனம் நடக்குது. அதனால் இந்த மேகங்கள் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பிரம்மாண்டமாக உருவாகி சூப்பராக வந்து கரெக்டான டைமுக்கு வந்துடுது. இந்த ஹெக்டர் புயல் எவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னா, இந்த பக்கமாக பறக்கிற விமானங்களில் இருக்கிற பைலட்ஸ் கூட கடலில் இருக்கிற மாலுமிகள் அவங்களுடைய திசையும் இருப்பிடத்தையும் துல்லியமாக கணிக்கிறதுக்கு எங்கேப்பா 3 மணிக்கு இடியும் மின்னலும் வருமே அப்படின்னு பார்க்குறாங்களா, அவங்க லேண்ட்மார்க்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் உலகப்போர் சமயத்தில் கூட பைலட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வழிகாட்டும் திசை காட்டியாக இந்த இடிமின்னல் மேகம் அப்படியே நம்பி இருந்திருக்காங்க. சூப்பரில் ஓகே, இவ்வளோ பர்ஃபெக்டாக நாங்கள் எதிர்பார்க்கலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.

வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி காதோடு கானம் பாடும் காற்றின் மொழி, உணர்வோடு உறவாடும் அலைவரிசை தோழி, வாழ்வை வண்ணமயமாக்கும் வசந்த பூங்காற்று.

0: மக்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணிக்கு வயது 90. தனது 90 ஆண்டுகால பயணத்தில் படித்தவர் முதல் பாமரர் வரை, கிராமப்புறம் தொடங்கி நகர்ப்புறம் வரை அனைவரும் ரசிக்கும் வகையில் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இசை நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, நாட்டு நடப்புகள், பன்னாட்டு செய்திகள், அரசின் நலத்திட்டங்கள், கலை, இலக்கியம், அறிவியல், ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை ஆகாஷ்வாணியில் கேட்டு ரசிக்கலாம். நேரலையில் கருத்து பரிமாற்றமும் இங்குண்டு. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவருக்குமான நிகழ்ச்சிகள் அலைவரிசையில் வலம் வரும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய பரிமாணத்தில் ஆகாஷ்வாணி என்றும் மக்கள் மனதில். வானொலி குறித்த தங்கள் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் நமது நேயர்கள்.
1: என் பெயர் ராஜம்மா. ரேடியோனா நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்கறதுமா. அந்த காலத்தில் ரேடியோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இப்போ டிவி அது இது, சினிமா கூட அப்போ அதிகமாக யாரும் போகமாட்டாங்க. ஆனால் ரேடியோ தான் எல்லாமே, அதில் தான் கேட்கறது, அதில் தான் எல்லாமே வர்றது. பாட்டு, சமையல் குறிப்பு எல்லாமே அதில் தான் வரும். இந்த ரேடியோ அந்த காலத்தில் நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அது வாங்கிறதுக்கு கூட எல்லாராலையும் முடியாது. ஆனால் யாராவது ஒரு வீட்டில் இருக்கும், அதை வச்சு எல்லாருமே கேட்பாங்க. பெரிய டிவி பெட்டி மாதிரி இருக்கும் ரேடியோ. எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு அந்த பெட்டி. முன்னால் தான் எல்லோரும் உட்காந்து கூடி உட்காந்து எல்லாருமே பாட்டு கேட்குறது எல்லாமே அதை தான் கேட்பாங்க. அப்போ காலத்தில் போடுவாங்க புது வெள்ளம், ஒளிச்சித்திரம், சமையல், இந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. புது வெள்ளத்தில் தான் புது புது பாட்டாக போடுவாங்க. ஆனால் அப்போ எல்லோரும் நினைப்பாங்க அந்த பெட்டிக்குள்ளேருந்து யார் பேசுகிறா, அவங்க எப்படி உள்ளே போனாங்க, எங்கேருந்து இந்த பேச்சு வருது, எப்படி இப்படிலாம் வரும், அப்படிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. யார் போய் உள்ளே உட்காந்து இது பேசுகிறான்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அறியாத காலங்கள் அப்போ அப்படி இருந்துச்சு. அப்போ அந்த ரேடியோவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். இப்போவும் இருக்குது, ஆனால் அப்போ அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். இப்போ நிறைய குடித்தனங்கள் இருக்கிற இடத்துல நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அந்த ரேடியோ நடுவில் கொண்டு வைப்பாங்க. எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரும் கேட்கட்டும்னு நடுவில் வச்சுருப்பாங்க. வச்சு எல்லாரும் உட்காந்து அதை கேட்பாங்க. ஒரு போர் நடந்தாலும் சரி, ஒரு எலெக்ஷன் வந்தாலும் சரி, எல்லாமே அதை வச்சு தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலம். ஆனால் அந்த ரேடியோவுக்கும் லைசன்ஸ் கூட உண்டு. லைசன்ஸ் இல்லைன்னா அந்த ரேடியோவை வீட்டிலேருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கூட இருந்துச்சு. லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் கரண்ட்லாம் கூட ஓடாது, பேட்டரி தான் இந்த ரேடியோவுக்கு. இன்னும் நிறைய மலைவாழ் கிராமங்களில் இந்த ரேடியோ தான் அவங்களுக்கு. இந்த ரேடியோ வச்சு அவங்க இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ரேடியோ புகழ் அதிகமாகிட்டு தான் போகுதே தவிர குறையலாம்.
2: என் பேர் ஸ்டெல்லா. நான் தூத்துக்குடி மூணாவது மைல் பகுதியிலிருந்து பேசுகிறேன். ஆல் இண்டியா ரேடியோ வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து அது ஒரு பழக்கப்பட்ட ஒன்று. நான் ரொம்ப சின்ன வயசுல வந்து எங்கள் தாத்தா வந்து அந்த வானொலி பெட்டி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு முதல் அனுபவங்கிறது ஒரு பெரிய தலைவர், மக்கள் மனதில் நீங்கள் இடம்பெற்ற தலைவருடைய மறைவு செய்தியை தான் அப்போ வந்து வானொலி மூலமாக தெரிஞ்சோம். அந்த காலகட்டத்திலலாம் வந்து அந்த ஒரு தெருவே வந்து அந்த ஒரு வானொலி பெட்டி முன்னாடி தான் உட்கார்ந்துருப்பாங்க. அதுலேருந்தே நான் வந்து எனக்கு இந்த ஆல் இண்டியா ரேடியோ இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து அதில் வந்து பெண்கள் நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. அது எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும். குழந்தைகள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நியூஸ்

0: வந்து காலையில நியூஸ் ரெண்டு தடவை நான் கேட்பேன். மற்றபடி வந்து என்னுயிர் தோழின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுல வந்து பிசினஸ்ல ஜெயிச்ச பெண்களுடைய இதை பத்தி சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சமீபத்துல கூட ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நான் கலந்துகிட்டேன். என்னோட குரலே நான் கேட்டு என்னுடைய விருப்பப்பாடலை நான் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வரைக்குமே வந்து நல்லா செயல்பட்டு வர்ற, எவ்வளவுதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலுமே வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து பொதுமக்கள் மத்தியில அதோடைய இதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. 90 வருடத்துக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனது வாழ்த்துக்கள்.
1: தூத்துக்குடியிலிருந்து திலகவதி. வானொலி மின்காந்த அலைகளை பயன்படுத்தி தகவல்கள், இசை, செய்தி என எல்லாவற்றையும் உடனே வழங்கக்கூடிய முக்கியமான தகவல் தொடர்பு சாதனம்னே சொல்லலாம். மின்சாரம் இல்லாமலேயே பேட்டரி மூலம் இயங்கக்கூடியதுதான் இந்த வானொலி. எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையக்கூடியது. தொலைக்காட்சிக்கு முன்பே மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்தது வானொலினே சொல்லலாம். நாட்டு நடப்பின செய்திகள் வழியாக தெரிந்து கொள்ள முடிந்தது. பலவிதமான பாடல்களை என் குழந்தை பருவம் முதலே தெரிந்து கொள்ளவும் பாடுவதற்கும் உதவியது இந்த வானொலி. வானொலி தான் சினிமாவையும் ஒளிச்சித்திரம் அப்படின்ற பெயர்ல ஒளிபரப்பியது. எங்கள் வீட்டில் 1989 தான் தொலைக்காட்சி வாங்கிய நேரம். அதற்கு முன்பாகவே ஞாயிற்றுக்கிழமை 3:30 நாடகம் கேட்ட பழக்கம் உண்டு. அன்று தொடங்கியது தான் இலக்கிய பயணம். செய்திகள் அதிகம் கேட்டிருக்கிறேன். செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி என்ற ஒரு விதமான சத்தத்தோடு துவங்குவதை நினைக்கும் போது ஒரு அலாதியான உணர்வு ஏற்படுகின்றது. காலையில் தென்கட்சி கோ சுவாமிநாதனின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் அவரது குரல் ஒரு தனித்துவமான பேச்சு நடை கொண்டிருந்தது. வானொலினா பாடல் கேட்பது மட்டுமல்ல, உலகம் முழுக்க உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் வானொலி இருக்குன்னு சொல்லலாம். திரைப்படம் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் கேட்டிருக்கோம். சாலை போக்குவரத்தின் நிலை, அன்றாடம் செய்திகள் என வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் ஒளிபரப்பியிருக்காங்க வானொலியில. தற்போது தூத்துக்குடி வானொலி லைவ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. ஃபோன் செய்து நேயர்களிடம் பாட்டு கேட்பது, ஒரு தலைப்பு கொடுத்து பேச வைக்கிறது என நிகழ்ச்சியினை நடத்தி வர்றாங்க. முதல்ல ஸ்டேஜ் ஃபியரை குறைக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்குன்னு சொல்லலாம். அதற்கு மேலாக அவர்களிடம் உள்ள டேலண்ட், அவங்க கிட்ட என்ன விதமான தகுதி இருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து அதனை வளர்ப்பதற்கும் இந்த நிகழ்ச்சி உதவியா இருக்குன்னு சொல்லலாம். குட்டீஸ் கார்னர் என்ற நிகழ்ச்சி ஒன்று மிகப்பெரிய சிறப்போடு இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளின் மழலை மொழிகளை கேட்பதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பயனுடையதா இருக்குன்னே சொல்லலாம். அந்த ப்ரோக்ராம்ல முழுக்க முழுக்க குழந்தைகளுடைய மழலை மொழி மிகவும் அருமையா இருக்கு. சின்ன குழந்தைகள் ரைம் சொல்ற அழகு, அதனால் ஏற்படக்கூடிய உணர்வு சொல்லவே முடியாது. கதை சொல்வது, பாடல் பாடுவது, சில கேள்விகளை தொகுப்பாளர்கள் கேட்க குழந்தைகளுக்கே உரிய பாணியில் பதில் சொல்வது என கேட்க கேட்க மிக அருமையாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. தூத்துக்குடி வானொலியில பாவையர் பார்வைன்னு ஒரு நேரலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல பெண்கள் எல்லாம் கலந்துகிட்டு பேசுறது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்னே சொல்லலாம். இல்லத்தரசிகளுக்கு அவங்களோட எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வானொலி நிகழ்ச்சி அமைகிறதுன்னு சொல்லலாம். இது பெண்களுக்கு பயம், தாழ்வு மனப்பான்மைன்னு எல்லாத்தையும் நீக்கி துணிவினை பெற செய்கிறது. இந்த அளவில் பெருமை கொண்ட நம் தூத்துக்குடி வானொலி இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் நான் 3 பேசியிருக்கிறேன். இப்படிப்பட்ட வானொலி நிகழ்ச்சி பல்விதமான தரப்பினருக்கு, அதைவிட குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒளிபரச் செய்வதற்கு உதவுகிறது என்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
2: இன்று உலக பெற்றோர் தினம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் மட்டுமன்றி பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகிறது ஆகாஷ்வாணி. குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளின் உடல் நலன், மனநலம் சார்ந்த நிகழ்ச்சிகள் பெற்றோருக்கு பயனளிக்கும். பெற்றோருக்கு ஆலோசனை வழங்கும் நல்ல நண்பன் ஆகாஷ்வாணி.

0: என் பேர் மைத்திலி. நான் தூத்துக்குள்ள இருக்கேன். ஒரு அழகான குடும்ப தலைவி. எனக்கும் ரேடியோக்குமான சொந்தம் அப்படின்னா 5 வயசு இருக்கும்போதுலேருந்து இருக்கு. என் தாத்தாக்கில் இருக்கும்போதே அதை கேட்டுட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா, அப்போல்லாம் உட்காந்து எல்லாரும் கேட்பாங்க, என்னடா கேட்குறாங்க அப்படின்னு நானும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் இது ரேடியான்னு தெரியும். அந்த கம்பிக்கிலேருந்து எப்படி இருக்கு, எப்படி இதெல்லாம் பாடுது அப்படின்னு நாங்கள் கேட்போம். அப்புறம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறப்பெல்லாம் இங்கிலீஷில் நியூஸ் வாசிப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படா வாசிப்பாங்க அப்படின்லாம், இப்படிலாம் வாசிக்க முடியுமா அப்படிலாம் யோசிப்போம் நாங்கள். அப்புறம் அந்த காலையில் அப்போ ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறப்ப எல்லாம் இயேசுவே அப்படின்னு அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது சாமி பாட்டா என்னன்னே தெரியாமல் நாங்கள்லாம் கும்பலாக சேர்ந்து பாடிட்டு ஆடிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்புறம் நாடகம், தொடர்கதை அப்படின்னு ராத்திரில பேசுவாங்க பாருங்கள், அதை அப்படியே ட்விஸ்ட் வச்சு அழகாக பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் விடுகதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா ஒளிச்சித்திரம் ரொம்ப பிடிக்கும்.
1: என் பேர் மரியலிபியால். நான் வானொலியை வந்து முதன் முதல்ல கேட்டது எனக்கு தெரிஞ்ச வகையில் பஸ்ஸில் நான் போகிறப்போ, பயணம் செய்கிறப்போ, காலேஜுக்கு போயிட்டு வர்றப்போ, இந்த மாதிரியான நேரத்தில் தான் நான் ரேடியோ கேட்டிருக்கிறேன். அதில் எஃப்எம்ல பாட்டு கேட்குறது, அது மட்டும் இல்லை நிறைய இன்டர்வியூஸ் அந்த மாதிரி நடத்துறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதன் மூலமாக தான் எனக்கு பழக்கப்பட்டது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து அது பிடிச்சு போய் அதுக்கப்புறம் நான் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக கேட்க பழகினேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வர நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் குறிப்பிட வகையில் எனக்கு மகளிருக்கான நிகழ்ச்சிகள் மற்றும் அதில் வர்ற சிந்தனைகள் அது எல்லாமே எனக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தது. எனக்கு பாட்டு கேட்குறது பிடிக்குங்கிறனால சில பாடல்கள் வந்து அதில் கேட்டிருக்கிறேன். பஸ்ஸில் போகிறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் நான் கேட்டிருக்கிறேன். அது வந்து எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நிறைய புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க அது உதவுச்சு. இந்த மாதிரி நிறைய வகையில் நான் ரேடியோ எஃப்எம் வந்து கேட்டதுனால எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்கிறதுக்கு இது ஒரு கருவியாக எனக்கு பயன்பட்டது. இப்படி பல வகையில் எனக்கு வானொலி வந்து ஒரு பயனுள்ள ஒரு கருவியாக இருந்திருக்குது. அதன் மூலமாக நிறைய தகவல்களை தெரிஞ்சு கொண்டேன். நிறைய செய்திகளை, இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிற நிகழ்வுகளை உடனே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வகையில் அது வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குது.
2: வண்ணங்களுக்கு எண்ணங்கள் கொடுத்தாய், உருவம் தெரியாது உணர்வுகளில் பதிந்தாய், வசந்த தூரலாய் வாசல் தேடி வந்தாய், காற்றோடு கைகுலுக்கி காதோடு பேசினாய், உலக விஷயங்களை உரக்க பேசி உயிர்ப்புடன் இருக்கிறாய், எட்டு திக்கும் நடக்கும் நிகழ்வுகளை எத்திக்கும் கொண்டு சேர்க்கிறாய், இசையும் கவிதையுமாய் கதையும் இலக்கியமுமாய் எளிய நடையில் நேயர்கள் நெஞ்சத்தை கொள்ளை கொள்ளும் நீ வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

0: தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை

புஷ்பவனம் குப்புசாமி பாடின பாட்டு கேட்டோம். இட்லி கடை படத்திற்காக பாடலாசிரியர் ராஜு முருகன், இசை ஜிவி பிரகாஷ். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. சொக்கும்பாளையத்தில் தேசிய வித்யாசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய தொடக்கப்பள்ளியும் காந்திஜி அரசு மேல்நிலைப் பள்ளியும் இருக்குது. இங்கே பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த மாணவ மாணவிகளினுடைய பள்ளியும் இலவசமாக தங்கி பயிலக்கூடிய அந்த விடுதியும் இருக்குது. விடுதி 3 வேளை உணவு, 4 செட் யூனிஃபார்ம், சிறப்பு வழிகாட்டு புத்தகங்கள் இதெல்லாமே தராங்க. செய்தித்தாள், டிவி இதெல்லாம் வசதியுமே இருக்குது. இந்த விடுதியில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் 6372015 2018 அப்படிங்கிற நம்பரை நம்ம காண்டாக்ட் பண்ணி விடுதி நிர்வாகத்துக்கிட்ட நம்ம பேச முடியும்.

பைசன் படத்துல இருந்து நிவாஸ் கே பிரசன்னா இசையமைச்சு பாடின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் மாரி செல்வராஜ். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில நினைச்சிருக்கோம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 சேர்க்கை May 16 June 3 வரைக்கும் நடைபெற போகுது, நாளை மறுநாள். அதனால இப்பவே தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெற விரும்பணும், ஐடிஐ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல நம்ம விண்ணப்பிக்கலாம். இல்லை இதை பற்றி ஏதாவது நம்மளுக்கு இன்னுமே வந்து விவரங்கள் தெரியணும் அப்படின்னா நிலைய முதல்வர் அவங்களோட மொபைல் நம்பர் நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிட்டு அவங்களை கால் பண்ணி கேட்கலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையம் குன்னூர், அதற்கான நம்பர் வந்து 9994905707 மற்றும் ஒரு நம்பர் வந்து 9047637393 9047637393 இது வந்து குன்னூர். பழங்குடியினர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கூடலூர், இதனுடைய நம்பர் பார்த்தோம்னா 0426 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட சேர்த்துட்டு 2263449 226344 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8274 8763333 82487-63733 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாளானிக்கு வரைக்கும் இதனுடைய டேட் வந்து இருக்கு நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கான டேட்டு. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல

கேட்டு பாட்டு கோலி சோடா 2 படத்திற்காக அச்சு ராஜாமணி பாடினது. இசையும் அவங்களே தான், அச்சு ராஜாமணி அவங்களுடைய இசையில தான் இந்த பாட்டு கேட்டோம். கோலி சோடா 2 படத்திற்காக சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM.

வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்து கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி.

0: அது தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போகிறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்லை, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊரில் வர்றதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பற்றி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்கள் வேற எங்கு தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்போ மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. ப்ளீஸ் லிசன் FM 103.
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சாயந்தரம் 7:25 தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள்.

வனமகன் படத்துல இருந்து இப்ப கேட்டோம் இந்த பாட்டு. விஜய் யேசுதாஸ் பாடினது, இசை ஹாரிஸ் ஜெயராஜ். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல். நம்ம ஸ்கூல் லீவு, கோடை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி கோடை காலத்தை முன்னிட்டு 1 தேதியிலிருந்து 31 தேதி வரைக்கும் கோர்ட்டுக்கு எல்லாமே கோடை விடுமுறை அளிச்சிருந்தாங்க சென்னை ஹைகோர்ட் இல்லையா. அதன்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதன்மை செஷன்ஸ், கூடுதல் செஷன்ஸ் கோர்ட், சார்பு நீதிமன்றம், முன்சிப் கோர்ட் இது எதுவுமே செயல்படல. மெஜிஸ்ட்ரேட் மற்றும் சிறப்பு கோர்ட்டுகள் மட்டும் செயல்பட்டு இருந்துச்சு. முதன்மை செஷன்ஸ் கோர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கோடை விடுமுறையில் ஜாமீன், முன்ஜாமீன் மனுக்கள் மீது ஒரு விசாரணை நடத்தப்பட்டு இருந்தது. கோடை விடுமுறை முடிஞ்சு மாவட்டம் முழுவதுமா இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல வழக்கம் போல இன்னையிலிருந்து செயல்படும். கோடை லீவு முடிஞ்சிச்சு, ஸோ எல்லா கோர்ட்லயுமே வந்து இன்னையிலிருந்து வழக்கம் போல செயல்பட ஆரம்பிக்குது.

இவந்தந்திரன் படத்திற்காக சஞ்சனா கலாமஞ்சி யாசின் பாடின பாட்டுக்கிட்டோம். பாடலாசிரியர் விவேக், இசை எஸ் தமன். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. நம்ம பாரதியார் யூனிவர்சிட்டியில் யூஜி பிஜி அதுக்கப்புறமா பிஜி டிப்ளமோ படிப்புகளுக்காக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 15ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்குது. பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் கூட எம்எஸ்சி இவிஎஸ் இது எல்லாத்துக்குமே கூட எம்எஸ்சி ஜவுளி மற்றும் ஆடை வடிவமைப்பு, எம்ஏ தமிழ் மொழியியல், லிங்குஸ்டிக்ஸ் இதுக்கு இந்த மாதிரியான படிப்புகளுக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு கூடுதல் அவகாசம் யூனிவர்சிட்டி சார்பில் வழங்கியிருக்கிறாங்க. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கான நுழைவுத் தேர்வு June 5 கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் காலையில் 11 மணிக்கும் நடக்க இருக்கிறதா அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. தேர்வுக்கான அனுமதி சீட்டு விண்ணப்பதாரர்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பி வைக்கப்படும். 4ஆம் தேதி வரைக்கும் அனுமதி சீட்டு கிடைக்கல அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு வந்தீங்கன்னா அங்கேயே நீங்கள் போய் அதை காமிச்சு ஒரு சின்ன கார்டு மாதிரி வாங்கி எக்ஸாம்ஸை நம்ம எழுதிக்கலாம், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதிக்கலாம்.

கேட்ட பாட்டு ஜீரோ படத்திற்காக அனிருத் பாடினது. நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்ல கபிலனுடைய வரிகளில் கேட்டோம் இந்த பாட்டு. முருகனுடைய ஏழாம் படை வீடு அப்படின்னு சொல்லி நம்ம மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சொல்லுவோம். கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அவசர மருத்துவ தேவைக்காக பொதுவாக வந்து அங்கே ஒரு எமர்ஜென்சி செஷனுக்காக ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறக்கான இடம் இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொதுமக்களுடைய பக்தர்களுடைய வசதிக்கு ஏற்ப ஆம்புலன்ஸ் சர்வீஸையும் தொடக்கியிருக்காங்க. இதனுடைய தொடக்க விழா நேற்றுக்கு கோயில் அடிவாரத்தில் நடந்திருக்கு. ஸோ இப்போ இனிமேல் மருதமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா அங்கே இனி ஆம்புலன்ஸ் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது.

தீபாடின பாட்டு கேட்டோம். வாழை படத்துக்காக யுகபாரதியினுடைய பாடல் வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் இசையில. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் போத்தனூர்லேருந்து பொள்ளாச்சி வழியாக திருவனந்தபுரத்துக்கு இயக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு ரயில். அது எப்படி அப்படின்னா, 3ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வாராந்திர சிறப்பு ரயிலாக இயக்கப்படுது. இந்த ரயில் கொல்லம், செங்கோட்டை, தென்காசி, கடையநல்லூர், சங்கரன் கோயில், மதுரை, பழனி, உடுமலை, பொள்ளாச்சி இந்த ஸ்டேஷன்ஸில் எல்லாமே நின்று போகுது. திருவனந்தபுரம் வடக்கிலிருந்து 3ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் மதியம் 1 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் 6:30 போத்தனூர் வருது. போத்தனூர்லேருந்து 4, 11 இந்த தேதிகளில் சாயந்தரம் 5 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் 7:45 திருவனந்தபுரம் வடக்கு போகுது. போத்தனூர் ரயில் பயனாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொதல் தடவையாக திருவனந்தபுரத்துலேருந்து போத்தனூருக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் இயக்குறீங்க, இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். இந்த ட்ரெயினு கிணத்துக்கடவு ஸ்டேஷனில் நின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து நாங்கள் ரயில்வே நிர்வாகத்துக்கிட்ட முறையிட்டிருக்கோம். எர்ணாகுளம் சுற்றி போகாமல் மதுரை வழியாக போகிறது குறைஞ்ச நேரத்தில் திருவனந்தபுரம் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இதையே நிரந்தரமாக்கினீங்கன்னா இன்னும் நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: ஆம்பளை படத்துல இருந்த ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையில பாட்டு கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் இணைஞ்சிருக்கேன். இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நேர்களின் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தராரு கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் தார்மி அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: கோயம்புத்தூர் வெள்ளிங்கிரி மலையில இந்த சீசன் நேத்தியோட முடியுது. பிப்ரவரி 1 தேதியிலிருந்து 31 தேதி பக்தர்கள் எல்லாம் மேல மலை மேல அனுமதிக்கப்பட்டு இருந்தாங்க. இந்த வகையில மழை காரணமா 10 நாளைக்கு முன்னாடியே தடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து நேத்திக்கு சாயந்தரம் அந்த மலையேற்ற பாதையில சீலே வச்சுட்டாங்க அப்படிங்கறது கூடுதல் தகவல்.

0: கேட்டு பாட்டு தக் லைஃப் படத்துக்காக ஏஆர் ரஹ்மானுடைய இசையில கமல்ஹாசன் வரிகள்ல வைஷாலி சுமன், சக்திஸ்ரீ கோபாலன், ஆதித்யா பாடினது. இதுவரைக்கும் நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுது ஆர்ஜே மேஸ்ரீ. தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பு பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்க கேட்கலாம். தொகுத்து வழங்க தமிழரசி காத்திருக்காங்க. நன்றி நேர்களே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோரிடையே உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 281,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் படிப்புக்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு, மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்ட

0: 420 கிராமங்களில் மீன்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இன்று முதல் 15 நாட்களுக்கு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2369 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: என்னங்க, ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 10:03. நேயர்களே, இப்பொழுது NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: तो हमारा आज का प्रसारण यहीं पर समाप्त होता है, इसलिए मुझे यानी अजीत को
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग
3: நேயர்கள் இதுவரை கேட்டது NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி.
4: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நேரம் 10:33 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கோம். உங்கள் விருப்பமாக அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கச்சிட்டே இருக்கோம். அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா முத்துக்குமார் பழனியிலிருந்து கேட்டிருக்காங்க. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கசிக்கலாம்.

நேரம் 10:39 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இது உங்கள் சாய்ஸ் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியை புதுசாக கேட்குற நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி பாட்டு கேட்கலாம் அப்படின்னா 9585800003 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன, உங்களுடைய பெயர் எந்த ஊர் அப்படிங்கிறத குறிப்பிட்டு நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு யார் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சாந்தா, ஜோதி, தேவி பிரியா, ரோசி இவங்க கோவை கணபதி பகுதியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:44 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த விருப்ப பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிறுமுகை சோமு கலைவாணி அவங்க கேட்டிருக்காங்க. பம்பர கண்ணாலய திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கழிச்சிக்கலாம்.

பம்பர கண்ணாலை திரைப்படம், பம்பர கண்ணாலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கழிச்சோம். நேரம் 10:50 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்ததா ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும் அப்படின்னு பொள்ளாச்சி கோவில்பாளையம் பகுதியிலிருந்து ரங்கராஜ் புஷ்பலதா கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் இதுவும்

இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. மதுரை திரைப்படத்திற்காக அவினாசி, பிரபு, தேவி, ஸ்ரீசாய் இவங்களுக்காக பாடல் வருது.

நேரம் 10:59 நிமிடம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ் லிஸ்னர் சாய்ஸ். நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்களே. நேயர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுபேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வண்டிகரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 2,81,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. பொறியியல் படிப்பிற்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,16,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர்

0: கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11:02. இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தம் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் கேட்கலாம்.

0: நேயர்களின் நிகழ்ச்சியில நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் தாரணி அவர்கள்.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்து தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு. நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போகிறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்லை, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊரில் வர்றதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பற்றி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்கள் வேற எங்கு தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்போ மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. ப்ளீஸ் லிசன் FM 103.
1: இன்று மாலை 7:25 வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம இனி கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

பழனி படத்திற்காக பாட்டு கேட்டோம். 1965 வெளிவந்தது இந்த படம், பீம்சிங்குடைய இயக்கத்தில். சிவா ஜெகநேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன், முத்துராமன் தேவிகா எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஒரு நேஷனல் ஃபிலிம் அவார்டும் வாங்குச்சு, நேஷனல் அவார்டு வாங்கின படம். 1965 இந்த படம் வெளிவந்தது. 1962 இந்த படத்தை கன்னடத்தில் எடுத்திருந்தாங்க, அதனுடைய ரீமேக்காக தான் தமிழ் எடுத்திருக்காங்க. இப்போ நாம கேட்ட இந்த பாட்டு டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ் பாடின பாட்டு, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைஞ்சிருக்கோம் ரெயின்போ கிளாசிக்ஸ். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை காலை மணி 8:50-க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: வியட்நாம் வீடு படத்திற்காக இந்த பாட்டு கேட்டோம். சுந்தரம் அவருடைய இயக்கத்தில் வெளியே வந்த இந்த படம், பி மாதவனுடைய இயக்கத்தில் இதை கதை எழுதினது சுந்தரம், சிவாஜி கணேசன், பத்மினி, நாகேஷ், கே ஏ தங்கவேலு, பானுமதி இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ என் உயிர் நினதென்றோ பாரதியாரனுடைய வரிகளை தொட்டு அதுக்கப்புறமா பாடல் வருது. பாடலாசிரியர் கண்ணதாசன். இந்த பாட்டு டி எம் சவுந்தரராஜன் பாடினது. இசை கே வி மகாதேவன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

கேட்ட பாட்டு. எங்கள் வீட்டு பிள்ளை படத்திற்காக 1965 வெளிவந்து இந்த படம் சாணக்கியாவோட இயக்கத்தில் வந்துச்சு. 1964 தெலுங்கில் வந்த இந்த படத்தினுடைய ரீமேக்காக தான் இந்த படம் இருக்குது. இதில் பார்த்தோன்னா எம்ஜி ராமச்சந்திரன், சரோஜா தேவி, எஸ் வி ரங்காராவ், எம் என் நம்பியார் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க லீட் ரோல்ஸில். இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படமாக தான் அந்த பீரியடில் இருந்திருக்குது. இப்போ நாம் கேட்ட இந்த பாட்டு டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடினது, பாடலாசிரியர் வாலி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் தாரணி அவர்கள்.

0: கேட்டு பாட்டு டெல்லி மாப்பிள்ளை படத்திற்காக 1968 வெளிவந்த இந்த படம் ஒரு நகைச்சுவை படமா தான் இருந்திருக்கு. ரவிச்சந்திரன், ராஜஸ்ரீ, சச்சு இவங்க நடித்த இந்த படம் 1968 வெளிவந்தது. இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன். நாம கேட்ட இந்த பாட்டு ஏ மருதகாசி இந்த பாடலினுடைய பாடலாசிரியர். பாடினது பி சுஷீலா, கே ஜமுனாராணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் நாம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சது ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தது ஆர்ஜே மேஸ்ரீ. நன்றி நேர்களே.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். வணக்கம் நேர்களே, வசந்த இல்லம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ல எவ்வளவோ துறையிலேருந்து டாக்டர்ஸ், சைக்காலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட் அந்த மாதிரி நிறைய துறையிலேருந்து வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான பல நல்ல தகவல்களை நம்மகிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க டாக்டர் சுகன்யா, குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர், பீடியாட்ரிஷியன் மற்றும் அடலசன்ட் ஃபிசிஷியன். அப்படின்னா என்ன, அவங்க கிட்டே கேட்போம். முதல்ல டாக்டரை வரவேற்போமா? வணக்கம் டாக்டர், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
6: வணக்கம் மேடம், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுறது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுலேருந்து ரேடியோ கேட்டு வளர்ந்து இப்போ அங்கேயே வந்து நம்ம இதில் வந்து நேயர்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
5: டாக்டர், என்னோட முதல் கேள்வி என்னென்னா, இப்போ வந்து பாலின வேறுபாடு, ஜெண்டர் டிஃப்ரென்ஸ், அது வந்து பார்க்கக்கூடாது. ஜென்ரலாகவே சாதாரண சொசைட்டியில் ஆண் பெண் பாலின வேறுபாடு பார்க்கக்கூடாது, ரெண்டு பேரே சமமாக நடத்தணும் அப்படின்லாம் சொல்கிறோம். அதேமே ஒரு மகளையும் மகனையும் வளர்த்தும் போது, ஒரு வீட்டில் ஒரு மகன் மகள் இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் காட்டக்கூடாது, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வந்துட்டுருக்கு. அதை வந்து எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் என்னோட டவுட் என்னென்னா, இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து இது இது சாப்பிடணும், ஆண் குழந்தைகள் இது இது சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பெண் குழந்தைகள்னா இந்தந்த வேலை செய்யணும், ஆண் குழந்தைகள்னா இந்தந்த வேலை செய்யணும், இவங்க இதை செய்யக்கூடாது, இவங்க இதை செய்யக்கூடாது அந்த மாதிரி.

0: ஸோ இப்போ வந்து மெடிக்கலாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் டாக்டர், ஒரு மகனை வளர்த்துறதுக்கும் மகளை வளர்த்துறதுக்கும் நம்ம வித்தியாசம் காட்டணுமா எந்த விஷயத்தில், அதாவது இப்போ ஒரு சாப்பாடு விஷயத்துலேயோ அல்லது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலேயோ வித்தியாசம் காட்டணுமா இல்லை காட்டவே கூடாதா, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் வளர்த்தணுமா?
1: குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு வந்து அது ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்துங்க, அது பர்டிகுலராக இந்த ஏஜுக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. குழந்தை வளர்ப்பு ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்குது. முந்தி காலத்தில் இதெல்லாம் இல்லையே, இப்போ ஏன் நிறையா இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்கிற காலம் வந்து இன்றைக்கி வேறு. முந்தி காலத்தில் ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு அப்பா சித்தப்பா பெரியப்பா சித்தி அத்தை பாட்டி இவங்க சூழலை நம்ம வளர்ந்த போது ஒருத்தர் சொல்ல முடியாததை இன்னொருத்தர் சொல்லி கவர் பண்ணாங்க. ஒரு அமைதியான சூழல் இருந்தது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பேர் பின்னாடியும் புகழ் பின்னாடியும் பணம் பின்னாடியும் ஓடுற வாழ்க்கை இன்னைக்கு வந்து அவசியமானதாக ஆயிடுச்சு. அதை தேடி நம்ம போகணும்னு இல்லை, அது நம்ம வாழ்க்கைக்கு அது ரொம்ப நெசசிட்டியாகவே மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த
0: அதுவே
1: மாதிரி
0: நம்மளை தேடி வருது டாக்டர் எல்லாம்.
1: அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை தேடி வருதுங்க. இட் இஸ்
0: ஆமா
1: பிகம் அ நெசசிட்டி. அந்த சூழல் தான் இன்னைக்கு இருக்குது.
0: ஆமா
1: அந்த காலகட்டத்தில் அந்த சூழல் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்கு ஒரு ஒரு வயதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களை வந்து நம்ம வளர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ நான் ஏன் ஒரு ஒரு வயதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம இந்த அடலசன்ஸ்னு சொல்கிற வளரினம் பருவ அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதமும், சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதமும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் இந்த டிஃப்ரென்ஸ், இந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இப்போ இதில் எதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து நியூட்ரிஷன். இப்போ நியூட்ரிஷனில் இதை வந்து நம்ம பெருசாக அப்ளை பண்ண வேண்டியது இல்லை. சத்துக்கள் வந்து இளம் குழந்தைங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க, டாட்லர்ஸ்ன்னு சொல்கிற அந்த குழந்தைங்க, இவங்க எல்லாத்துக்குமே நியூட்ரிஷனுங்கிறது அது சேம் தான். அதில் பாகுபாடு நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. எந்த விஷயத்தில் நம்ம பாகுபாடு பார்க்கணும் அப்படின்னா, வந்து இந்த குழந்தைங்களை வந்து உலகத்தை அணுகிற விதத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல, அதில் நம்ம கொஞ்சம் பாகுபாடு, ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அதாவது ஸ்கூலுக்கு போகிறாங்க, வெளி உலகத்துக்கு போகிறாங்கன்னா, ஒரு நம்ம மகன் இன்னொரு மகள்கிட்டேயோ இன்னொரு மகன்கிட்டேயும் எப்படி பழகிறாங்க அப்படிங்கிறதுக்கு சில வரைமுறைகள் நம்ம சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம மகளும் வந்து ஒரு ஆண்கிட்ட ஒரு பெண்கிட்ட வந்து ஒரு அங்கெல்லாம் இருக்கிற சூழல், ஒரு ஆண்கள் மட்டுமே இருக்கிற சூழல்ல அவங்க எப்படி அவங்கள கேரி பண்ணிக்கணும்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi and Myanmar President U Myint Aung Hlaing are holding bilateral talks in New Delhi. The talks aim to further strengthen the historical and civilizational ties between the two countries. The entire gamut of relations between Myanmar and India, including security and connectivity, is likely to come up for discussions during their talks. The Myanmar president arrived in Gaya in Bihar on Saturday on a 5-day visit to India. He will also travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. Our correspondent has the details.
3: The president of Myanmar will meet President Draupadi Murmu today evening at Rashtrapati Bhavan. He is also scheduled to visit to the Light and the Lotus, relics of the Awakened One exhibition at Rai Pithora Cultural Complex in the national capital. The exhibition is showcasing the sacred Piprahavar relics associated with Lord Buddha along with significant associated antiquities. The official visit of the president of Myanmar to India is expected to further strengthen and deepen the multifaceted relations between the two countries. With Suparna Anupam Mishra, Akashwani News, Delhi.
2: The India-Oman Comprehensive Economic Partnership Agreement, CEPA, has come into force today. Commerce and Industry Minister Piyush Goyal said the CEPA will deepen the economic and strategic ties between the two nations. In an article published in a national daily, Mr. Goyal said the agreement immediately gives 100% duty-free market access in Oman to 98% of tariff lines, covering 99.38% of exports. Notification was issued today for biennial elections to 24 seats of the Rajya Sabha from 10 states. 4 seats each in Andhra Pradesh, Gujarat and Karnataka, 3 seats each in Rajasthan and Madhya Pradesh, 2 seats in Jharkhand and 1 seat each in Manipur, Meghalaya, Arunachal Pradesh and Mizoram will go to poll on the 18th of this month. Notification was also issued for the Rajya Sabha by-poll for 1 seat each in Maharashtra, Tamil Nadu and Odisha. The polling will be held on the 18th of this month. The counting of votes will take place on the same day. The West Bengal cabinet headed by Chief Minister Shubhendu Adhikari was expanded.

இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவங்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து பேசலாமா?

0: டாக்டர், இப்போ வந்து நீங்கள் ஒரு அடலசன்ட் ஃபிசிஷியன் அப்படின்னு சொன்னீங்க. குழந்தைகள் நல்ல மருத்துவர் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் டாக்டர், பீடியாட்ரிஷியன். இப்போ இந்த அடலசன்ட், இப்போ வந்து அது ரெண்டும் வித்தியாசமா டாக்டர்? ஏன்னா பீடியாட்ரிஷியன்னா எந்த வயசோட நிற்கும், அடலசன்ட்னா எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்கும்?
1: ஓகேங்க, இப்போ வந்து குழந்தைகள் வந்து முன்னாடி குழந்தை மருத்துவர்னா வந்து 12 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாமே வந்து குழந்தை மருத்துவர் பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா 18 வயசுக்கு மேலே நமக்கு ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம ஜெனரல் ஃபிசிஷியன், அடல்ட் ஃபிசிஷியன் பாப்புலரா சொல்ற மாதிரி அவங்க கிட்ட போயிட்டு இருந்தோம். இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த 12 வயசுல இருந்து 18 வயசு குழந்தைங்களை வந்து அவங்களுக்கு வர பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து யாருக்கிட்ட போகணும், எங்க போய் சொல்லணும் அப்படிங்கறது இத்தனை காலமா வந்து விவரமே இல்லாம இருந்தது. பட் அவேர்னஸ் வர வர ஒரு 21st century ஒரு 20-30 வருஷமா அந்த அவேர்னஸ் வந்துட்டே இருக்கு. அதுல இப்ப ஒரு 5-10 வருஷமா வந்து இந்த அவேர்னஸ் ரொம்ப நிறையவே இருக்கு. ஸோ அதுல இருந்துதான் இந்த குழந்தைகள் மருத்துவத்துல ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி, சப் சாப்டர் அப்படின்னு சொல்றதுதான் இந்த அடலசன்ட் ஹெல்த் அப்படிங்கிறது.
0: ஓகே,
1: இதுல இருக்கிற மருத்துவர்கள் இந்த அடலசன்ட் பீரியட், அந்த இளம் பருவ குழந்தைகளுக்கு வர பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் வந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி, காய்ச்சல், அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. யார் அடலசன்ட் அப்படிங்கறதா முதல்ல ஒரு க்வெஸ்சன் வருது நம்ம எல்லாத்துக்குமே. இப்ப அடலசன்ட் அப்படிங்கிறவங்க வந்து 10 வயது முதல் 18 வயது இருக்கிற எல்லா குழந்தைகளுமே அவங்கள நம்ம அடலசன்ட் அப்படின்னு சொல்றோம்.
0: அதாவது குழந்தைங்கிற பருவத்தை தாண்டி ஆனா இன்னும் வயதுக்கு வந்தவர்கள் அப்படிங்கிற பருவத்துக்கு
1: இன்னும் வராதவங்க, இவங்களும் ஒரு விதமான குழந்தைகள் தான் அப்படிங்கறதுனால தான் வளர் இளம் பருவ குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அவங்கள அட்ரஸ் பண்றதுக்காக, அவங்களோட பிரச்சனைகள் இது பண்றதுக்காக சில மருத்துவர்கள் இதுக்காக குவாலிஃபை ஆயிருக்காங்க. அவங்களதான் நம்ம அடலசன்ட் பிசிஷியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
0: ஸ்பெஷாலிட்டி நீங்க சொன்னா இதுக்குன்னு படிப்பே தனியா இருக்கா டாக்டர்?
1: இருக்குதுங்க. ஏன் இதுக்கு தனியா அந்த வளர் இளம் பருவ குழந்தைகள் அப்படின்னு ஏன் இவங்களுக்கு மட்டும் தனியா, இந்த குழந்தைங்களுக்கு வரதானே இவங்களுக்கும் வரப்போகுது, பெரியவங்களுக்கு வரதானே இவங்களுக்கும் வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் கிடையாது, அவங்க வந்து அவங்களோட மூளையும் சரி உடம்பும் சரி உடல் ரீதியான மாற்றங்கள் நிறையா சந்திக்கிறாங்க. அது வெளிப்படையாக நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது. ஆனால் மன ரீதியான வளர்ச்சிகளை வந்து நம்ம யாராலையும் பார்க்க முடியாது. அதை யாருக்கிட்ட சொல்றதுன்னு அவங்களுக்கு புரியறது இல்லை. பெற்றோர்களிடருந்து கொஞ்சமா தள்ளி போகிற வயசு அது, அது இயற்கை. அவங்க குழந்தையா அவங்கள நினைச்சுக்கிறது இல்லை. ஆனா ஒரு வளர்ந்த மனிதனா அவங்கள வந்து பொறுப்புகள் அவங்களால எடுக்கவும் முடியாது. இதுக்கு காரணம் என்னன்னா வந்து அவங்களோட மூளை, அவங்களோட பிரெயின் வந்து இன்னும் ஃபுல் மெச்சாரிட்டி அடையல. நிறைய ஏரியாஸ் இந்த பிரெயின் இருக்கு. இப்ப பிரெயின்னா நம்ம மூளை அப்படின்னு ஒண்ணு மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா அதுல நம்ம உடம்ப, நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ற பல இடங்கள் இருக்கு. நம்ம பாக்குறது, நம்மளோட 5 senses, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோல் சென்டர்ஸ் வந்து நம்ம மூளையில இருக்கு. இப்ப அந்த மாதிரியான கண்ட்ரோல் சென்டர்ஸ் முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஸோ அப்ப முழுமையா வளர்ச்சி அடையாத அந்த கண்ட்ரோல் சென்டர்ஸ்னால அவங்களால தெளிவான முடிவுகளோ, தெளிவான ஜட்ஜ்மெண்ட்ஸோ, ஒரு இன்சல்ட்டோ, ஒரு எம்பாரஸ்மெண்ட்டோ, இதெல்லாம் வந்து அவங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்க சொல்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடையாது. அப்போ என்ன பண்றாங்க, இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு அவங்க அவங்களோட பியர்ஸ், அதாவது அவங்க சகாக்கள் கிட்ட தான் போய் சொல்றாங்க. பட் இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னா அந்த சகாக்களுமே இதேதான் அவங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் போது அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கிறது இல்லை. எது கரெக்டு, எதை செய்யறது வந்து நம்ம வாழ்க்கை முறைக்கு நல்லது, டாக்டர் ஆகிறதோ, என்ஜினியர் ஆகிறதோ, பைலட் ஆகிறதோ, பிரைம் மினிஸ்டர் ஆகிறதோ, இதெல்லாம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. பட் அந்த பல விஷயங்களை எதிர்கொள்றதுக்கு அவங்களுக்கு நிறையா அவங்க மூளை வந்து இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. நம்ம மூளை எப்போ வளர்ச்சி அடையும் அப்படின்னு கேட்டால் மெடிக்கலாக 21-25 இயர்ஸில் தான் நம்ம பிரெயின் வந்து நமக்கு ஃபுல் க்ரோத், ஃபுல் மெச்சாரிட்டி வந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் டீல் பண்ணுறது தான் வந்து இந்த அடலசன்ட் ஃபிசிஷியன்ஸ் வந்து அவங்க வந்து அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு மனநல மருத்துவருக்கும் ஒரு குழந்தை மருத்துவருக்கும் நடுவில் அவங்க பிரச்சனைகளை சரி பண்றவங்க தான் வந்து அடலசன்ட் ஃபிசிஷியன்ஸ்.
0: ஓகே, ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்கள்.
1: ஓகே டாக்டர், இப்போ அடலசன்ட் ஏஜ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதாவது மனம் குழந்தை மனம், ஆனா உடல் வந்து வயது வந்தவர்கள் உடல், அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் இல்லையா?
2: அந்த மாதிரி ஒரு ரெண்டும் கேட்டனா ஸ்டேஜ் நம்ம சொல்றது.
1: நமக்கு வந்து அவங்க குழந்தை மாதிரி தெரிவாங்க, ஆனா அவங்க அவங்கள வளர்ந்தவங்களா நினைச்சுக்குவாங்க. அந்த ஏஜ்ல வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு மட்டும் இல்ல, அடல்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற வயதில் பெரியவர்களுக்குமே ஒரு பிரச்சனையா வந்துட்டு இருக்கிறது இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன். இந்த செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இந்த சோசியல் மீடியா பார்க்கறது, டிவி பார்க்கறது, இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் சொல்றோம் இல்லையா. ஸோ இதனால என்னெல்லாம் பிசிக்கலா நமக்கு என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் வருது, சைக்கலாஜிக்கலா என்ன எஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கறது சொல்லுங்க டாக்டர்.
2: இப்ப மருத்துவம்ங்கிறது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தோணுது. ஹிப்போக்ரட்டிஸ், சாக்ரட்டிஸ், நான் அந்த காலகட்டத்தில இருந்து மருத்துவம் இருக்கு. அந்த காலகட்டத்திலேருந்து நோய்கள் வந்து நமக்கு இவால்வ் ஆகிட்டே தான் இருக்கு. அன்னைக்கு பார்த்த நோய்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கறது இல்லை. ஆனால் நம்ம காலகட்டத்தில் இருக்கிற மருத்துவர்களுக்கே புதுமையான ஒரு விஷயம் தான் இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன், இன்க்ரீஸ்ட் ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள், ஒரு மருத்துவ டயக்னோசிஸ், அதெல்லாமே வந்து எங்களுக்கே நிறையா புதுமையான விஷயங்கள் தான். நாம் படிக்கும் போது இந்த மாதிரி வந்து டயக்னோசிஸ், இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் அப்போ வந்து கிடையாதுங்க. எப்படி வந்து போச்சோ அந்த மாதிரி இதுவும் ஒரு 21st century ஒரு நோயின்னு தான் சொல்லணும். நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லிஸ்ட் ஒண்ணு இருக்குதுங்க, இதெல்லாம் தான் நமக்கு இருக்கிற நோய்கள் அப்படின்னு. அந்த நோய்கள் லிஸ்ட்ல புதுசா சேர்க்கப்பட்டது தான் வந்து இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு வியாதி.
1: அது ஒரு வியாதியாக மாறிவிட்டது.
2: அது வியாதி தான். அந்த வியாதியோட வராங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து திருத்துறது அப்படிங்கறது தான் நம்ம வந்து இப்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இந்த வியாதி யாருக்கிட்ட அதிகமா இருக்குன்னா வந்து இந்த அடலசன்ஸ் அப்படிங்கிற இந்த ஏஜ் குரூப்ல தான், அடலசன்ஸ்ங்கிற இந்த வளர் இளம் பருவ குழந்தைகள்கிட்ட தான் வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், கவர்மெண்ட் எல்லாருமே வந்து நிறையா எஃபர்ட்ஸ் போட்டுட்டே தான் இருக்காங்க.
1: இப்போ இதனால ஃபிசிக்கலாக, அதாவது உடல் ரீதியாகவும் நம்மளுக்கு
2: இந்த வியாதி கண்டிப்பாங்க. இந்த வியாதி வந்து மூணு, இந்த ஸ்க்ரீன் டைம் அடிக்ஷன் அப்படிங்கிற வியாதி வந்து நம்ம மூணு இடத்துலையும் பாதிக்குது. நம்ம ஃபிசிக்கல், நம்மளோட உடல் உறுப்புகளையும் பாதிக்குது, நம்ம டெவலப்மெண்ட், நம்ம மூளை வளர்ச்சியையும் பாதிக்குது. நம்மளோட அந்த மூளை வளர்ச்சி பாதிப்புனால நம்மளோட இமோஷன்ஸையும் வந்து இது அஃபெக்ட் பண்ணுது. இப்போ உடம்பு ரீதியாக என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தா உடல் பருமன். அது ஏன் வருதுன்னா நம்ம நிறையா ஸ்க்ரீன் டைம் பார்க்க பார்க்க குழந்தைகள் அதில் வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதில் வர அந்த அழகான ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கும் மனசில் ஒரு ஆசை வருது. இதை நம்ம சாப்பிடணும், இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், நம்ம பெட்ரோல்கள்கிட்ட கேட்டு இதை நம்ம வாங்குவோம், பெட்ரோல்கள் வேண்டான்னா நாமளே இதை செய்வோம், நாமளே வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அந்த ஆர்வம் வந்து நிறைய ஸ்நாக்கிங், மிட் நைட் ஸ்நாக்கிங், இன்டர்மிட்டன்ட் ஸ்நாக்கிங் அப்படின்னு சொல்ற அந்த அடிக்கடி நொறுக்கு தீனி சாப்பிட்ற பழக்கத்தை வந்து உண்டு பண்ணுது. இன்னொன்று வந்து நம்ம இந்த அடிக்கடி இந்த ஸ்கிரீனே பார்த்துட்டு இருக்கும் போது அதுல வர நம்ம அந்த ப்ளூ லைட் வந்து நம்ம மூளையோட தூக்க ஹார்மோன், ஸ்லீப் ஹார்மோன் கால் டி மெலட்டோனின் அப்படிங்கிறத வந்து ஒழுக்கமா அது செக்ரீட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றதில்ல, அதை ஒழுக்கமா வேலை செய்யறத தடுக்குது. அதனால வந்து நம்மளுக்கு தூக்க பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ சரியா தூங்கலை. இப்போ தூக்க பிரச்சனைகள்லாம் என்னன்னா தூக்கம் நேரம் கம்மியாகிறது, நடு நடுவில் எந்திரிக்கிறது, நிறையா கனவுகள் வந்து தூக்கத்தில் ஒளரி திடீர்னு நைட் அவேக்கனிங்ஸ்னு சொல்கிற மாதிரி திடீர்னு எந்திரிச்சு கத்துறது, இந்த மாதிரியான தூக்க பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ தூக்கம்ங்கிறது அந்த காலத்தில் ஈஸியாக கிடச்சிது, இந்த காலத்தில் தேடி போய் வாங்க வேண்டிய ஒரு விஷயமா நமக்கு இருக்குது. ஒரு குழந்தைகள் அப்படின்னா 10 to 11 hours கண்டிப்பாக தூங்குற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இன்க்ரீஸ்ட் ஸ்க்ரீன் டைம், நம்ம இவ்வளோ நேரம் பேசின இந்த விஷயங்கள்னால வந்து அவங்களோட ஸ்லீப்பிங் டைம் வந்து கம்மியாகுது. இப்போ தூக்க நேரம் கம்மியாகும் போது அது நம்மளோட பாடியில் வந்து நம்ம உடம்புல ஹார்மோன் செக்ரீஷனை வந்து ஆல்டர் பண்ணுது. இப்படி ஹார்மோன் செக்ரீஷனை ஆல்டர் பண்ணுறதுனால வந்து நம்மளோட நமக்கு உடலை கரெக்டாக வச்சுக்க வேண்டியது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்கிற அந்த கார்டிசாலை வந்து அதிகப்படுத்துது. இப்போ இந்த கார்டிசால் அதிகமாக இருக்கும் போது அகெயின் அது உடல் பருமன், ஒபிசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. கண்ணில் தான் பார்க்குறோம், கண்டிப்பாக கண்ணிலையும் பிரச்சனை வராமல் இருக்காது. கம்ப்யூட்டர் விஷன் சின்ரோம் அப்படின்னே வந்து நமக்கு ஒரு வியாதி வந்து நம்ம அப்ளை சொன்ன மாதிரி வந்து நம்ம லிஸ்ட்ல புதுசா சேர்க்கப்பட்டிருக்கு. இது வந்து கண் மருத்துவர்கள் நிறைய வந்து அடிக்க

0: அடிக்கடி பாக்குறாங்க. இதுல என்ன வந்து கவலைக்கிடமான விஷயம் அப்படின்னா வந்து சின்ன குழந்தைகள் 10 மாசம் 1 வயசு அந்த வயசுல இருந்து வந்து இந்த பிரச்சனைகள்லாம் பாக்குறாங்க.
1: ஆமா ஆமா டாக்டர், இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ வந்தது, சின்ன குழந்தை அது வந்து இப்பதான் உட்காரவே ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி சரியா உட்கார கூட இல்ல, இப்படி ஆடிட்டே உட்காந்துருக்கு. ஆனா அது வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோட விரல எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு போனை ஓபன் பண்ணுது.
0: அதுக்கு காரணம், அதுக்கு பொறுப்பு காரணம் அப்படின்னா வந்து நம்ம பெற்றோர்கள தான் சொல்லணும், பெற்றோர்கள் கேர்டேக்கர்ஸ் அவங்களதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்தியால ஆராய்ச்சி சொல்லுது, நமக்கு அந்த ஒரு குழந்தைக்கு ஸ்கிரீன் காமிக்கிறாங்க எப்ப அது அறிமுகப்படுத்துது அப்படின்னு பார்த்தா 10 மாசத்துலதான். ஒரு ஆவரேஜ் ஏஜ்னு சொல்றது 10 மாசத்துலேருந்து ஒரு குழந்தை வந்து டிவிக்கோ இல்ல ஸ்மார்ட் போனுக்கோ வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஸ்மார்ட் போன் இப்ப 2 வயசுல ஒரு குழந்தை வந்து எத்தனை குழந்தைங்க ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்றாங்க, இந்த ப்ரீ கேஜின்னு சொல்ற ப்ரீ கிண்டர் கார்டன் 3 to 4 வயசுக்குள்ள குழந்தைங்கள எத்தனை பேர் யூஸ் பண்றாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணும் போது பார்த்தா 96% வந்து ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்றாங்க. டிவி பாக்குறவங்க 89% டிவி பாக்குறாங்க. 100 குழந்தைகள் இருந்தா அதுல 96 குழந்தைங்களுக்கு போன் யூஸ் பண்ண தெரியுது. 90% குழந்தைங்களுக்கு வந்து டிவி பாக்குறாங்க. அது வந்து அதை கண்ட்ரோல் பண்றோட பொறுப்பு வந்து நம்ம பெற்றோர்கள்கிட்ட தான் இருக்கு. அதனால என்ன அவங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு நம்ம நினைக்கலாம், பட் அது வந்து அதுல நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. இப்ப வாழ்க்கைங்கிறது நிறை குறைகள் கலந்ததுதான், ஆனா நிறை மட்டுமே இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது, குறைகளாவே இருந்தாலும் அது சரி இருக்காது. அப்ப அந்த பேலன்ஸ், அந்த பேலன்ஸ்டா இருக்கிறது தான் வந்து இந்த காலத்துல நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய விஷயம். சோ அந்த ஸ்கிரீன் டைம் பேலன்ஸ்டா நம்ம கொடுக்கணும்.
1: இது தவிர அந்த ஒரு சைக்கலாஜிக்கலாவும் அஃபெக்ட் ஆயிடுறாங்க இல்ல டாக்டர், அவங்க
0: கண்டிப்பா அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்ப அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏன் வருதுன்னா வந்து நமக்கு நிறைய ஸ்கிரீன் டைம் பார்த்துட்டே இருக்கும் போது வந்து அவங்களுக்கு மூளையில வந்து இந்த டோபமின் செரட்டோனின் சொல்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து நிறைய செக்ரீட் ஆகுது. அது வந்து நம்ம குட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க, நம்மளை வந்து சந்தோஷமா வைக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். இப்ப அந்த ஹார்மோன்ஸ் அதை நிறைய ஸ்டெமுலேட் வந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்க சந்தோஷமா இருக்காங்க, உலகத்தை மறந்து இருக்காங்க. அதுதான் இதுவும் ஒரு வகையான ஒரு போதை தான்.
1: கரெக்ட்,
0: மீள முடியாத, மீளறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான போதை இதுதான். முன்னாடி நமக்கு டி அடிக்ஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பழக்கமான ஒரு விஷயம், அது எல்லா ஊர்லேயும் இருக்கு, அதுக்குன்னு தனியா தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள் எல்லாம் இருக்காங்க. இப்போ ஸ்கிரீன் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் தான் தேவையான ஒரு இதுவா இருக்கு, அது நமக்கு தேவையா அப்படிங்கறதுல தான் ஆராய்ச்சி இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா கட்டுக்கடங்காத கோபம் வரும். ஏன்னா இப்போ இந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்துட்டே இருக்குது, அது திடீர்னு கட் ஆஃப் ஆகும் போது, அது இல்லைங்கும் போது இந்த நார்மல் பீரியடா அவங்களுக்கு அனுபவிச்சு பழக்கமே இல்லை, அந்த ஹை அப்படி அந்த போதை அதுலயே இருக்கும் போது, அந்த போதை இல்ல அப்படிங்கும் போது அதை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல குழந்தைங்களுக்கு. அதனால கட்டுக்கடங்காத கோபம், அந்த கோபத்தினால வந்து அக்ரெஷன் வன்முறை இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நடுவுல வருது. இப்ப இதெல்லாம் வர்றது, இதெல்லாம் நல்ல குணங்கள் கிடையாது, இது அவங்களுக்கே குழந்தைங்களுக்கே வந்து பாதிப்பு, குழந்தைகளும் சரி அடலசன்ஸும் சரி. இது வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன், அதாவது இந்த இந்த டிகேடோட அடலசன்ஸ் தான் வந்து அவங்க தான் வந்து இந்த ஸ்கிரீனை முதல்ல இருந்து பார்த்து வந்து இப்ப அவங்க அவங்க தான் இந்த வீரியத்தை ரொம்ப சந்திச்சுட்டு இருக்காங்க.
1: ஜென்சி என்று அழைக்கப்படும்,
0: ஜென்சிங்கிறத விட இன்னும் நிறைய வந்துருச்சுங்க மேடம், ஜென் ஆல்பா ஜென் பீட்டா. இப்ப இந்த இந்த டிகேட்ல, அதாவது இந்த 2021ல இருந்து பிறக்கிறவங்க எல்லாம் ஜென் பீட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜென், நீங்க சொன்ன மாதிரி ஜென் ஜி தான் வந்து இதோட வீரியத்தை ரொம்ப சந்திச்சுட்டு இருக்காங்க. இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா அவங்க கிட்ட தான் தெரியுது, ஏன்னா இது அவங்களோட வந்த ஒரு நோய், அவங்களோட ஒரு வந்த ஒரு இவல்யூஷன்.
1: ஏன்னா அதுக்கு பெரியவங்களுமே வந்து இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் இருக்கு, பட் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அண்ட் அவங்களுமே வந்து ஐயோ நம்ம என்ன போனை பாத்துட்டு இருக்கோமே அப்படின்னு கொஞ்ச நாள்ல அவங்க வந்து அதுல இருந்து வெளியில வந்து,
0: அதுக்கு பேரு தான் நம்மளோட பிரெயின் வந்து மெச்சோர்ட் பிரெயின், முழுமையா வளர்ந்த பிரெயின்ங்கிறோட வித்தியாசம் இதுதானுங்க. இப்ப இந்த குழந்தைங்களோட பிரெயின் இம்மெச்சோர்டா இருக்கு அப்படிங்கறதுனால, அந்த ஃபுல்லா வளர்ச்சி அவங்களுக்கு வரலங்கிறதுனாலதான் இந்த இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய அவங்க கிட்ட பாத்துட்டு இருக்கோம் நம்ம.
1: டாக்டர், நாங்க நிறைய கேள்வி கேட்டோம், எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா பொறுமையா பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
0: மிக்க நன்றி. இத்தனை நேரம் பொறுமையா நான் சொன்னதெல்லாம் கன்சிடர் பண்ண நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
2: நேயர்களே, இதுவரை குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது தேவகி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:37, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இல் நேயர்களினை கேட்கலாம் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல். நேயர்களே, இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் தேசிய ஓய்வூதிய வாத்சல்யா திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று மதியம் 2:30 ஊர்புகத்திலே நிகழ்ச்சியில் நுகையீர்கள் ஆரோக்கியம் மற்றும் நுகையீர்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுகையீர்கள் சிறப்பு மருத்துவ நிபுணர் தாரிணி அவர்கள். நேயர்களே, இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நேயர்களே, இன்று 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள் கேட்கலாம். இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் கேட்டோம். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள் குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓமன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினை கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 முதல் 1,12,00,000 மேற்பட்ட கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75,00,000 மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75,00,000 மேற்பட்ட சிறு வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். 17,800 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. 55,00,000 மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது.

0: இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதையொட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு ஹெச் டி தேவகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனக் குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமனக் குழு இது தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண் சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43.50 ரூபாயும், கொல்கத்தாவில் 53.50 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார்

0: சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
1: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும்.
0: மிக எளிமையாக இருப்பதாக பயனாளி கருத்து தெரிவிக்கின்றனர்.
2: என் பேர் இன்பலகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ண SBI சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும், காலேஜ்ல ஃபீஸ் பண்ணவும், எல்லா இடத்துக்கும் டிரான்சாக்ஷன் பண்ண யூஸா இருக்கு.
0: இதன் மூலம் 197,22,00,000 ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதில் இருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
3: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும், பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இப்பொழுது மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் அமுதினும் இனியது என்று தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் வாணி ஜெயராம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் ஒரு மணி, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல ஒரு மணி ஆனால் என்ன ஷோ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய வித்தியாசமான ஹாலிவுட் மூவிஸ், அது மட்டும் இல்லாமல் 3D அனிமேஷன் மூவிஸ், ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான திரைப்படங்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் என்ன படத்தை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வாப்ட் அப்படின்னு ரீசெண்டாக வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் இப்போ OTT பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன என்னன்னு நீங்கள் யோசிப்பீங்க. 3D அனிமேஷன் மூவினாலே பொதுவாக குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் நாம் வந்து குழந்தைங்கள மாதிரி மாறி அந்த படத்தை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டப்டு வெர்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து வித்தியாசமான ஒவ்வொரு ஊர், நம்மளோட ஊர் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களோட ஸ்பெஷலான அந்த ஸ்லாங்கை வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்து அந்த ஆலி அப்படிங்கிற கேரக்டரும் பறவைகளும் பேசும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இந்த படத்தை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, படத்தை பற்றியே ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருந்தால் எப்படி படம் வந்து என்ன கதை சொல்லுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். படத்தோட பேர் வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. ஸ்வாப்ட் அப்படின்னா தமிழில் நிறைய வந்து இந்த கூடு விட்டு கூடு பாயிற திரைப்படங்கள் நம்ம பார்த்துருப்போம். 90s வந்து எஸ்பெஷலி பிரபு நடித்த அந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கூடு விட்டு கூடு மாறிட்டு நிறைய வித்தியாசமான, ஒரு நல்லவர் இருப்பார், ஒரு கெட்டவர் இருப்பார், அவங்க வந்து மாறி மாறி வித்தியாசமான காரியங்கள்லாம் செய்யும்போது அவங்கள சுற்றி இருக்கிறவங்க குழப்பமடைவாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க குழப்பமடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து நீண்டுக்கிட்டே போகும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆலி அப்படின்னா துகு துகுன்னு இருக்கக்கூடிய ஒரு குட்டி எலி. இவங்களோட இனம் வந்து தங்களை பூக்கூன் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்குவாங்க. அதுக்கப்புறமா ஜாவின் அப்படிங்கிற கிளி போன்ற ஒரு பறவை இனத்தை சேர்ந்தவங்க, இதில் முக்கியமான கேரக்டராக ஒரு பறவை வராங்க, அவங்க பேர் தான் ஐவி. அதுக்கப்புறமா பூகுல் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படியே சூப்பராக பேசக்கூடிய வெள்ளந்தியான ஒரு மீன், ஆனால் இவங்க தான் பின்னாடி பெரிய சம்பவம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் வருது, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஃபயர் வால்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற நெருப்பு ஓனாய், அவங்களும் வந்து இந்த கதையில் வராங்க. உங்களுக்கு கதை கேட்ட உடனே தெரிஞ்சிருக்கும் எப்படியெல்லாம் இந்த கதை பயணிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கதையோட நாயகன் ஆலி, அவரை பற்றி பேசலாமா? கதையோட நாயகன் ஆலி வந்து ரொம்ப குட்டியாக இருப்பார், ஆனால் ரொம்ப துருதுருன்னு இருப்பார். இவரை வந்து யாருனாலையுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு ரொம்ப குட்டியான ஆலி வந்து வித்தியாசமான விளையாட்டுகளெல்லாம் விளையாடி பார்ப்பார். அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு

0: சரி தண்ணிக்கு வெளியவே விளையாடிட்டு இருக்கோமே, தண்ணிக்குள்ளே தான் போய் பார்ப்போமே என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே போய் பார்க்கலான்னு போனால், ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உள்ள ஒரு அடி எட்டெடுத்து வச்சாலே ஆளி வந்து முழ்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய மரக்கட்டை எடுத்து பெரிய மாஸ்க் மாதிரி செஞ்சு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற தாவரங்களோட தண்டெல்லாம் எடுத்து அப்படியே சுவாசிக்கிறதுக்கு, தண்ணிக்குள்ளே போனால் சுவாசிக்க முடியாது இல்லையா, சுவாசிக்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப சயின்டிஸ்ட் மாதிரி யோசித்து ஒரு விஷயத்தை பண்ணி தண்ணிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே அப்படியே போகிறாரு. போய் பார்த்தா தண்ணிக்குள்ளே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ச்சே இவ்வளோ நாளாக இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஆளி வந்து ரொம்ப ஜாலியாக வந்து நீச்சல் அடித்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்ருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய உருவம் வந்து ஆளியை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆளிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஆலியோட அப்பா என்ன பண்ணுறாரு, தர தர தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்துடுறாரு ஆலியை. அப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஆலியை. அப்போ அவங்க அப்பா அம்மா ஆளி மூணு பேருமே என்ன சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும், அது மட்டும் இல்லாமல் ஆளியோட பாட்டியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம தீவுக்குள்ளே இருக்கிறோம், இது வந்து ஒரு அழகான தீவாக இருந்தது முன்னாடி, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, கடலுக்கடியில் வந்து ஒரு ரொம்ப நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு உயிரினங்களெல்லாம் இருக்குது, நம்ம வந்து அங்கே போகணுன்னா பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆளிக்கிட்ட பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி ஆளி மறுபடியும் துருத்துருன்னு தான் விஷயங்களெல்லாம் குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த மாதிரி ஒரு நாள் வந்து வெளியே போகிறான். அப்போ இந்த கதையோட நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, எலிகள் மட்டும் வாழ்கிற ஒரு குட்டி தூவி தானே இவங்களோடது, இவங்களோட முக்கிய உணவு வந்து என்ன அப்படின்னா பிப்லெட் பட்டாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டாணி வகை தான். அதை உரித்து உரித்து தான் இவங்க சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களுக்கான உணவு. ஒரு நாள் வந்து உணவு போய் தேடிட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு வெள்ளந்தியான பையன் தானே ஆலி. அப்போது ஜாவின் பறவை வந்து வருது. இவன் இந்த பட்டாணியை ஓப்பன் பண்ணுறது திறக்கிறது அதையெல்லாம் பார்த்துட்டு, ஓ இந்த பட்டாணியை இப்படி தான் ஓப்பன் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்களா, இதுதான் உங்களுடைய உணவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட்டை வந்து அந்த பறவைக்கு சொல்லிடுறான். அப்போ அந்த பறவை என்ன பண்ணிடுது, அந்த சீக்ரெட்டை தெரிஞ்ச பறவை என்ன பண்ணிடுது, சே நம்மளோட ஜாவின் இனங்களெல்லாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுது, இங்கே ஒருத்தர் என்னென்னா சாப்பாட்டை வந்து சீக்ரெட்டாக சாப்பிட்ருக்கானே அப்படிங்கிற மாதிரி அந்த சாப்பாட்டோட ஐடியாவை, அந்த பட்டாணி பிப்லெட் பட்டாணி இருக்கு இல்லையா, அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டுல ஆலி வந்து தெரியாமல் கற்றுக் கொடுத்துட்றான். இதை கற்றுக்கிட்ட ஐவி தன்னோட கூட்டத்தையும் அங்கே கூட்டிகிட்டு வருது. அப்போ தான் வந்துட்டு இவங்களுக்கு ஆலிக்கும் அந்த ஆலியோட அந்த குட்டி எலிகள் தீவு இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு திருவிழா நடக்குது. இந்த பறவைகள் எல்லாம் கூட்டமாக அந்த ஜாவி வந்து கூட்டிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க. எனக்கு இருக்கிற, அதாவது நம்ம குடும்பத்துக்கு நம்ம சுற்றி இருக்கிற நம்ம இனத்துக்கு இருக்கிற ஃபுட்டை வந்து இந்த ஜாவி வந்து சாப்பிட்ருச்சே, இந்த பறவை இனம் வந்து ஜாவின் பறவைகள் வந்து சாப்பிட்ருச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. காலப்போக்கில் ஜாவின் பறவைகள் வந்து அதிகமாக இந்த ஃபுட்டை ஆலியோட அந்த இனத்துடனுடைய பிப்லெட் பட்டாணிகளை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஆலிக்கும் அவங்களோட எலித்தீவில் இருக்கிற மற்ற எலிகளுக்கும் சாப்பாடு பற்றாக்குறையாயிடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் கதை வந்து பயணிக்குது. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பாடலுக்கு அப்புறமா. ஸ்டே டியூன் டு ஆகாஷ்வாணி 103 FM.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய் இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். இளையராஜா பெலா ஷிண்டே வாய்ஸ்ல, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒளிபரப்பாகும்.
0: கோயம்புத்தூர் 103 FM-ல் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரீசெண்டாக வெளிவந்த ஹாலிவுட் படமான 3D அனிமேஷன் திரைப்படமான ஸ்வாப்ட் மூவி பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். பாடலுக்கு முன்னாடி ஆலினா யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஓகே, அதாவது கதாநாயகன்.

ஆலி பற்றியும், அவன் எப்படியெல்லாம் அந்த ஃபுட்டு சாப்பிட்றாங்க இல்லையா, அதை வந்து தெரியாமல் ஒரு பறவைக்கிட்ட வந்து ரிவீல் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சீக்ரெட்டை சொல்லி கொடுக்க போய் தன்னோட இனத்துக்கே இப்போ வந்து அந்த பிப்லெட் பட்டாணி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. அப்போது ரொம்ப அந்த சாப்பாடு இல்லாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆலியும் ஆலியோட அந்த வம்சமும், அது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிற அவங்கள மாதிரியே அந்த எலி இனமான அவங்க எல்லாருமே ஒரு ஒரு பெரிய குகை மாதிரியான ஒரு இருட்டான இடத்துக்குள்ளே போய் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே வந்து வெளியே வந்து அவங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டே வருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியல. அப்பப்போ வெளியே வந்து உணவு மட்டும் சேகரிச்சுட்டு திரும்ப போய் அந்த குகைக்குள்ளேயே இருந்துற மாதிரி ஆலி வந்து பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து சரி, இன்றைக்கி ஃபுட்டு எடுக்க போகணும், அந்த பிப்லெட் பட்டாணிகளை வந்து எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். அந்த குகையிலேருந்து வெளியே போகும்போது தான் ஒரே ஒரு பட்டாணி மட்டும் அவனுக்கு கிடைக்குது. ஒரே ஒரு பட்டாணியை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கா. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேமித்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவன் எடுத்துகிட்டு போன அந்த பேஸ்கெட்டில் வந்து ஆலி வந்து போட்டு வைக்கிறான். ஆலி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப ஒரு சுட்டியான பையன் அப்படின்னு சொல்லிட்டு, தனக்கே உணவு இல்லை, தன்னை சுற்றி இருக்கிற தன்னுடைய எலி கூட்டத்துக்கும் உணவு இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தப்படுறான். சரி, கிடைக்கிறதையாவது நம்ம சேமித்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த இடத்துல தான் ஒரு பறவை வருது. நான் சொல்லி கொடுத்த சீக்ரெட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து உணவு சேமித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு ஆலிக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு கோபம் வந்துடுது. கோபம் வந்தனால என்ன பண்ணுறான்னா, ஆலி வந்து அந்த சண்டை போட்டு விரட்ட முயலும்போது தெரியாமல் ஆலி வந்து ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறான். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, டிசோ அப்படின்னு சொல்லப்படுற பழங்கால ஞானமிக்க உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை படத்தில் காமிக்கிறாங்க. அந்த ஒரு ஞானமிக்க உயிரினங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய மரம் கை கால் முளைச்சி நடந்து வந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமான மரம் கை கால் முளைச்சி நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் டிசோ அப்படின்னு உருவகப்படுத்தியிருக்காங்க இந்த படத்தில். அங்கே வந்து அந்த உயிரினங்கள் விட்டு அதாவது அங்கேருந்து விட்டுட்டு போன ஒரு மேஜிக் பட் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திர மொட்டு இருக்குது. அதை தொட்டதும் ஆலி ஒரு ஜாவின் பறவையாக மாறிடுறான். என்ன விஷயம்னா, ஒரு மேஜிக் மேஜிக் மொட்டு வந்து அங்கே இருக்குது. அதை தொட்ட உடனே ஆலி வந்து பறவையாக மாறிடுறான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது வெளியே வர்றான். வெளியே வந்து ஒரு அவங்களோட குகை இருக்கு இல்லையா, அந்த இருட்டு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். தன்னை யாரும் பார்த்துடக்கூடாது, தான் இப்படி மாறிட்டதை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு. அப்போது ஒரு பறவை வந்து அந்த குகையில் ஒரு ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேப்புக்குள்ளே வந்து அந்த பறவை எட்டி பார்க்குது. எட்டி பார்த்த உடனே மறுபடியும் ஆலி பயந்துடுறான், தான் மாறினது யாருக்கும் தெரிஞ்சிருச்சோம் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி என்ன ஆகிட்டான்னா, அவன் ஒரு பறவையாகவே மாறிட்டான். அதை வந்து அவன் உணர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது வெளியே போய் மூணு பறவைகள் வருது, அந்த ஜாவின் பறவைகளோட சேர்ந்து, அதனுடைய சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பறவைகள், ஜாவினோட ஒரு பறவை, மொத்தம் மூணு பறவைகள் வந்து ஆலிக்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து எப்படி இப்படி ஆன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆலிக்கு வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. என்ன இது, எனக்கு எதுக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் புரியுது, நீங்கள் வேறு இனம், நீங்கள் பறவை இனம், நான் எழி இனம், எனக்கு எப்படி நீங்கள் பேசுகிறதெல்லாம் புரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்லேயே இருக்கான். சரி வா, இங்கேருந்தனா வந்து உனக்கு ஏதாவது ஆபத்து வந்து நரிகள் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடும், வா வந்து உன்னை வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன், கொண்டு போய் விடுறேன் உன்னோட இடத்துக்கு அப்படின்னு சொன்னா ஆலி கேட்கவே மாட்டேங்கிறான். அப்பவும் பிடிவாதம் பிடிக்கிறான், நான் வந்து வர முடியாது, உங்கள் கூடலாம் வர முடியாது, நீங்கள் வந்து துரோகிகள் அப்படிங்கிற மாதிரி எங்களோட ஃபுட்டெல்லாம் நீங்கள் அபகரிச்சிட்டிங்கல்ல, அப்போ உங்கள் கூட எப்படி நான் வர்றது அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டே இருக்கான். ஆனால் இந்த ஐவி பறவைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வண்டு வந்து சாணத்தை உருட்டிகிட்டே போகுது. அந்த சாணத்தை எடுத்து எந்த ஒரு விலங்கினமும் நரிகளும் வந்து ஆலியை வந்து மோப்பம் பிடிச்சு அதுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அந்த சாணத்தை எடுத்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறான் ஐவி. அப்போது நீ வந்து இந்த செடிக்கு கீழே ஒளிஞ்சிக்கோ, நான் வந்து கண்டிப்பாக உன்னை வந்து காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மற்ற ரெண்டு பறவைகளையும் அனுப்பிட்டு ஆலி வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான், கொஞ்சம் அவனுக்கு டைம் கொடுப்போம், அவன் வந்து இங்கே ஒளிஞ்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒளிய சொல்லிட்டு போகிறான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு இங்கே வந்து நரி வந்து வித்தியாசமாக வந்து காமிச்சிருக்காங்க படத்தில். அப்படி ஒரு பயப்படுற உருவம் தான், அதையும் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு நரி வருது. அந்த நரியில் நரிக்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் இல்லையா, ஏற்கனவே வந்து சாணத்தை வந்து மேலே பூசி விட்டுருக்காங்க, எப்படியும் தப்பிச்சிருது. ஏன்னா
மோப்பம் பிடிக்க முடியலைல, அதனால் ஆலி வந்து தப்பிச்சிக்கலாம்.

தப்பிச்சுட்டு இந்த சாணத்தை வேற நம்ம மேலே பூசி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்கு போய் அந்த சாணத்தை வந்து தம் மேலே இருந்து சுத்தப்படுத்துகிறான். சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும்போது குளத்துலேருந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்து எட்டி பார்க்குது ஆலியை. அப்போ தான் வந்து ஆலி வந்து அந்த வித்தியாசமான மீனோட பேர் தான் பூகுள் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நீ வந்து இப்படி மாறிட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறியா, உனக்கு வந்து வேறு மந்தன மொட்டுக்களை வந்து தேடி அலையும் போது இவங்களுக்கு வந்து பூகுள் அப்படிங்கிற மீனோட நட்பு அதுதான் கிடைக்குது. அப்போ பூகுள் ஒரு பெரிய அருவியிலோட உச்சியில் கொத்து கொத்தா மந்தன மொட்டுகள் இருக்குது அப்படிங்கிற ரகசியத்தை வந்து சொல்கிறான். பூகுள் அப்படிங்கிறது ஒரு அருமையான பெரிய மீன், அதுவும் வந்து படத்தில் பேசுகிறது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, இப்போ மூணு பேரும் யார் யார், ஐவி, ஆலி, பூகுள், மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க, மந்திரி மொட்டுக்களை தேடி அப்படியே பயணிக்கிறாங்க. வழியில் பல ஆபத்துக்களை தாண்டி அருவியோட உச்சிக்கு போய் ஆலியும் ஐவியும் அவங்க சுய உருவத்தை, அதாவது ஐவி வந்து ஆலியாவும், இந்த நடந்த சண்டையில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நான் உன் கூட வரமாட்டேன் நீ என் கூட வரமாட்டேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க இல்லையா, ஆலியும் ஐவியும். இப்போ வந்து ஆலி வந்து ஐவியாக மாறிட்டான், ஐவி வந்து ஆலியாக மாறிட்டான். அதாவது எலி கிளியாக மாறிடுச்சு, கிளி எலியாக மாறிடுச்சு, ரெண்டு பேரும் மாறிக்கிட்டாங்க. அதனால வந்துட்டு இந்த மீனோட ஹெல்ப்பு கேட்டு நம்ம வந்து அந்த பெரிய அருவியோட உச்சிக்கு போய் எப்படியாவது அந்த மந்திரி மொட்டையை நம்ம தொட்டுட்டோன்னா மறுபடியும் திரும்ப பழையபடி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தான் கதையோட பெரிய ட்விஸ்ட்டு நடக்குது. பூகுள் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் வந்து மொட்டை தொட்டு வந்து தன்னோட சுய உருவத்தை அடையும் போது அது வந்து சாதாரண மீன் இல்லை. பாட்டி ஆரம்பத்தில் கதையில் சொன்னாங்க இல்லையா, இந்த தீவை சுற்றி பயங்கரமான மோசமான விலங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அதுதான் இந்த விலங்கு. பாட்டி கதையில் சொன்ன காட்டை அழிச்ச கொடூரமான நெருப்பு ஓனாய் அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க கூடையே இருந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இருந்துட்டு கடைசியில் பார்த்தா இப்படி ஒரு ட்விஸ்ட்டு, நெருப்பு ஓனாயாக பூகுள் மாறுது. அது தந்திரமாக இவங்களை பயன்படுத்தி தன்னோட சாபத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் காட்டை கொளுத்துறதுக்கு தயாராயிடுச்சு. ஏன்னா பாட்டி ஆரம்பத்துலேயே கதை சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு, ஒரு நெருப்பு ஓனாக இருக்குது, அது வந்து எல்லாத்தையும் ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி, காட்டை அழிக்க முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஏதோ ஒரு சாபத்தினால தான் இந்த நெருப்பு ஓனாய் வந்து மீனாக மாறி இருந்திருக்கு. இவங்களை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த அருவிக்கு மேலே போய் அந்த மந்திர மொட்டை தொட்டு இப்போது நெருப்பு ஓனாயாக மாறிடுச்சு, காட்டையும் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறம்.

அழகு படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு கஷ்டம் கார்த்திக் ராஜா வாய்ஸ்ல, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல. நேரம் 1:26, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஸ்வாப்ட் அப்படின்னு சொல்லப்படுற அருமையான திரைப்படத்தை பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். படத்தின் அதாவது கதையினுடைய ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்வாப்ட் அப்படிங்கிற பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தராக மாறுறாங்க, அதாவது எலி கிளியாக மாறுறது, கிளி எலியாக மாறுறது அப்படின்னு சொல்லி ஒரு விஸ்தரமான ஒரு ஸ்டோரிக்குள்ளே எப்படியெல்லாம் பயணப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். பாடலுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த நெருப்பு ஓனாய் வந்து மாறுறது அப்படிங்கிறது. அந்த நெருப்பு ஓனாய் வந்து ஆல்ரெடி ஒரு சாபத்தில் இருந்ததுனால தான் ஒரு மீனாக வந்து கடலுக்கடியில் வாழ்ந்துட்டு இருந்தது. இப்போது அந்த ஆலியும் ஐவியும் அவங்களோட வந்து கன்வின்ஸ் பண்ணி அருவிக்கு மேலே இருக்கிற அந்த மொட்டுக்கள் போய் தொட்டது, மந்திர மொட்டை தொட்டதுனால மறுபடியும் நெருப்பு ஓனாயாக மாறி எல்லாத்தையும் வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஐவிக்கும் ஆலிக்கும் ஒன்றுமே புரியல. ஆல்ரெடி அவங்க வந்து வேறு வேறு உருவத்தில் இருக்காங்க இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு புரியலை. இந்த நெருப்பு ஓனான்னு என்ன பண்ணுது அப்படின்னா, ஓனாய் என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்களை துரத்தி வருது. இவங்களை வந்து எப்படியாவது இங்கேருந்து போக வச்சிடணும், இவங்க கதையை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தீவையை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீ எண்ணத்தோடு இந்த நெருப்பு ஓனாய் வந்து தொடர ஆரம்பிக்குது. ஐவியும் ஆலியும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. இங்கே தான் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் ஆகுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு குகைக்குள்ளே ஓடுறாங்க ஐவியும் ஆலியும். ஒரு பாம்புகள் நிறைந்த ஒரு குகைக்குள்ளே ஓடுறாங்க. பாம்பு தான் ஆக்சுவலி அது, ஆனால் பார்க்குறதுக்கு பெரிய மரத்தினுடைய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்கள் மாதிரி இருக்குது. ஆனால் எப்படியோ ஐவி வந்து இப்படி சொல்லி அப்படி சொல்லி

கன்வின்ஸ் பண்ணி வா நீ வா நான் இருக்கேன்ல கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லி இக்கரையிலேருந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் நான் இந்த நெருப்பு ஓனாய் விடுவேனா அப்படிங்கிற மாதிரி குகையோட அந்த பக்கத்துலேருந்து சத்தம் போட்டு இந்த பாம்புகளையெல்லாம் எழுப்பி விட்டுருச்சு. இப்போ இந்த பாம்புகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ஐவியும் ஆளியும் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே இவங்களுக்கு தெரியல. ஆல்ரெடி அருவியோட உச்சியில் மலை மேலே இருக்காங்க. அப்படி இப்படின்னு இந்த பாம்புகளுக்கு தப்பிச்சு ஓட்டமாக பிடிக்கிறாங்க ஐவியும் ஆளியும். ஓடி ஓடி ஓடி கடைசியில் என்ன ஆயிடுறாங்கன்னா ஒரு மரத்தினுடைய ரொம்ப மலை மேலே இருக்காங்க. மரத்தினுடைய ஒரு ஒரே ஒரு கிளை மட்டும் அந்த இடத்துல இருக்குது. அந்த கிளைக்கு இந்த பக்கம் நிற்கிறாங்க. இந்த பக்கம் இந்த பாம்புகள் துரத்திட்டு வருது. ஒரு பக்கம் இவங்க கிளையில் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் தவறினா கீழே விழுந்துருவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேறு வழியே இல்லாமல் பாம்புகள் வரும்போது ஐவி என்ன பண்ணிட்டா, உன்னால் பறக்க முடியும், நீ தான் இப்போ பறவையாக இருக்கே, இல்லை உனக்கு இறகுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே தள்ளாக தள்ளிடுவான் கீழே. இப்போ ஆளி வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அடு பாவி இப்படி தள்ளி விட்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக, என்னால் பறக்க முடியாது சொன்னால் கேளு, பறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். நீ உன்னை நம்பு, கண்டிப்பாக உன்னால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி மேலேருந்து கீழே விழுகும்போது கரெக்டாக லேண்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி ஆளி வந்து பறக்க ஆரம்பிச்சிடறான். இந்த சீன்லாம் வந்து உண்மையாகவே ரொம்ப அற்புதமாக இருந்தது. படத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். அப்போது பறக்க ஆரம்பிச்சிடறான். பறக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா பரவாயில்லையே நீ பறந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, நம்மளால் முடியாது முடியாது அப்படின்னு நினைக்கும்போது நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து முடியும். அதுதான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி தப்பிச்சு போகும்போது ஒரு இடத்துல ஆலிய ஐவியை வந்து இந்த நெருப்பு ஓனான் தாக்கிறது. அதனுடைய நெருப்பு வந்து ஐவி மேலே பட்டதுக்கப்புறமா ஐவி வந்து மயக்கமாயிடுறா. இப்போ ஆலிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐவியை வந்து தூக்க முடியாது. ஆலி வந்து ரொம்ப குட்டியான ஒரு உயிரினம் தானே, அவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அவனே நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி எப்படியாவது கட்டி தூக்கிட்டு போயிடணும். இதுக்கு இடையில இவங்க மறுபடியும் அவங்களுடைய ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ குட்டியாக இருக்கு ஆலி, எப்படிடா தூக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி தன்னுடைய உடம்புல வந்து ஐவியை கட்டி அப்படியே தூக்கிட்டு மலை மேலே போகிறான். போகும்போது இந்த ஜாவின் இன பறவைகள் இருக்கும் இல்லையா, அவங்கக்கிட்டேயே கொண்டு போயிட்டான். கொண்டு போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி அடிபட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா ஐவி வந்து இல்லை. அதனுடைய பறவைகள் இனங்கிட்ட கேட்கும்போது, ஐவி எங்கே போனா, என்னோடய ஃப்ரெண்டு எங்கே போனா அப்படின்னு கேட்கும்போது, ஐவி இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பதறிடுறான். பின்னாடி இருந்து ஐவி கூப்பிடுறான், நான் இங்கே தான் இருக்கேன், உனக்கு ஃபுட் எடுக்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் உங்களோட ஃபுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆலி வந்து ஐவி கிட்டே கேட்குறான். அப்போது ஐவி சொல்கிறான், ஆமாம் எனக்கு வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு விலங்கினம் வந்து எனக்கு இந்த பிப்லெட் பட்டாணியை சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது தான் ஃப்ளாஷ்பேக் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஆலி வந்து ஒரு பறவைக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னான்னு, அந்த பறவை தான் இந்த பறவை. அப்போது ஞாபகம் வருது, ஓகே அப்போ நம்ம தானா, நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ பரவாயில்ல, ஒரு இனத்துக்கே வந்து ஆலினால் ஃபுட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாண்ட் ஆகுது. ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே அப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் பாண்ட் ஆகுது, ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இன்னும் அதிகமாகுது. அப்போது மறுபடியும் இந்த நெருப்பு ஓனானோட தொல்லை அதிகமாயிருச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து எல்லா உயிரினங்களையும் தாக்கிறதுக்கு கொடூரமாக வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த நெருப்பு ஓனான். என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. நெருப்பு ஓனான் காடு முழுவதையும் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தீக்கிரையாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆலியும் ஐவியும் சேர்ந்து காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களையும், அதாவது மான்கள், கரடிகள், பாம்பு, சில நல்ல ஓநாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான் எலிகளோட தீவுக்கு அழைச்சிட்டு போகலாம், அதாவது ஆலியோட அந்த தீவுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இந்த பக்கத்தில், ஏன்னா காடு ஃபுல்லும் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டுருக்கு, அந்த இடத்துல உயிரினங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது அழிவை தான் சந்திக்கும், ஆனால் எலிகளுடைய தீவு அதாவது ஆலியோட தீவு வந்து அது தண்ணிகளுக்கு நடுவில் இருக்குது, அங்கே போய் எல்லோரும் இவங்க சேஃபாக தஞ்சமாயிட்டாங்கன்னா இவங்க எந்த உயிரின இழப்பும் வராது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஆலியும் ஐவியும் வந்து தொடர்ந்து பயணித்து எப்படியாவது எல்லா உயிரினங்களையும் நம்ம காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மரக்கட்டைகளை எடுத்து
அதன் மேலே எல்லா உயிரினங்களையும் உட்கார வச்சு ஆளினால் தள்ளவே முடியல. இருந்தாலும் தள்ளி தள்ளி அந்த பக்கம் அவனுடைய

குகைகள் இருக்கிற அந்த தீவுக்குள்ளே தள்ளி கொண்டு போய் போகும்போதே இங்கே ஆலியோட அம்மா அப்பா பாட்டி அவனுடைய அந்த எலி கூட்டம் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஐயையோ என்னடா இது, எல்லாரும் நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எல்லா உயிரினங்களும் ஏன் நம்மளை நோக்கி நம்ம குகை இருக்கிற இடத்துக்கு வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, அவங்க அப்பா வந்து எல்லாரும் அங்கேயே நிற்கணும், இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா ஆலி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்குது, அதனால் கண்டிப்பாக இவங்கள வந்து நம்மளுடைய தீவுக்குள்ளே நம்ம விட்டு தான் ஆகணும், நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆலியோட அப்பா கிட்டேயும் அந்த எலிக்கூட்டங்கள்கிட்டையும் கேட்குறாங்க. அப்பாவும் சரின்னு அக்செப்ட் பண்ணுறாரு, சரி எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் தான் ஆலி கடைசியாக இருக்கிற அந்த பர்சன் அந்த விஷயங்களெல்லாம் அந்த விலங்குகளையெல்லாம் காப்பாற்றும் போது மறுபடியும் அந்த நெருப்பு ஓனான் வந்து ரொம்ப வந்து தாக்க ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ஒரு முட்டை போய் தொட்டு டிசோவாக வந்து மாறுறான் ஆலி. டிசோன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பெரிய பெரிய மரங்கள் கை கால்கள் முளைச்சி ஒரு வாய் கண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உயிரினமாக மாறினாதான் இந்த ஓனான நெருப்பு ஓனான நம்மளால் வந்து சாகடிக்க முடியும், எல்லா விலங்குகளுக்கும் விடுதலையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறுறான். அப்போ மாறினதுக்கப்புறமா நிறைய சண்டை நடக்குது நெருப்பு ஓனானுக்கும் டிசோ அப்படிங்கிற இப்போ ஆலி வந்து டிசோவாக மாறி இருக்கான். ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. இந்த சண்டையில் வந்து டிசோ வந்து அங்கே இல்லாத மாதிரி கதையில் காமிக்கிறாங்க. அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

திருட்டு பயிலை டூ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். சத்யபிரகாஷ் வாய்ஸில், வித்யாசாகர் மியூசிக்கில். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 1:39 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு 1:00 நிகழ்ச்சியில் ஆல்மோஸ்ட் எண்டிங்கே வந்துட்டோம். ஸ்வாப்ட் அப்படிங்கிற மூவி பற்றி தான், ரீசெண்டாக வெளியான ஸ்வாப்ட் மூவி பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப அருமையான சீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, இப்போது ஆலி வந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற போராட்டத்தில் இருக்கான் இல்லையா. நான் வந்து சொன்னேன் இல்லையா, டிசோவாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய டிசோவாக மாறி அங்கே இருக்கிற அணையை வந்து ஆலி உடச்சிட்றான். வெள்ளம் வந்து ஓனாயும் ஆலியும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடுது. இப்போ வந்து ஆலியை இழந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐவியும் அதுக்கப்புறமா எலிக்கூட்டம் மற்ற மிருகங்களும் கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போது சில நாட்கள் அப்படியே கடந்து போகுது. காடு வந்து மீண்டும் வந்து செழிப்பாக மாறுது. எலிகளும் பறவைகளும் ஒற்றுமையாக வாழ கற்றுக்கிறாங்க. கடைசியில் என்ன நடக்குதுன்னா, காட்டோட பிற டிசோக்கள், அதாவது சாகர தருவாயில் இருந்த ஆலியை வந்து காப்பாற்றி மீண்டும் வந்து பழையபடி ஒரு குட்டி எலியாக அவனோட குடும்பத்துக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. கதையினுடைய எண்டிங் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடியுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து தமிழ் டப் பண்ண எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும். அவ்வளோ அழகாக டப் பண்ணியிருக்காங்க. டைம் கிடைச்சா நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது, கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இப்போ நிகழ்ச்சியினுடைய நிகழ்வான பாடல் 1:00 நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான் ஆர்ஷே தமிழ். நன்றி நேயர்களே.

0: நேர்களே, நேரம் 1:44 நிமிடம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் தற்போது உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மையும் சந்தித்து உரையாடவுள்ளார். சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்கும் ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான வியாபாரிகள் கடனை எளிதாக பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பிணையம் இல்லாமல் 15,000, 25,000, 50,000 ரூபாய் வரை 1,12,00,000 அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை மத்திய பிரதேசத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சார இயக்கத்தில் உரங்களை சீராக பயன்படுத்துதல், வானிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், பல்வேறு வேளாண் திட்டங்களின் பயன்களை கிராமங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் வேளாண் கடன் அட்டை, பயிர் காப்பீடு திட்டம், மண்வள அட்டைகள் போன்ற திட்டங்களின் பலன்கள் விவசாயிகளை சென்றடைவது உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் பங்கேற்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ராணுவ ஒருங்கிணைப்பு, கூட்டு உற்பத்தி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவை முக்கியமாக இடம்பெறுகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்தியா ஓமன் பொருளாதார ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதிய சந்தைகளை திறப்பது, ஏற்றுமதியை அதிகரிப்பது, முதலீடுகளை ஈர்ப்பது, வேலைவாய்ப்பு உருவாக்குவது ஆகியவற்றின் மூலம் நாட்டின் மாணாக்கர், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஏறக்குறைய 7,00,000 இந்தியர்கள் ஓமன் நாட்டில் உள்ளதாக கூறிய அவர், ஓமனிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அந்நிய செலாவணி ஆண்டுதோறும் 2

0: பில்லியன் டாலர் அளவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 8 தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். தமிழகத்தில் திரு சி வி சண்முகம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்திருப்பதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற நீதிபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திருமதி வெங்கட சுப்பிரமணி மோகனா நியமிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உச்சநீதிமன்ற வரலாற்றில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்படும் 2 பெண் என்ற பெருமையையும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும் எனவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வழங்கப்பட்டுள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டர் ஒன்றின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5 தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கலந்தாய்வு தேதி வரும் 29 அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தின் தகுதியின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
2: தகுதி இல்லாமல் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு எல்லாம் இருக்காது. நியாயமாக நேர்மையாக யார் யாருக்கும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்படுவார்கள். அது வந்து கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு தான் இதுவரை நியமனங்கள் நடைபெற்று வருது. இப்ப மேதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு தான் வருது.
0: நீதி கட்சியின் வைரத்தூண் சரியேடி பன்னீர்செல்வம் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ரமேஷ், சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு ரவிசங்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் 136 பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொறியியல் படிப்பிற்கான ஜி முதன்மை தேர்வு முடிவுகள் அதன் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. 179,694 மாணாக்கர் தேர்வு எழுதியதில் 10,107 மாணவிகள் உட்பட 56,880 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய ஆட்சித்தலைவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார்.
3: எல்லா எச்எம்சியையும் கூப்பிட்டு இன்னைக்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்த போறோம். ஸோ ஸ்கூல் திறக்கும் போது எல்லா பள்ளிக்கூடங்களும் சுத்தமாக இருக்கணும், பில்டிங்ஸை வந்து கிளீனாக இருக்கணுங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக. பள்ளிக்கல்வித்துறையிலே ட்ராப் அவுட்ஸை பார்க்கறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கு.

0: வேலையில அது எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். இளைஞர்களோட கனவுகள் என்னன்னு அறிந்து அவங்களுக்காக வேலை செய்யற ஒரு நிர்வாகமா இருக்கும். தாமிரபரணி ரிவரோட தன்மையை மெயின்டைன் பண்றதுக்கு, அதை சுத்தம் செய்வதற்கு 100% முயற்சிகள் எடுப்பேன்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையின் சாரங் கப்பல் தனது 27 ஆண்டுகால சிறப்பான சேவைக்கு பின்னர் பணியிலிருந்து விடைபெற்றது. சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் கடலோர காவல்படையின் முழு மரியாதையுடன் சாரங் கப்பல் விடுவிக்கப்பட்டது. குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி முடித்த 1036 அக்னிபாத் வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் மானிய தொகையுடன் இருசக்கரம் வாகனம் பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் கூறியுள்ளது. பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் யூ மிங் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நேரம் 1:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இனி கேட்கலாம். சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லிருந்து வந்திருக்கிற வானிலை நிலவரம். வெதர் பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்தில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. உதகமண்டலத்தில் 23 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லிருந்து வந்திருந்த வானிலை நிலவரம் கேட்டோம்.

0: டியூன் படத்தில் இருந்து அருமையான பாடல் கேட்டு ரசித்தோம்.
1: நான் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம், கண் மருத்துவர். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் கண்ணை பாதுகாத்து கொள்ள கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த நீரிழிவு விழித்திரையை பாதிக்கிறது. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்வை நன்றாக தெரிந்தால் கூட இரத்த கசிவு ஏற்படுவதால்

திடீரென்று பார்வை மங்கிவிடலாம். பரிசோதனை செய்து இன்டைரக்ட் ஆப்தல்மாஸ்கோபி என்று சொல்லுவோம், பின் ஃபண்டஸ் ஃப்ளோரசின் ஆஞ்சியோகிராஃபி என்ற டெஸ்ட்டு, ஆர் ஃபண்டஸ் ஃபோட்டோ, இதன் மூலம் கண்ணில் விழித்திரையில் இருக்கிற வியாதிகளை கண்டுபிடிக்கலாம். அவ்வாறு இருந்தால் அவைகளை லேசர் மூலம் சரி செய்ய முடியும், மேற்கொண்டு பார்வை இழப்பை தடுக்க முடியும். அவர்களுக்கு ஐ ப்ரெஷர் அதிகமாக இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனாமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனாமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம். நம்ம

இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனோமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனோமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம். நமக்கு கண்ணின் அழுத்தம் சரியாக இருக்கிறதா, 20 கம்மியாக இருக்கிறதா என்று தெரியும். 20 மேலே இருந்தால் கண் அழுத்த நோய் இருக்கு என்று நாம் கருதுவோம். ஆனால் சர்க்கரை இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கண் பார்வையை ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செய்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்று நாம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் ஒன்றான NPS வாத்சல்யா யோஜனா, தேசிய ஓய்வூதிய வாத்சல்ய திட்டம் குறித்து தெரிந்து கொள்வோம். ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த வீட்டில் மகிழ்ச்சி மட்டுமல்ல, பொறுப்பும் பிறக்கிறது. படிப்பு, திருமணம், எதிர்காலம் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் பணம் தேவைப்படுகிறது. ஆனால் அதற்கான தயாரிப்பை எத்தனை பேர் இன்றே தொடங்குகிறோம்? இன்று வாழ்க்கை செலவுகள் ஆண்டிற்கு ஆண்டு உயர்கின்றன. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 100,000 ரூபாயில் நடந்த திருமணம் இன்று 10 லட்சம் கேட்கிறது. இன்று 10 லட்சத்தில் படிக்கும் படிப்பு நாளை 50 லட்சம் ஆகலாம். இந்த நிதி உண்மைகளை நாம் ஏற்று இன்றே திட்டமிட்டால் மட்டுமே நம் குழந்தைகளுக்கு நாம் உண்மையான பரிசு தர முடியும். இதை உணர்ந்தே மத்திய அரசு ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. NPS வாத்சல்யா யோஜனா, தேசிய ஓய்வூதிய வாத்சல்ய திட்டம். 2024-25 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் 2024 செப்டம்பர் 18 நாடு முழுவதும் தொடங்கி வைக்கப்பட்டது. இது தேசிய ஓய்வூதிய திட்டமான NPS-ஐ குழந்தைகளுக்காக விரிவுபடுத்திய சிறப்பு திட்டம். பிறந்த குழந்தை முதல் 18 வயதிற்குட்பட்ட அனைத்து சிறார்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் குழந்தையின் பெயரில் கணக்கு தொடங்கி அவர்கள் 18 வயது அடையும் வரை நிர்வகிக்கலாம். இந்திய குடிமக்கள் மட்டுமல்ல, NRI மற்றும் OCI வகையினரும் தங்கள் குழந்தைகளுக்காக இந்த கணக்கை தொடங்கலாம். குழந்தையின் பெயரில் ஒரு தனி பிரான் எண் வழங்கப்படும். இதுவே அவர்களுக்கான நிரந்தர ஓய்வூதிய அடையாளம். கணக்கை தொடங்க www.camsnps.com www.camsnps.com என்ற இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அல்லது அருகில் உள்ள அரசு அல்லது தனியார் வங்கிகளில் நேரில் சென்றும் தொடங்கலாம். ஆண்டிற்கு குறைந்தபட்சம் வெறும் 1000 ரூபாய் போட்டால் மட்டுமே போதும். அதிகபட்ச வரம்பு எதுவும் கிடையாது. அதிக விவரங்களுக்கு PFRDA ஹெல்ப்லைன் 1800-110-708 1800-110-708 என்ற இலவச எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இத்திட்டம் பற்றிய மேலும் தகவல்களை இந்த பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம்.

0: கேட்ட பாடல் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படத்திலிருந்து எஸ்பிபி சரண் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை மரகதமணி, பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: என்பிஎஸ் வாத்சல்யா யோஜனா, தேசிய ஓய்வூதிய வாத்சல்ய திட்டம் குறித்த தகவல்களை வழங்கி வருகிறோம். நம்மில் பலர் பிள்ளைகளுக்காக தங்கம் வாங்குவோம், எஃப்டி போடுவோம், சேமிப்பு கணக்கு வைப்போம். இவை அனைத்துமே நல்லவைதான். ஆனால் இவை கொடுக்கும் வட்டி பணவீக்கத்தை மட்டுமே சமாளிக்கும்.

குழந்தையின் எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய நிதியை உருவாக்க வேண்டுமென்றால் சந்தையோடு இணைந்த நீண்ட காலம் வளரும் முதலீடு தேவை. அதையே தேசிய ஓய்வூதிய வாத்சல்ய திட்டம் NPS வாத்சல்யா செய்கிறது. இந்த திட்டம் பங்குச்சந்தை மற்றும் அரசு பத்திரங்களில் முதலீடு செய்து கூட்டு வட்டி முறையில் வளர்கிறது. வல்லுநர்களின் கணக்கீட்டின்படி குழந்தை பிறந்த நாளில் இருந்து ஆண்டிற்கு வெறும் 10,000 ரூபாய் மட்டும் போட்டால் அவர்கள் ஓய்வு பெறும் வயதில் 10 கோடி ரூபாய்க்கும் மேல் திரட்டலாம். இது கூட்டு வட்டியின் அதிசயம். காலம் நீண்டிருக்கும் போது சிறிய முதலீடும் பெரும் செல்வமாக மாறும். இந்த நீண்ட கால முதலீட்டில் நடுவில் அவசர தேவை வந்தால் என்ன, அதற்கும் அரசு வழி வைத்துள்ளது. கணக்கு தொடங்கிய 3 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தையின் கல்வி செலவு, நோய் சிகிச்சை அல்லது 75% மேல் ஊனம் ஏற்பட்டால் செலுத்திய தொகையில் 25% வரை பணம் எடுக்கலாம். குழந்தை 18 வயது ஆவதற்கு முன்னால் 2 முறை, 18 லிருந்து 21 வயதிற்கிடையே இன்னும் 2 முறை என இந்த வசதி கிடைக்கும். குழந்தை 18 வயது அடைந்தவுடன் 3 மாதத்திற்குள் புதிய KYC செய்ய வேண்டும். அதன் பிறகு அவர் தானே அந்த கணக்கை நிர்வகிக்கலாம். ஒரு சாதாரண NPS கணக்காக மாற்றிக்கொள்ளலாம். வேறு திட்டத்திற்கு மாற விரும்பினால் திரட்டிய தொகையில் 80% வரை பணமாக எடுத்துக்கொண்டு மீதம் ஆண்டு வருமானமாக பெறலாம். எந்த முடிவும் எடுக்காவிட்டால் கணக்கு தானாகவே அதிக வருமானம் தரும் முதலீட்டு வகையாக மாற்றமடையும். நம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க நினைக்கிறோம், ஆனால் மிகப்பெரிய சொத்து அவர்களுக்கு நாம் தரும் நிதி பாதுகாப்பு. தேசிய ஓய்வூதிய வாத்சல்ய திட்டம் NPS வாத்சல்யா யோஜனாவில் இன்றே சேருங்கள். மேலும் விவரங்களுக்கு 1800-110-708 என்ற இலவச எண்ணை அழையுங்கள் அல்லது www.camsnps.com என்ற இணையதளத்தை பாருங்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது NPS வாத்சல்யா யோஜனா, தேசிய ஓய்வூதிய வாத்சல்ய திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் நிபுணர் தாரிணி அவர்கள்.
2: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், நான் டாக்டர் தாரிணி, நல்லா இருக்கேன்.
2: இந்த நுரையீரலில் பல பிரச்சனைகள் ஏற்படும். உடல் உறுப்பில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்புனா நுரையீரலாக இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த நுரையீரலில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும், இதற்கான தீர்வுகள் என்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ண போகிறீங்க. முதலாவது உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்களோட நேர்களுக்காக கொடுத்துக்கோங்க.
3: வணக்கம், நான் டாக்டர் தாரிணி, நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட், பல்மனாலஜிஸ்ட், கோயம்புத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 14 இயர்ஸ் ஆஃப் பல்மனாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. அண்ட் என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு வந்து பல்மனாலஜி. அதில் வந்துட்டு இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு ஃபீல்டு. பொதுவாக நம்ம லங் டிசீசஸ் இல்லை நுரையீரல் நோய்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய நோய்கள் இருக்குங்க. ஒன்று வந்து அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறனால வரலாம், இல்லை இன்ஃபெக்ஷன்னால வரலாம். எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஈஸியாக கிருமி தாக்கிரும். ஸோ நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் காமனான ஒரு லங் டிசீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டியூபர்க்ளோசிஸ் தான், தமிழில் காச நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டியூபர்க்ளோசிஸ் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த பகுதி வேணாலும் பாதிக்கப்படலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது வந்துட்டு நுரையீரல் தான், லங்ஸ் தான். இந்த டியூபர்க்ளோசிஸ்க்கு அடுத்தது நம்ம கோயம்புத்தூர்னு பார்க்குறோன்னா நம்ம ஊரில் காமனான லங் டிசீசஸ் வந்து ஒரு அலர்ஜி, ஆஸ்துமா, இல்லை வந்துட்டு ஸ்மோக்கிங் ரிலேட்டட் டிசீசஸ், அதாவது பீடி, சிகரெட் இதெல்லாம் ஸ்மோக் பண்ணுறனால லங் டிசீசஸ், நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோயின்னு சொல்லுவோம், COPD. இதுவும் ரொம்ப காமனான ஒரு டிசீஸ் தான். இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஒரு தனி கேட்டகரி நிறையா இருக்குது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், நியூமோனியா, டியூபர்க்ளோசிஸ், வைரல் நியூமோனியா. இப்போ இந்த பன்றி காய்ச்சல் டைமில் வைரல் நியூமோனியாஸ் வந்தது, கொரோனா டைமில் நுரையீரல் பாதிக்கப்பட்டது. அந்த மாதிரி எந்த ஒரு கிருமி தாக்குனாலும் நம்மளோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக பாதிச்சிடும் நம்ம லங்ஸ். இப்போ ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குது, சுகரை நம்ம சரியாக கண்டுக்கலை இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட் சரியாக எடுக்கலை அப்படின்னா, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா ஈஸியாக லங் வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ நியூமோனியா, டிபி எல்லாமே ரொம்ப காமன். அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் லங் டிசீசஸ் ரொம்ப காமன், அதாவது COPD, லங் கேன்சர், அப்புறம் ஒரு இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நுரையீரல் வந்து ஸ்டிஃப் ஆயிரும், கெட்டியாக ஸ்டிஃப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே நான் இன்ஃபெக்ஷியஸ்

0: டிசீசஸ். இது தவிர சின்ன குழந்தைங்களுக்கும் நுரையீரல் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இன்ஃபெக்ஷன்னால பாதிக்கலாம், இந்த கொரோனா டைம்ல வந்தனால, இல்ல வைரல் ஃப்ளூ வரலாம். அடுத்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் டைம்ல வந்துட்டு மழை காலம் வரும்போது வைரல் ஃப்ளூ சீசன் வரும். ஃப்ளூ காய்ச்சல் வந்ததுன்னா நியூமோனியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தைங்களுக்கு. மற்றபடி குழந்தைங்களுக்கு வர்றது அப்படின்னா டியூபர் குளோசிஸ் வரலாம். வீட்டில் யாருக்காவது காசு நோய் இருக்குது, அதை அவங்க சரியாக கவனிக்கல, ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா குழந்தைங்களுக்கும் டியூபர் குளோசிஸ் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க.
1: காச நோய் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது வந்து நுரையீரலை வந்து அதிகளவு தாக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்துட்டுருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ், இதாவது சிம்டம் நம்மளுக்கு என்ன மாதிரி காமிச்சு கொடுக்கும், நம்ம எப்போலேருந்து நம்ம வந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியும்.
0: காச நோயோட ஏர்லி ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நீண்ட நாள் இருமல், என்ன ஒரு மருந்து சாப்பிட்டாலும் இருமல் குறையவே குறையாது. இருமும் போது சளி வெளியே வரும். அந்த சம்டைம்ஸ் சிவியர் ஸ்டேஜஸ்ல அந்த சளியோட ரத்தமும் கலந்து வர சான்சஸ் இருக்கு. அண்ட் வெயிட் லாஸ், சடனா ஒரு வெயிட் லாஸ் ஆகும், அன்எக்ஸ்பிளைன்டா வெயிட் லாஸ் ஆகும். பசி எடுக்காது, சரியா சாப்பிட முடியாது, காய்ச்சல் வரும், சாயந்தரம் ஆனா குளிர்ற மாதிரி இருக்கலாம். சோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே, இதுல எந்த ஒரு சிம்டம் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேல இருக்கு, இல்ல எந்த ஒரு மருந்து எடுத்துமே இந்த சிம்டம் எதுவுமே குறையல அப்படின்னா நம்ம காச நோய் இருக்காங்கறத சஸ்பெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கணும்.
1: இருமல் மட்டும்தான் முக்கியமான காரணங்களா? இப்போ வந்து நம்ம வெளியில செல்றோம், வெளியே செல்லும் போது வந்து பல்வேறு வகையான தூசு மாசு புகை எல்லாம் நம்மளுடைய நம்ம சுவாசிக்கிற மாதிரி நிலைக்கு ஏற்படுது. இதெல்லாம் வந்து இந்த நுரையீரல் தான் அந்த காத்தை வந்து சுத்திகரிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சளி மட்டுமே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுங்களா, இல்லை அதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கும்?
0: இப்போ லங்ஸ்ல டியூபர் குளோசிஸ் வருது, அதாவது நுரையீரல்ல காச நோய் வருதுன்னா இருமல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம். பேஷண்ட் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் சிம்டம் இருமல் தான் சொல்லுவாங்க. லங்ஸ் தவிர இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஸ்கின்ல கூட டிபி வரலாம், இல்ல எலும்புல போன்ஸ்ல டிபி வரலாம், முதுகு எலும்புல டிபி வரலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு இடத்துலையும் எங்க டிபி வருதோ காசு நோய் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம் வரும். இப்போ முதுகு எலும்புல டிபி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிவியர் பேக் பெயின் இருக்கும், இந்த பேக் பெயினோட ஒரு வெயிட் லாஸும் ஃபீவரும் இருக்கலாம். இல்ல ஹார்ட்ல நீர் கோர்க்கிறது அப்படின்னா அந்த ஹார்ட்டை சுத்தி நீர் கோர்த்து ஹார்ட்ல டியூபர்குலோசிஸ் வரலாம். அவங்களுக்கு ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் மாதிரி மூச்சு வாங்குறதோட வருவாங்க. ஸோ நுரையீரல டிபி இருந்தாலும் மூச்சு வாங்கிட்டு வரலாம். லங்ஸ்ல டியூபர் குளோசிஸ் அப்படிங்கும் போது மோஸ்ட் காமன் சிம்டம் வந்து ஃபர்ஸ்ட் இருமல் தான்.
1: நேர்களை இந்த நிகழ்ச்சியில நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்மளே அருமையான தகவல் ஷேர் பண்றாங்க, மருத்துவர் இருக்கிறாங்க, மேலும் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து
0: விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்
1: கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் நிபுணர் தாரிணி அவர்கள்.
2: டாக்டர், இப்போ வந்து நீங்க நுரையீரல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த டிபி காச நோயை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நுரையீரல்ல பல்வேறு வகையான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும், அதில் வந்து ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சுட்டு இருக்கு. நேற்றைய நாளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உலக புகையிலை ஒழிப்பு தினம் வந்து கடைபிடிச்சிருக்காங்க. புகையிலைனால வந்து நுரையீரலில் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தும்?
3: புகையிலையினால நுரையீரலில் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். ஸ்மோக்லெஸ் டொபாக்கோன்னு சொல்லுவோம், ஸ்மோக்டு டொபாக்கோன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்மோக்லெஸ் டொபாக்கோனா அந்த காலத்துல இருந்தே, நம்ம பாட்டி காலத்துல இருந்தே புகையில வந்து வாயில மென்னு சாப்பிடுவாங்க, வெத்தலை பாக்குல வச்சு மடிச்சு சாப்பிடுவாங்க. அது வந்துட்டு புகையலை எடுக்கிறவங்க இன்னுமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பகுதியில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸ்மோக் ஃப்ரீ, இது வந்து ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ. அடுத்தது வந்து இப்போ காமனாக யூஸ் பண்ணுறது வந்து சிகரெட்ஸ், பீடி, இதெல்லாமே ரொம்ப காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நிறையா புகை வரும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த புகை மூச்சுக்குள்ள வாய் வழியாவோ இல்லை மூக்கு வழியாக இழுத்த உடனே அந்த புகை நம்ம லங்ஸ்குள்ளே போட்டு அங்கேருந்து ரத்தத்தில் கலந்து இமீடியட்டாக ஒரு 2-5 செகண்டுக்குள்ளே பிரெயினில் போய் ரீச் ஆகிடும். ஸோ இதனால ஒரு டொபாக்கோ அடிக்ஷன் வருது. டொபாக்கோ அடிக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அது கண்டினியூஸாக அவங்க ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு செயின் ஸ்மோக்கர் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புகையிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நுரையீரலில் எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எகெயின் COPD வரலாம், நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் வரலாம்,

0: லங் கேன்சர் வரலாம். அப்புறம் ஒரு ஆஸ்துமா வந்து ஏற்கனவே அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த ஆஸ்துமாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நீண்ட நாள் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்குது அதோடு சேர்த்து ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் அதிகமாகலாம். ஸோ நுரையீரல் மட்டும் இல்லாமல் ஹார்ட்டும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புகையிலை அப்படிங்கிறது நுரையீரல் மட்டும் இல்லை, நம்ம இருதயம், நம்ம மூளை, மற்ற பகுதிகள் எல்லாமே வந்துட்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் இப்போ வீட்டில் யாராவது ஒருத்தங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அந்த புகை உள்ளேயே இருக்கும், அந்த ஸ்மெல் உள்ளேயே இருக்கும். ஸோ அதனால வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் பாசிவ் ஸ்மோக்கிங் எக்ஸ்போஷர்னால வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கோ இல்லை அவங்க பார்ட்னருக்கோ இல்லை அவங்க பேரண்ட்ஸ்க்கோ கூட நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இந்த வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் டொபாக்கோ யூஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சின்ன குழந்தைங்கள்லருந்தே பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு அது என்னன்னு தெரியாமையே நிறையா இடத்துல வந்துட்டு ஒரு பவுச்சஸ்லேயோ இல்லை வேப்ஸ் மாதிரி பஃப் மாதிரி வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ஒரு டீனேஜில் இருந்தே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சம்டைம்ஸ் ஸ்கூல்லையே கூட சர்க்குலேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை தீவிரமாக கண்காணிச்சுக்கணும். ஏதாவது ஒரு புது ஹேபிட்ஸ் வருதா, புது அடிக்ஷன் ஏதாவது வருதா ஒரு 14 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இப்போது இந்த டொபாக்கோ அப்படிங்கிறது பீடி இல்லை சிகரெட் அந்த மாதிரி ஃபார்மில் இல்லாமல் வேப்ஸ் மாதிரி இப்போ அவைலபிளாக இருக்குது. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஃப்ளேவர்டாக இருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து நிக்கோட்டின் தான். ஸோ டொபாக்கோ ரிலேட்டட் கண்டென்ட் தான் உள்ளே இருக்கும். பட் அது ஃப்ளேவர்டாக பார்க்க அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கிறனால ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயே அடிக்ஷனும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் உள்ளே வரனால நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அண்ட் சின்ன வயசுலேருந்தே அது ஒரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு அடிக்ஷன் லூப் மாதிரி ஆயிரும். லேட்டர் ஒரு 18 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிட்டு லைஃப் லாங் வந்துட்டு அவங்க அதுக்கு ஒரு அடிக்டடாக ஆகிடுவாங்க. இதனால லங்ஸில் வர பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப ஏர்லியாக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்களுக்கு அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கும் ரொம்ப சிரமமாக வாய்ப்பு இருக்கு.
1: புகையிலை அப்படிங்கிறதும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய நுரையீரலை வந்து பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த புகையிலை தாண்டி வேறு என்னென்ன காரணங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக வந்து நம்மளோட நுரையீரல் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? மது இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் நம்மளோட நுரையீரல் வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா?
0: இது தவிர வாய்ப்புகளும் இருக்கு. சப்போஸ் குடிக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் வாட்டர் கண்டாமினேட்டட் வாட்டர் டேங்க்ல இருந்து ஒரு தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு இன்ஃபெக்ஷனாக வர சான்சஸ் இருக்குங்க. ஜென்ரலாக ஒரு ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் வரலாம். அதுக்கப்புறம் அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஹோல் பாடி இன்ஃபெக்ஷன், செப்சிஸ் ஆகும்போது லங் இன்ஃபெக்ஷனாகவும் வர வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்துட்டு ஆல்கஹால். ஸோ இந்த மது அருத்துதல்னால ஆல்கஹால்னாலையும் நுரையீரல் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொடர்ந்து ஆல்கஹால் எடுத்துகிட்டே இருக்கிறவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, ஆல்கஹால் எடுத்துகிட்டு அவங்களுக்கே தெரியாமல் புற போகும், நிறையா குடித்ததுக்கப்புறம் புற போகும். அந்த புற போகலாம் இல்லை வாமிட் பண்ணலாம். அந்த மாதிரி டைமில் அந்த வாமிட் பண்ணுற அந்த சப்ஸ்டன்சஸும் அந்த ஆல்கஹால் புற போகிறதும் டைரெக்டாக அவங்க வயிற்றுலேருந்து வாய்க்கு வந்து மறுபடியும் அது மூச்சுக்குழாய் வழியாக லங்ஸ்குள்ளே போயிடும். ஸோ அதை ஆஸ்பிரேட் பண்ணிடுவாங்க, புற போயிடும். ஸோ இதனால லங்ஸ்குள்ளே இன்ஃபெக்ஷன் வரும். லங்ஸில் நீர் கோர்த்து எம்பைமான்னு சொல்லுவோம், ஒரு பஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் இல்லை லங் ஆப்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லங்ஸில் ஒரு புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகி அங்கேயும் பஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லங் ஆப்சஸ், எம்பைமா, ப்ளூரல் எஃப்யூஷன் இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப காமன்.
1: இப்போ வந்து நுரையீரல் நம்மளுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு இருக்கும் போதோ இந்த மாதிரி இருக்கும் போதோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து முதல் முதலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் எப்படி நீங்கள் அவங்களுக்கு டே 1லேருந்து ஆரம்பிப்பீங்க, அவங்களுக்கான பிளட் டெஸ்ட் என்ன மாதிரி டெஸ்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்க சொல்றீங்க, அதுலேருந்து அவங்களுக்கு எப்படி வந்து நான் ரெடி பண்ண முடியும், நுரையீரல் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதை டோட்டலாகவே கியூர் பண்ண முடியுமா, இல்லை வந்து அந்த நுரையீரல் பிரச்சனையோடவே தான் அவங்க இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது இருக்குங்களா?
0: எக்ஸாம்பிள் ஒரு இருமல் 1 வீக் மேலே இருக்கு இல்லை மூச்சு வாங்குது 1 வாரம் மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது நுரையீரலில் தான் பிரச்சனையா இல்லை ஹார்ட்ல பிரச்சனையாங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி மிமிக் பண்ணும். ஸோ ஹார்ட்ல பிரச்சனை இருந்தாலும் நுரையீரல நீர் கோர்க்கலாம், அதே மாதிரி நுரையீரல பிரச்சனை இருந்தாலும் ஹார்ட்ல வந்து பாதிக்கப்படலாம். ஸோ அவங்க எந்த ஒரு சிம்டமோட வராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பேசிக்காக அவங்க ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லங்ஸ்க்கு ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே

0: எடுத்துருவோம். ஸோ செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துட்டு அதில் என்ன தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சம்டைம்ஸ் இப்போ ஒரு நியூமோனியா மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ரேலேயே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அவங்க சொல்கிற ஹிஸ்ட்ரியாகவும் அவங்களோட எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் பேசிக்கான ஒரு ஹீமோக்ளோபின், இன்ஃபெக்ஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குற WBC கவுண்ட்ஸ், இந்த மாதிரி டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணி நியூமோனியாவாக இருந்ததுன்னா சளி டெஸ்ட் பண்ணுவோம், சளி எடுத்து TB டெஸ்ட் பண்ணுவோம், இல்லைனா வந்துட்டு கல்ச்சர் பண்ணி அதில் என்ன பாக்டீரியா வளருது, என்ன கிருமி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சளி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக ஒரு எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் அண்ட் சளி டெஸ்ட் இதெல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நியூமோனியா மாதிரி இருக்கா இல்லை வேற ஏதாவது தீராத நோய் கேன்சர் மாதிரி இருக்கா என்னங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தெரிஞ்சிடும். ஸோ ட்ரீட்டபிள் லங் டிசீசஸ் அப்படின்னு ஒரு சிலது இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு 30 இயர்ஸில் ஒருத்தவங்க வராங்க, அவங்க ஸ்மோக் பண்ணதே கிடையாது, ஆனால் ஒரு 10 நாளாக காய்ச்சல் இருமல் சளி அப்படின்னு வராங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சாதாரண நியூமோனியாவாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 1 வீக் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே அந்த சளி வந்து கிளியர் ஆயிரும், எக்ஸ்ரே கிளியர் ஆயிரும், திரும்பவும் லங் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை ஒரு க்ரானிக் லங் டிசீஸ் இல்லை லைஃப் லாங் மெடிசின் எடுக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்காது. இதுவே ஒருத்தர் வந்து ஒரு 50 வயசில் இருக்காங்க, ஒரு 20-30 இயர்ஸ் ஸ்மோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதே சிம்டமோட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நுரையீரல் பாதிச்சிருக்கும், COPD வந்திருக்கலாம். ஸோ எக்ஸ்ரே பண்ணிட்டு பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம், அதாவது நுரையீரல் வந்து டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட், அதை ஊத சொல்லி பண்ணுறது. ஸோ அதை பண்ணிட்டு உள்ள நுரையீரலோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லங்ஸ் வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துட்டு COPD இருக்கா இல்லையா, இருந்ததுன்னா மைல்ட் ஸ்டேஜில் இருக்கா இல்லை மாடரேட் ஸ்டேஜில் இருக்கா இல்லை சிவியர் ஸ்டேஜில் இருக்கா அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். COPD மாதிரி நோய்கள் வந்துருச்சு அப்படின்னா லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். ஆஸ்துமா மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஒரு சிலருக்கு லைஃப் லாங் மருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆஸ்துமாக்கும் COPDக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா COPDல அவங்களுக்கு நடுவில் கொஞ்சம் கூட மெடிசன் எடுத்துகிட்டே இருந்தால் நல்லா இருப்பாங்க, நடுவில் மருந்து நிறுத்திட்டாங்கன்னா இமீடியட்டாக எல்லா சிம்டம்ஸும் ரீஸ்டார்ட் ஆகிடும். பட் ஆஸ்மாவில் நம்மளால மெடிசன் கம்மி பண்ணி நிறுத்துறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ குளிர்காலத்தில் மழை காலத்தில் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கிராஜுவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணி மெடிசன் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சம்மர் சீசனில் பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. இன்ஃபேக்ட் மெடிசன் இல்லாமல் கூட அவங்களால வருஷத்தில் 10 நாள் இருக்க முடியும் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு. சிவியர் ஆஸ்துமா பேஷண்ட்ஸை நான் சொல்ல வரல, பட் ஒரு மைல்ட் டு மாடரேட் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு மருந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

கற்பித்தவர் வி கிரிஜா அவர்கள். மாணவர் துருபா ரஞ்சித் ஹரன்கர். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஆர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தருமபுரி மாவட்டம் திருமால்வாடி, வேலுகவுண்டன் பாளையம் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் ஓக்கூர், ஈரோடு மாவட்டம் எலந்தக்குட்டை மேடு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் எடப்பாடி, புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தருமபுரி 6 சென்டிமீட்டர், பல்லடம், திருமயம், பெண்ணுகொண்டாபுரம், கெலவரப்பள்ளி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வாணியம்பாடி, மேட்டூர், ஓசூர், புலிப்பட்டி, கீரனூர், மாரண்டஹள்ளி, விண்ட்வர்த், புதுக்கோட்டை, சின்கொனா, ஊத்துக்குழி, பொன்மலை, குடுமியான்மலை, டேனிஷ்பேட் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாரணை, பேரையூர், ஆனைப்பாளையம், திருப்பத்தூர் தெற்கு, பெண்ணுகொண்டாபுரம், பெண்ணாகரம், உப்பாசி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், நந்தியார்த்தலை, வைகை அணை, ஏற்காடு, நிலக்கோட்டை, ஆண்டிப்பட்டி, ஆலங்காயம், குறுங்குளம், திருக்காட்டுப்பள்ளி, ஊத்தங்கரை, அரூர், நாற்றாம்பள்ளி, சூளகிரி, பாலவிடுத்தி, தம்மம்பட்டி, பார்வுட், மேட்டுப்பட்டி, திண்டுக்கல், மேல்பவானி, வால்பாறை, புல்லம்பாடி, ஐயம்பேட்டை, சின்னாரணை, துவாக்குடி, பாலக்கோடு, உத்தமபாளையம், களிக்குடி, வேடசந்தூர், ஆண்டிப்பட்டி, வீரகனூர், வாடிப்பட்டி, ஒரத்தநாடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை வடதமிழகத்தின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 41.2 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, வேலூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரளத்தின் தெற்கு பகுதி தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல்

ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு

0: 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 3:02. இப்பொழுது திரையிசை பாடல்கள் கேட்கலாம். திரையிசையின் முதலில் சின்ன கவுண்டர் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் P சுசீலா பாடியிருப்பது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
6: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வித்யாசாகரனுடைய மியூசிக்ல அழகான பாடல் நம்ம கேட்டு ரசிச்சோம். அனுராதா ஸ்ரீராம் மற்றும் கே கே பாடின பாடல் கில்லி படத்திலிருந்து. இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ த கேம் ஷோ ரொம்ப கலக்கலா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு என்ன கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது தொடர்ந்து ஒரு நிமிஷம் நீங்க தமிழ்ல பேசணும், வாங்க பழகலாம். இதுல வந்து நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வின் பண்ணலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் காலரா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்
0: குமார்
1: தம்பி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: நல்லா இருக்கேன், ரைட், ஓகே, பரவாயில்ல, மகிழ்ச்சி. இப்ப நம்ம கேமுக்கு போயிடலாங்களா? என்ன கேம் உங்களுக்கு தெரியுங்களா?
1: தெரியும்.
0: என்ன கேம் சொல்? தமிழ்ல பேசணும், பேசலாமா? நீங்க எந்த ஏரியால இருந்து பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு சிரிப்பா, அதுக்கும் ஒரு
1: சிரிப்பா?
0: இருந்தாலும் நீங்க வந்து முயற்சியோட நீங்க அந்த பயிற்சியும் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க இந்த ஷோல வந்து வின் பண்ணலாம்.
1: நம்ம நிகழ்ச்சி சந்தோஷம்,
0: ரொம்ப சந்தோஷம். உங்களோட ராணியம்மாவோட பேசுறது எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்க 0422 2312103 அப்படிங்கிற நம்பருக்கும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி நீங்களும் வாங்க பழகலாம், ஷோல ஈஸியா வின் பண்ணலாம்.

சுல்தானே அப்படின்னு வித்யாசாகரனுடைய மியூசிக் கம்போஷன்ல எதிரும்புதிரும் படத்துல இருந்து புஷ்பவன் குப்ஸ்வாமி மற்றும் சரண்லதா பண்ண அழகான பாடலை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. நீங்க கேட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல. இது கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ரொம்ப கலகலா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோல நெக்ஸ்ட் காலர் யார் நம்மளோட விளையாடுறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
2: ஐயா வணக்கங்க ஐயா, நான் தென் பொன்மடியில இருந்து மணிகண்டன் பேசுறேங்க ஐயா. நலமாக இருக்கீங்க
1: ஐயா? நலமா இருக்குங்க ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களாங்க ஐயா?
2: அருமையா இருக்கிறங்க ஐயா. எங்க ஊர்ல மழை வர மாதிரி காத்தெல்லாம் வீசிட்டு இருக்குதுங்க, இன்னும் வந்துட்டு இருக்குங்க.
1: அப்படிங்களா ஐயா? ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்க அப்படியே அந்த மழை அப்படிங்க ஐயா கொஞ்சம் அப்படி டிரான்ஸ்பர் பண்ணி கோயம்புத்தூருக்கும் அனுப்பிச்சுட்டீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்.
2: அனுப்பிச்சுட்டுலாங்க, என்னன்னு தெரியல. இந்த கடந்த ஒரு மாசமாவது எங்க ஊர்ல விட்டு விட்டு மழை வந்துட்டு தான் இருக்குதுங்க. ஒரு நாள் விட்டு, ரெண்டு நாள் விட்டு, இரவுல பகல்ல வருதுங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்ம கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ வந்து உங்களுக்கு எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
2: இப்ப நம்ம பேசணுங்க,
1: தமிழ்ல பேசிடலாம். இப்ப நம்ம கேமுக்கு போயிடலாங்களா?

0: முயற்சி பண்ணலாங்க.
1: இப்ப நான் வந்து கவுண்ட் டவுன் குடுக்கறதுக்கு பொதுவா ஏன் வந்து கிளாப் கொடுத்தேன் உங்களுக்கு தெரியுமா? முதலிலே
0: ஆரம்பத்திலேயே
1: தமிழ்
0: கோவை
1: மாவட்டத்தை சேர்ந்தது.
0: கோவை
1: மாவட்டம்
0: என்ன கலர்ல வச்சிருக்கீங்க?
1: நான் இறுதியாக எத்தனை பஸ் வந்துட்டு போகும் ஒரு நாளைக்கு?
0: எங்க ஊருக்கு 5 ஒரே பேருந்து 5 முறை வரும்.
1: எங்க ஊருக்கு ஒரே பேர் 5 முறை வரும், ஆனால் திரையரங்குகள் கிடையாது, 2 ஆரம்ப பள்ளிகள் மட்டுமே உள்ளது. அதையும் தாண்டி பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு. கரெக்டா ஒரே நிமிஷம் வந்து தொடர்ந்து பேசி ரொம்ப கலக்கலா வின் பண்ணிட்டாரு. இதே மாதிரி நம்ம மணிகண்டன் மாதிரியே நீங்களும் வின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடோட 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி தொடர்ந்து ஒரு நிமிஷம் பேசி ஈஸியா நீங்க வின் பண்ணிடலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
2: ரொம்ப கலகல போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம எஃப்எம் 103 கெட்செட் கோ த கேம் ஷோ விளையாண்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வாங்க பழகலாம், ஒரு நிமிஷம் நம்ம தொடர்ந்து தமிழில் பேசினா ஈஸியாக இந்த ஷோவில் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்மளோட பேச விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு காலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசிட்டு
3: இருக்கீங்க? செல்வராஜ் மஞ்சுளா பேசுகிறேன் சார்.
2: செல்வராஜ் மஞ்சுளா, செல்வராஜ் பேசுகிறீங்களா? இப்போ மஞ்சுளா பேச போகிறாங்களா?
3: செல்வராஜ் தான் பேசுகிறாங்க.
2: ரைட், ஓகே செல்வராஜ், இப்போ நம்ம கேமுக்கு போயிடலாங்களா?
3: ஓகே சார்.
4: 5, 4, 3, 2.
2: உங்க ஊர்ல என்ன விசேஷம் சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல்?
3: இதுவரைக்கும் எந்த விசேஷமும் இல்ல.
2: இல்ல, என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஏதாவது உங்க ஊர்ல ஒரு சிறப்பு இருக்குமே, அதாவது அந்த மாதிரி என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன்.
3: எங்கள் ஊர்ல சொல்லும் பாரு, அந்த விசேஷம் இல்லை.
2: விசேஷம் இல்ல. ரைட், உங்க ஊர்ல எத்தனை நம்பர் பஸ் போகும்?
3: 12
2: போயிட்டு இருக்கு. ரைட், ஓகே, அதெல்லாம் போகட்டும். எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
3: ஒரு 4 நண்பர்கள் உள்ளார்கள்.
2: உள்ளார்கள். நீங்க வாட்ஸ்அப்ல குரூப் வச்சிருக்கீங்களா?
3: அவ்வாறுலாம் எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது.
2: பழக்கம் எல்லாம் கிடையாது. ரைட், ஓகே. Facebook, Insta, Twitter இதெல்லாம் வச்சிருக்கீங்களா நீங்க?
3: கைபேசி உள்ளது.
2: நான் அதெல்லாம் போகட்டு விடுங்க. எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு நம்பர் வச்சிருப்பீங்க? உங்க செல்போன்ல எவ்வளவு நம்பர் இருக்கும்? சுமார் எவ்வளவு நம்பர் இருக்கும் சொல்லுங்க. ஒரு 10 நம்பர்.
3: ஒரு 50
2: எண்கள் உள்ளது இருக்கு. உங்க வீட்டுல வந்து டிவி இருக்கா, ரேடியோ இருக்கா, இல்லைன்னு இருக்கு, மிக்சி இருக்கா, என்ன மாதிரி?
3: இரண்டுமே உள்ளது.
2: இரண்டுமே உள்ளது. ரைட்டு.

0: இருக்கா இப்போ?
1: மின்சாரம் உள்ளது.
0: மின்சாரம் உள்ளது. இப்போ உங்களுக்கு டைம் என்னாச்சு?
1: 4:30.
0: இப்ப எதுல பாத்து சொன்னீங்க? எதுல பாத்து சொன்னீங்க? என்னங்க கேள்வி கேட்குறீங்க? பிரேக் இல்லாமல் எப்படிங்க வண்டி ஓடும், பிரேக் இல்லாமல் எப்படிங்க போகும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் பார்த்தீங்களா? அப்படிதான் அப்போ ஏதாவது பிரேக் பிடிக்கிற மாதிரி பிரேக் இருக்கிறது பிடிக்கிறது அப்படின்னு ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அது இல்லாமல் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ளக்மெண்ட்டுக்கே அப்படி மாற்றிட்டார். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் வந்து கால் பண்ணி இந்த ஷோவில் வந்து விளையாடி வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் இந்த ஷோவில் ஈஸியாக வின் பண்ணலாம்.

ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் கம்போசிஷனில் சங்கர் மகாதேவன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடின பாடல் முதல்வன் படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டாக 4:32 நம்ம கெட் செட் கோ கேம் ஷோ விளையாண்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் நேயர்களுக்கு என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே நீங்கள் அனுப்புங்க.

0: பரத்வாஜனுடைய மியூசிக்கில் வசூல் ரஜா MBBS படத்துலேருந்து சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பாடலுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் நேயர்களுக்கு ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருந்தோம், அதாவது AI டெக்னாலஜி அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லிக்கிறதும் எல்லாருமே சரியான பதில் தான் அனுப்பியிருக்கீங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து முத்துராஜ் வின்சம் முத்துராஜ் ரைட் ஆன்சர், அண்ட் நெக்ஸ்ட்டு சபரிப்ரியா, சரோஜினி, சத்யபாமா, நாராயணசாமி கோண வாய்க்கால் பாளையம் பகுதியிலிருந்து அவங்களும் ரைட் ஆன்சர், அண்ட் கல்யம்புதூர்லேருந்து மணிகீர்த்தனா ராமச்சந்திரன் அவங்களும் ரைட்டான ஆன்சர், அண்ட் அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர் பகுதியிலிருந்து கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகம் விஜயமங்கலம் கோபால் தேவி பூங்குடி யுவராணி சரிதா எல்லாரும் ரைட்டான ஆன்சர் தான். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஆன்சரை மட்டும் அனுப்பிச்சுட்டு அவர் பேர் வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்காரு. நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரகுராமன் முல்லை நகர்லேருந்து ரைட்டான ஆன்சர், அண்ட் சண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர் கலைச்செல்வி செங்கப்பள்ளி பகுதியிலிருந்து பீடம்பள்ளி வாசுதேவன் தென் பொன்முடி நாகமணி அவங்களும் ரைட்டான ஆன்சர், மூக்கனூர் சண்முக நகர்லேருந்து சிவகுமார் மலர்குடி சபரிப்ரியா மற்றும் சரோஜ் தொடர்ந்து ஆலங்கொம்பு தண்ணீர் மடத்திலிருந்து விஜயகுமார் உமா மகேஸ்வரி ரைட்டான ஆன்சர். இவங்க எல்லாம் என்ன அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு தான் வந்து ரைட்டான ஆன்சர், AI டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்கு ஒரு தமிழ் வேர்டு. ஓகேவா, இப்போ நம்ம தமிழில் பேசி வின் பண்றதுக்காக இப்போ நம்ம ஷோல வந்திருக்கக்கூடிய கமிங் அப் நெக்ஸ்ட் காலர் யாருன்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: அது என்ன வரும்பொழுது அப்படி வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைலோட இப்படிதான் எல்லாருமே வீட்டில எல்லாம் யாராவது வந்து வணக்கம் சொன்னா வணக்கம் பெருமாநல்லூர் அப்படின்னு அப்படி அப்படி பதுங்கி பதுங்கி பாயிர மாதிரி தான் வணக்கம் சொல்லுவீங்களா குமார்? பழக்கம் ஆயிருச்சு. ரைட், ஓகே, இதே பழக்கத்தோட இப்ப நம்ம கேமுக்கு போயிடலாங்களா குமார்? ரைட், ஓகே. இப்போ நீங்க டூ வீலர்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஊர்க்கால் ஒருத்தர் வந்துட்டு, அப்ப நீங்க என்ன பிரேக் போடுவீங்களா பெல் அடிப்பீங்களா?
1: வண்டியே மெதுவா போற மாதிரி பண்ணிப்பேன்.
0: பண்ணிக்குவேன். ஆமா, பெல் அடிக்க மாட்டீங்க.
1: எரிபொருள்
0: வங்கி இதெல்லாம் வங்கியில இப்போ எரிபொருள் குடுக்கறாங்களா? இப்போ
1: ஆமா,
0: அது பேர் வங்கியில தான் எரிபொருள் வங்கியில தான் சொல்றாங்க. ஓ, அப்ப அதுக்கு பேர் எரிபொருள். சரி, அதெல்லாம் போகட்டும்.
1: நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் தையல் கலைஞராக மட்டும்தான் உள்ளேன், வங்கியில் மூன்று கணக்குகள் வைத்துள்ளேன், எரிபொருள் நானே எரிபொருள் வங்கிக்கு போவேன் அப்படின்னு சொல்லி என்னப்பா

பெட்ரோல் பங்க் அப்படின்னு நினச்சிருக்கேன், இவர் பெட்ரோல் பேங்க்னு நினச்சிட்டார். ரைட், ஓகே, எரிபொருள் வங்கியில் தான் போய் நான் எரிபொருள் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான இவர் ஒன் மினிட் ஈஸியாக பேசி ரொம்ப கலக்கலாக வின் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து நம்ம ப்ரோக்ராமை கேளுங்க, இந்த ஷோவில் நீங்களும் கால் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் வளையப்பட்டி வந்துகிட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஜின்கே பாஸ் கோய் கேரண்டி நஹி ஹை, சர்க்கார் குத் உன்கி கேரண்டர் பன் ரஹி ஹை.
2: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள், உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.

நேயர்களே, இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

வித்யாசாகரனுடைய மியூசிக் கம்போஷனில் உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா பாண்ட பாடல் ரன் படத்துலேருந்து கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டாக 4:56 நம்ம ஷோனோட எண்ணில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க பழகலாம் வந்து நிறையா எல்லோரும் வந்து கலக்கியிருப்பீங்க. இதே மாதிரி கேம் ஷோ நாளைக்கு ஈவினிங் 4 உங்களுக்காக காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இதோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது. உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். இப்போது நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர இருக்கக்கூடிய நிறைவான ஒரு பாடல் விஐபி வேலையில்லா படத்திலிருந்து உங்களுக்காக ஸ்டேட்யூன். இது நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: உனக்கு இது கிடைக்குமா?
1: நான் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம், கண் மருத்துவர். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் கண்ணை பாதுகாத்து கொள்ள கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த நீரிழிவு விழித்திரையை பாதிக்கிறது. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்வை நன்றாக தெரிந்தால் கூட இரத்த கசிவு ஏற்படுவதால் திடீரென்று பார்வை மங்கிவிடலாம். பரிசோதனை செய்து இன்டைரக்ட் ஆப்தல்மாஸ்கோபி என்று சொல்லுவோம், பின் ஃபண்டஸ் ஃப்ளோரசின் ஆஞ்சியோகிராஃபி என்ற டெஸ்ட்டு, ஆர் ஃபண்டஸ் ஃபோட்டோ, இதன் மூலம் கண்ணில் விழித்திரையில் இருக்கிற வியாதிகளை கண்டுபிடிக்கலாம். அவ்வாறு இருந்தால் அவைகளை லேசர் மூலம் சரி செய்ய முடியும். மேற்கொண்டு பார்வை இழப்பை தடுக்க முடியும். அவர்களுக்கு ஐ பிரஷர் அதிகமாக இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனோமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனோமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம். நமக்கு கண்ணின் அழுத்தம் சரியாக இருக்கிறதா, 20 கம்மியாக இருக்கிறதா என்று தெரியும். 20 மேலே இருந்தால் கண் அழுத்த நோய் இருக்குது என்று நாம் கருதுவோம். ஆனால் சர்க்கரை இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கண் பார்வையை ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செய்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.
2: நேரமாலை 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தவேக

0: இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றஞ்சாட்டியுள்ளார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரல்லா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் கரெக்டாக 5:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரச்சவனம். ஒவ்வொரு நாளும் இந்த சித்திரச்சவனத்தில் நிறைய அனுபவ கருத்துக்களை வந்து பகிர்ந்துப்போம், அது நிறைய பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கும் கூட ஒரு தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்கள் நம்மளோட இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசி பார்க்கறதுக்காக. இனிய மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
0: எஸ் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM சார்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி அவங்களுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். பொதுவாக இந்த தொழில் முனைவரில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எந்த மாதிரி இருக்குது, அதுவும் குறிப்பாக பெண் ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட் எடுக்கும்போது அதுக்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த
1: வரைக்கும்? பெண் ஒரு பிஸ்னஸை எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா பிஸ்னஸ் இன்னைக்கு வந்து வணிகத்துறையே பெண்களை நம்பி தான் இருக்குது. ஒரு வீட்டில் ஸ்பெண்டிங்கும் லேடிஸ் தான், யார் வேணால் சம்பாரிச்சு கொடுக்கலாம், செலவு பண்ணுறது கண்டிப்பாக லேடிஸ் தான், டெசிஷனும் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன தேவை, எங்கே எதை கேட்பாங்கங்கிற ஒரு கிளாரிட்டி லேடிஸ்கிட்ட இருக்கனால அவங்க பிஸ்னஸ் பண்ணால் 100% சக்ஸஸ் தான்.
0: ஓகே. பட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே, குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கட்டும், இல்லை இந்தியளவில் பெருசாக பேசப்பட்டிருக்கு ஒரு தொழில் முனைகிறது அப்படிங்கிறது, நம்மளுடைய கோயம்புத்தூர் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய தொழில்துறையில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நம்ம கோயம்புத்தூரில் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னா அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குது, இல்லை காம்படிஷன் எந்த மாதிரி இருக்குது, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: நம்ம வேர்ல்டு லெவலில் போக வேண்டாங்க, எங்கே எவ்வளோ வேர்ல்டு லெவலே போனாலுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர் தான். ஸோ இண்டிவிஜுவல் கஸ்டமர் பையர் மார்க்கெட் இருக்காங்களான்னு தான் பார்க்கணும். 100% தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ அதனால் காம்படிஷன் பற்றி ஃபீல் பண்ணவே வேண்டாம். எந்த விஷயம் எடுத்தாலும் காம்படிஷன் இருக்கும், எதுக்கு காம்படிஷன் இல்லைன்னு நினைக்கிறோம். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவை இருக்கா, உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த பிஸ்னஸை.
0: எஸ், இதில் ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி தான், மக்களை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பொருளை வந்து இன்றைக்கி மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் மேம். நம்மக்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குன்னா அது இனிஷியேட்டிவ் எடுத்துடலாம் அப்படின்னு, அதை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்குறது?
1: ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சேர்த்துறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டஃப்ங்க, உட்காந்து யோசிக்கணும். இன்னைக்கு கேட்க வேணுமா? இன்னைக்கு சின்ன குழந்தை ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் குழந்தையிலேருந்து பாட்டி தாத்தா 70-80 வயசு ஆனாலும் 24 hours அவங்க கையிலேயே அவங்க விரலுக்குள்ளேயே நம்ம கொண்டு போய் சேர்த்த முடியுது. ஸோ இதில் எந்த டிஃபிகல்ட்டும் இல்லையே. இன்றைக்கி ரொம்ப மார்க்கெட் ஈஸி, ரீச்சபிள். நீங்கள் ப்ராடக்ட் மட்டும் நல்லதாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக சேர்த்துடலாம்.
0: எஸ் மேம், பட் ஆனால் அது ஒரு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீல்டுமே ஒரு டச் அண்ட் ஃபீல்னு ஒன்று இருக்குது. சில துறைகள் மட்டுமே நீங்கள் ஆன்லைனில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், இல்லை சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம எல்லா ஃபீல்டையும் அதை எடுத்துக்க முடியாதுல்ல. ஆனால் மக்கள் வந்து அதை நேராக பார்க்கும்போது அனுபவிக்கமான ஒரு வேறுபாடும் ஆன்லைனில் பார்க்கக்கூடிய வேறுபாடு வித்தியாசமாக இருக்கும் தானே?
1: இல்லை, நான் வந்து ரீச் பண்ணிடலான்னு தான் சொல்கிறேன். அதாவது இந்த இடத்துல சிவான் ஒருத்தர் இந்த பொருளை பண்ணுறாருங்கிறத நம்ம தெரியப்படுத்திடலாம். இந்த இடத்துல இது கிடைக்கும்னு தெரியப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் வாங்குவாங்க. நான் சொல்கிறது ஆன்லைனில் தான் விற்கணும்னு சொல்ல வரல. நீங்கள் செய்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு தெரியப்படுத்துங்க, நீங்கள் இருக்கீங்கிறத தெரியப்படுத்துங்க, அப்புறம் வாங்குறத பற்றி யோசிக்கலாம். நீங்கள் செய்கிறதே யாருக்கும் தெரியல, நீங்கள் இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த தொழில் தான் பண்ணுறீங்கிறது தெரியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிய

0: மேம்படுத்துவோம்.
1: எஸ் கரெக்ட். இந்த மாதிரி நம்ம எல்லா துறைகளுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலமாக நிறைய விஷயங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணுது. ஆனால் ஒரு தனித்துவமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இன்னும் கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குது?
0: அப்படி ஸ்பெஷலாக ஒரு இல்லை இல்லை, சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதை நம்ம காப்பி தான் பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப நாலேஜபிள், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூரில் இந்தியாவில் இந்த லெவல் பண்ணுறோன்னா ஃபாரினர்ஸ்லாம் இன்னும் ஒரு 100 steps அஹெட்டாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எப்படி ரீச் பண்ணுறாங்களோ அதை நம்ம எடுத்து ஒரு ஒரு விஷயமா அப்ளை பண்ணுறோம். அப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறோம்.
1: ஓகே, நீங்கள் ரசிக்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம்னா அதில் ஒரு A to Z நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கு, அப்டேட்டடாக இருக்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரினாக இருக்கலாம், இல்லை அதர் ஸ்டேட்ஸாக இருக்கலாம், அதர் கண்ட்ரியாஸாக இருக்கலாம். ஆனால் நம்ம கோயம்புத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அவங்க அடிச்சிக்கவே முடியாதுங்க. இப்படி பண்ணால் ஈஸி அவங்களோட கன்வின்சிங்காக பேசுகிறது, பழகிறது, ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணால் போதும், அவங்களோட கான்ஃபிடென்ட்டை நம்ம வந்து பில்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான். அவங்க வந்து ரொம்ப இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ப்ராடக்ட் தான் வாங்குவாங்கன்னு இல்லை, அவங்க ஒவ்வொரு இங்கே நம்ம ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பர்சனல் டச் தேவைப்படும். இவங்கக்கிட்ட வாங்கினா கண்டிப்பாக மலர் மேடம்கிட்ட வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கொடுத்தோம்னா கோயம்புத்தூர் பீப்புள் இல்லை, நம்ம சவுத் பீப்புளே ஈஸியாக வாங்கிக்குவாங்க.
1: ஓகே, நிறைய தொழில் இருக்கும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொழில் பண்ணுறீங்க, இதுக்கான காரண கருத்தாக ஒரு இனிஷியட் நம்ம இந்த தொழில் பண்ணலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்ட ஏதோ ஒரு காரணம் இருக்கா?
0: இது ஹஸ்பண்ட் தான், ஏன்னா அவரோட தொழில்
1: தான்.
0: வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் போர் அடிக்குது. லவ் மேரேஜ் பண்ண புதுசு, ஸோ லவ் மேரேஜ் பண்ணோம் புதுசு, கல்யாணம் ஆகி வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தால் போர், ரொம்ப போர் அடிக்குது. அவர் கூடயே இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் ஷோரூம்க்கே வந்தேன், உண்மை அதுதான். அதுக்கப்புறம் அந்த அன்பு வந்து தொழிலுக்குள்ளே போயிடுச்சு, இப்போ அதில் அப்படியே இம்ப்ரூவ் ஆகி இன்ட்ரெஸ்ட்.
1: காக்கிலோ டேலண்ட் காக்கிலோ சேர்ந்து கட்டினா மொத்த சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி.
0: கரெக்ட், 100% அந்த சாங்கு நான் எப்பவுமே லைக் பண்ணுற சாங்கு கரெக்டு தான், என் விஷயத்தில் அது ரொம்ப கரெக்ட்.
1: எஸ், லவ் பண்ணுங்க பாஸ், லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். 5:08 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மலர்வெளி அமல்ராஜ் இருக்காங்க, தொழில் முனைவோர் நிறைய நிறைய விஷயங்கள் பேசி பகரப்போகிறோம். தொடர்ந்து பாடலுக்கு பிறகு பேசலாம், கேளுங்க ரசிங்க.

0: 5:12 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசி மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. இது சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொழில் முனைவோர் மலர்வழி அமல்ராஜ் இருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அதுவும் குறிப்பா ஒரு பெண் வந்து தொழில் முனையும் அப்படின்னு ஒரு விஷயத்துல இறங்கும் போது அது இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன மாதிரி இருக்கு, பாதகங்கள் எந்த மாதிரி அப்படின்னு சொன்னா எல்லாமே நம்ம மைண்ட் செட் தாங்க. நீங்க எடுத்து போங்க, அது தன்னால நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேம், ஒரு தொழில் முனையணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து பெண்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு ஒரு டீச்சர் வேலைக்கோ ஒரு டாக்டரோ வைக்கலோ இந்த மாதிரி போகணும்னு நினைப்பாங்க. தொழில் முனையணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பசங்கள் தான் ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. நீங்கள் சொன்னீங்க இப்போல்லாம் வந்து ரொம்ப ஈஸிங்க எடுத்துடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் ஒரு தொழில் முனைகிறது ஈஸி, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணணும்?
1: ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்கும், 10 நாளைக்கு இருக்காது. கொரோனா மாதிரி பிரச்சனை வரும், அதை விட இந்த போர் மாதிரி பிரச்சனை வரும். என்ன வரும் நம்ம எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் என்ன வந்தாலும் நான் இதை தான் செய்வேன், இது எனக்கு அந்த கிளாரிட்டி வேணும். அதுக்கப்புறம் இது நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். இந்த 3 C தான் எனக்கு தெரிஞ்சு, வேற எதுவும் தேவையில்லை.
0: கன்சிஸ்டன்சி, கிளாரிட்டி, கான்ஃபிடென்ஸ், இந்த 3 C இருந்தால் போதும், நீங்கள் சீலை சம்பாதிக்க ஆரம்பிச்சலாம் அந்த மாதிரி.
1: கரெக்ட்.
0: ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு தலைமுறை விட்ட தொழிலை வந்து சில பேர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை சில பேர் வந்து இல்லை எனக்கு நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் கொடுக்குற ஒரு விஷயத்துக்கும் இனிஷியேட்டிவாக நீங்கள் ஓனாக பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஷியேட்டாக நீங்கள் பார்க்குற விஷயங்கள் என்ன
1: இருக்குது? என்ன ஃபேமிலி பிஸ்னஸாக இருந்ததுன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அம்மா செய்கிற வேலையை பார்த்துருப்பாங்க. அதோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஏஜ் ஸ்டேஜ் வரும்போது பெரியவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, அதாவது என்ன கேப் அங்கே இருந்திருக்கு, அதில் இல்லை என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பெரிய லெவலில் ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆளுங்களால முடியும். இது ஒரு ப்ளஸ்ஸு. ஒன்றுமே தெரியாது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அது அதை விட பெரிய ப்ளஸ்ஸு. ப்ரோன்ஸும் எஸ் ப்ரோஸும் தெரியாது, கான்ஸும் தெரியாது. எதை செஞ்சாலும் கரெக்டாக வருங்கிற அந்த நம்பிக்கை மட்டும் இருக்கும், அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஜென்ரேஷன், அது இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. இவங்க அப்பாவே பெரிய தொழிலதிபர், இந்த பையன் இதை விட பெருசாக வரும், ஒரு சோசியல் ப்ரெஷர் இருக்கும், அவனுக்கு அதை விட ப்ரெஷர் இருக்கும். நம்ம இதை வந்து அப்பாவோட நல்லா சைன் ஆகணுமேங்கிற ஒரு ப்ரெஷர் அந்த பையனுக்கும் இருக்கும். ஸோ ஃப்ரெஷராக நம்ம ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ப்ரெஷரும் இல்லை, நம்ம பண்ணுற ஒன்று ஒன்றும் சக்ஸஸ் தான். நமக்கு நாமே கை தட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான்.
0: ஒருவேளை விழுந்தால் முயற்சி, எழுந்தால் பயிற்சி அப்படிங்கிற மாதிரி போயிட்டே,
1: அதே தான் கண்டிப்பாக.
0: எஸ். ஆனால் ஒரு மலர்விழி அமல்ராஜ் அப்படின்றவங்க இன்றைக்கி ஒரு தொழில் முனைவாக இருக்காங்க, நிறைய ப்ளஸ் மைனஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய கடந்துருப்பீங்க. பட் பிகினர், நான் மொதல் மொதல் இது பண்ண போகிறேன், எனக்கு போர் அடிச்சது போக வழியெல்லாம் இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்றதுக்கு முன்னாடி மலர்விழி அப்படின்றவங்க யார்?
1: ஒன்றுமே தெரியாத ஒரு பொண்ணுங்க, பெருசாக உலகம்லாம் எதுவும் தெரியாது. இந்த மாதிரி சொசைட்டி, அப்புறம் பிஸ்னஸ் பண்ணும், அதில் பெரிய நாலேஜு, ஆண்டர்பிரனர், அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது. காலேஜ் நார்மலாக முடித்தேன், ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை கிடச்சிது, அங்கே போய் ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது நான் ஆக்சுவலாக ஒர்க்கிங்னு போனதுக்கப்புறம் தான் எனக்கு சில கேப்பபிள் இருக்கிறதே நான் அனலைஸ் பண்ணேன். அது வரைக்கும் எனக்கு நமக்குன்னு ஒரு தனிமையாக ஒரு திறமை இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. அங்கே போய் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லா விஷயத்தையும் நான் குயிக்காக லேர்ன் பண்ணிக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்கிறேன். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனாலும் என்னால் 100% அங்கே இருக்கிறவங்களோட பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படி.

0: அப்படிங்கிறது நான் என்னோடய கெரியர் வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்டாக தான் ஆரம்பித்தேன் அந்த ஆஃபீஸில். அங்கேருந்து போகும்போதும் ஒரு கஸ்டமர் கேர் ஒரு ஸ்டெப்பு தான் நான் அதில் 2 இயர்ஸ் இருந்தேன், ஒரு ஸ்டெப்பு தான் அதில் அட்வான்ஸாக போயிருந்தேன். ஆனால் அங்கே வந்து மேனேஜர்ஸ் பண்ணக்கூடிய வேலையை கூட என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சது, கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடிஞ்சது. ஆனால் என்ன நான் படித்தது வந்து தமிழ் மீடியம் தான், இங்கிலீஷ்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் அது கற்றுக்கணும், அது தெரியாதது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த வேலைக்கு போகும்போது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லவ்வு கல்யாணம்னு போயிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த போர் அடிக்குதுன்னு வந்ததில் தான் எனக்கு ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு வந்தது என்னோட லைஃப் டைம் கோல் ஆயிடுச்சு.
1: எஸ், இந்த மாதிரி எங்கேயோ ஆரம்பிச்சது எங்கேயோ ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஹர்டல்ஸ் இதில் இருந்திருக்கும். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி காம்படிஷன் என்ன மாதிரி இருந்தாலும் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கிளியராக இருந்ததுன்னா இஸ் பாசிபிள் அப்படின்னு. நீங்கள் உங்களோட துறையில் அப்டேட்டட் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறது, ஈவன் அது நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கலாம், இல்லை சோசியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லை காம்படிட்டோட ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி இருக்கலாம், நீங்கள் பெருசாக பார்க்குறது நம்மளுடைய தொழிலில் அடுத்த அப்டேட் இதுவாக இருக்கணும் இதுவாக இருக்கணும் ஃபோக்கஸ் பண்ணி போகிறது என்ன மாதிரி விஷயங்கள்?
0: இது காம்படிட்டர்ஸ் பார்க்கறது இல்லை, நான் வந்து டே டு டே கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்கங்கிறத மட்டும்தான் பார்க்குறேன். இப்போ நம்ம கீழே 10-50 சேல்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ரெகுலராக எந்த கஸ்டமர் வந்துட்டு போனாலும் ஒரு வாய்ஸ் அப்டேட் வாங்கிக்குவோம், என்ன பார்த்தாங்க, என்ன கேட்டாங்க, எதுக்கு வந்தாங்க. ஸோ அங்கே வந்து மார்க்கெட் கேப் என்ன, என்ன டிமாண்ட் இருக்குங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறதுக்கு நான் ஆன்லைனு அப்புறம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணிக்கிறேன்.
1: ஓகே, ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் கொடுக்குற ஃபீட்பேக் மூலமாக தான் நம்மளுடைய அடுத்த அப்டேட் என்னவா இருக்குது, நம்ம என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இடத்துல நம்ம போடுற ஒரு ஷாப் வந்து ஃப்ரான்சைஸ் மாதிரியோ இன்னும் நம்ம பெருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன மாதிரி இருக்குது?
0: ஃப்ரான்ச்சைசி மாதிரி போகிறதுல என்ன சாதக பாதம்னா, இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் பார்க்குறோன்னா 200% அவங்களுக்கு வீட்டில் கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் நம்ம தான் பொறுப்புங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மகிட்ட இருக்குது. நாளைக்கு நான் எப்போ என்ன யோசிப்பேன்னா, சேல்ஸ் பசங்க யாராவது இருக்காங்க நீ விற்றுட்டு போயிடுவப்பா, நாளைக்கு கஸ்டமர் நேராக எம்டி ரூம் திறந்து வந்து என்ன தான் கேட்பாங்க, மேடம் உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த பொருள் வாங்கினோம், ஏன் இந்த டேமேஜ், ஏன் இந்த நீங்கள் இதை சொல்லலை அதை சொல்லலை இதை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறவங்களும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். சேல்ஸ் மட்டும் இல்லை, அது கம்பெனி பார்த்துக்குங்கிற மாதிரி இல்லாமல் A to Z கஸ்டமருக்கு உண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க பண்ணாங்கன்னா இது எத்தனை ஃப்ரான்ச்சைசி வேணாலும் கொடுத்து நம்ம கொண்டு போக முடியும்.
1: பொதுவாக இந்த தொழில் துறை எடுத்துட்டோம்னா மூணு விஷயம் சொல்லுவாங்க மேம், குவாலிட்டி, கமர்ஷியல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எது ஒன்று வந்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லை இந்த மூணுமே சம ஈக்குவலாக பார்க்கணுமா?
0: கண்டிப்பாக மூணுமே ஈக்குவலாக தான் பார்க்கணும், அதில் ஒன்று இல்லைனாலும் கஷ்டம்தான். ஒரு தொழில் பண்ணும்போது மூணு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம்,
1: குவாலிட்டி, கமர்ஷியல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ். சர்வீஸ் ஓரியன்டாக இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து இப்போ ஒரு ஒன்றும் இல்லை மேம், ஒரு டீ காஃபி போடணுன்னா கூட நீங்கள் வந்து அதை டெலிவரி பண்ணிடுங்க இன்ஸ்டா மட்டும் மாதிரி லைக் தட் நிறைய இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, இந்த ஏஐயோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க, இந்த மாதிரி டெக்னிக்கலாக டெக்னாலஜி வளர்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
0: ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். நான் இன்றைக்கி எனக்கு தெரியாத விஷயம் எது இருந்தாலும் ஏஐட்ட தான் போயிடுறேன்.
1: எஸ்,
0: ஏன்னா என் கூட வந்து ஒரு பெரிய குரு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது எந்த இடத்துலையும். இல்லை நிஜமாக தான், நம்ம பார்க்குற விதத்தில் தானே இருக்குது, எதுக்கு நம்ம கேட்குறோமோ அதுக்கான ஆன்சர் அது சொல்லுது. நம்ம கூடவே அது ட்ராவல் பண்ணும்போது நம்ம மைண்ட் செட் அது புரிஞ்சுக்குது. ஒரு சில விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யாருக்கிட்ட எந்த குருக்கிட்ட போய் எப்படி ரீச் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று உட்காந்து நம்ம பேச முடியுது. ஏஐயில் ஒரு 200-300 ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டோம்னா பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தெல்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தருது. ஸோ அது பெரிய அட்வான்டேஜ்னு தான் நான் நினைக்கிறேன். நமக்கு இப்போ நம்ம முதல்லலாம் வந்து டிக்ஷனரியில் தேடணும், இப்போ கூகுளில் தேடணும். கூகுள் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 100,000 விஷயத்தை கொடுக்குது, ஆனால் நம்ம ஏஐ மாதிரி வச்சுட்டோம்னா என்ன கேட்குறோமோ அக்யூரேட்டாக அதுக்கான டீட்டெயில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன்.
1: ஸோ நீங்கள் என்ன மாதிரி டிசைன் போகிறதா இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரியான கான்ஃபிடன்ஸ் லெவலில் க்ரியேட் பண்ணிக்கிறதும் கஸ்டமர் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வேர்ல்டு வைட் கூட நீங்கள் எடுக்க முடியும் இல்லையா மேம்?
0: கண்டிப்பாக எடுக்க முடியும். மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக நம்மளால் எடுக்க முடியும் ஏஐனால்.
1: எஸ், ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தொழில் முனையணும் அப்படின்னு ஆசை இருக்குது, ஆனால் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க மேம், நமக்கு பொருளாதார பேஸ் இல்லை, எனக்கு பின்னாடி வந்து மேன் பவர் சப்போர்ட் இல்லை, இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்?
0: அதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான், முயற்சி தான் வேணும் ரெகுலராக. எப்பவுமே நம்ம சொல்லிக்கலாம் ரீசனே இருக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்ல வரேன். எல்லாம் யாருக்குங்க பொருளாதாரம், இப்போ நீங்கள் 1,00,000,000 சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும், 1,00,000,000 சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும், 1,000,000 சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பொருளாதார பிரச்சனை இருக்கும். அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி 1,000,000 காரருக்கு 2,000,000 இருந்தால் சாட்டிஸ்ஃபைடு, 1,00,000 காரருக்கு 2,00,000 இருந்தால் சாட்டிஸ்ஃபைடு, 1,00,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு 2,00,000 இருந்தால். ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது 2 கோடி இருந்தான்னு நினைக்கிறாங்க. 2 கோடி ஸ்டேஜை அப்பீல் பண்ணும்போது 10 கோடிக்கான தேவை அங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதுதான் இவ்வளோதாங்கிறத நம்ம டிசைட் பண்ணவே முடியாது, எல்லாத்துக்கும் அது இருக்கிறது தான், நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அவ்வளோதான்.
1: எஸ், பேசிக்காக ஒரு தொழில் முனையணும் அப்படின்னு

0: நினச்சிங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு மற்ற விஷயங்களும் சொல்லலாம், வெறும் காரணங்கள் மட்டுமே அப்படின்னு. இப்போ தொழில் முனையிறதை பற்றியும் அதில் நீங்கள் ட்ராவல் பற்றியும் சொன்னீங்க. நீங்கள் உங்கள் கீழே ஒரு டீம் பில்டாயிருக்கும், நீங்கள் என்ன தான் ஒரு சரி போர் அடிக்கிறது ஏதோ பண்ணலாம்ப்பா போப்பா அப்படின்னு சொல்லி வந்துட்டால் கூட உள்ளே இருக்கிற மைண்ட் செட் வந்து உங்களை மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரு முதலாளியாக இருப்பீங்க, உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற எண்ணத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அவங்களும் எப்படி க்ரோ பண்ணுவீங்க, எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க அந்த மாதிரி விஷயங்களை?
1: அதே மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஒரே வார்த்தையில் சொல்கிறோம், காலையில் வந்து ஒருத்தங்க டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா அந்த நாளே அப்படி தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதனால் மைண்ட் செட்டை வச்சு மேனேஜ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம்தான். ஒவ்வொருத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம பேசி அவங்கள கிளாரிட்டி கொடுத்து அந்த டீமை கொண்டு போகிறோம். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் வந்து அட்ரிஷன் லெவல் ரொம்ப அதிகங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன ஒரு டெய்லர் கடை வச்சுருந்தாலும், டீ கடை வச்சுருந்தாலும், இல்லை எவ்வளோ பெரிய ஆப்பிள் கம்பெனியே கூகுள் கம்பெனியே நடத்தினாலும், அதில் இருக்கிற மேன் பவர் ப்ராப்ளம்ங்கிறது வேர்ல்டு வைடு யூனிவர்சல் ப்ராப்ளம். ஸோ அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் வர்றவங்க வரட்டும், நிற்கட்டும், போகிறவங்க போட்டும், அடுத்தது யார் வராங்களோ அவங்கள ட்ரெயின் பண்ணலாம்னு போயிட்டுருக்க வேண்டியதுதான். எந்த இடத்துல பிரச்சனை தொட்டு டீப்பாக யோசித்தாலும் நம்ம அங்கேயே உட்காந்துருவோம், பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் பிரச்சனை இருக்காது.
0: அப்படி வரக்கூடிய நம்மளுடைய ஒரு ரீசன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும், நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் அடுத்தவங்க கொண்டு போகணுன்னு இருக்கும் மேம், பட் வரக்கூடியவங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி அப்படின்ற ஒரு பேசிக்ஸில் இருக்கும். பட் இவங்க வர்றவங்க இந்த நோக்கத்துக்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு தொழில்னா நீங்கள் அது இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்படின்னு சொன்னீங்க, அதான் உண்மை. அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு ஃபீட் ஆகணும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க உங்களுக்கு?
1: நம்ம காலையில் வந்தனே நம்ம ஷோரூமில் பிளெட்ஜுன்னு ஒன்று போட்டுருவோங்க. ஸோ நம்ம ரெண்டு விதமாக இருக்கோம், நம்ம வெளிப்புறத்தில் ஒரு மாதிரி இருக்கோம், ஒவ்வொருத்துக்குள்ளேயும் இண்டிவிஜுவலாக ஒருத்தர் உள்ள உட்காந்துட்டுருக்காரு. ஸோ அந்த பிளெட்ஜு கேட்கும்போது வெளிப்புறத்தில் இருக்கிற நம்மளுக்கு இவனுக்கு வேறு வேலையில் காலையில் பிளெட்ஜை போட்டான் தோணும். உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கான் பாருங்கள், அந்த வார்த்தையெல்லாம் கவனிப்பான். அப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். கஸ்டமரே தெய்வம், வர்ற கஸ்டமரை நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவோம். இன்றைக்கி என்னோடய முழு வேலையும் வந்து வர்ற கஸ்டமரை திருப்திப்படுத்துறது தான் என்னோடய நோக்கமே, அதுதான் அப்படிங்கிறத நாங்கள் காலையில் பிளெட்ஜாக போடுவோம். சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த உள்ள ஒருத்தர் கேட்குறாரு பாருங்கள், அது அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ணும்போது 12 hours 10 hours ஒர்க் பண்ணுறாங்க, அதில் ஒரு 1 hour ஆகுது அது உறுத்தும் செஞ்சுருவாங்க. இப்படி நாங்கள் பிளெட்ஜில் ஆரம்பிக்கிறோம், அது நிறைய விஷயத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணுது.
0: ஏன்னா ஒரு முதலாளி வந்து ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அதுக்குண்டான கூட ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் அந்த சக்ஸஸ் நம்ம ஈஸியாக கெயின் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ஒரு ஒரு ஆண் ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும், பேசிக்காக பெண்களுக்கு வந்து இந்த நிர்வாகத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகம் நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். அதை நீங்கள் எந்தளவுக்கு நம்புறீங்க, அதை எவ்வளோ ஈஸியாக உங்களால் மற்றவங்களும் கடத்த முடியுது?
1: லேடிஸ் நிர்வாகத்தன்மை அதிகம்ங்கிறது எதனால் சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை உலகளவில் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, குடும்பத்தை நிர்வகிக்கிறது லேடிஸ் தான். ஸோ வீட்டில் வந்து சண்டை சச்சரவு, த குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக இருக்கும், எல்லாத்துக்கூடையும் சங்கடங்கள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும், எல்லாத்தையுமே சரி பண்ணி தேவையான நேரத்தில் குடும்பத்தை அனுசரித்து போகிறது ஒரு லேடிஸாக தான் இருக்கும். அவங்க அகெயின்ஸ்ட் ஆனாங்கன்னா அகெயின்ஸ்ட் ஆனவங்க கூட எல்லாமே சண்டை தான். ஸோ அவங்க வந்து ஒரு ஆதரவாக அனுசரித்து போகிறாங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப நல்லா, ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வேலை செய்கிறவங்களும்
0: தொழிலும்,
1: அவங்க கூடயும் நம்ம திட்டுவோம், சத்தம் போடுவோம், கசகசன் நடக்கும், ஆனாலும் அனுசரித்து சமாதானமாக கொண்டு போகிறது வந்து லேடிஸுங்கிறதுனால அந்த நிர்வாக அமைப்பு லேடிஸ் மூலமா இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்லலை.
0: ஸோ அது வந்து நம்ம தொழிலையும் இம்பாக்ட்
1: 100% அதே தாங்க. ஒவ்வொரு மனுஷங்களும் கேரக்டர் ஒன்று தாங்க, வீட்லேயோ வெளியவோ கேரக்டர் ஒன்று தான். ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் அனுசரித்து சமாதானமாக பேசணும். இந்த ரீசனுக்காக தான் நான் கோவப்பட்டேங்கிறது ஒரு நேரம் புரிய வச்சிட்டோம்னா அந்த இடத்துல வந்து சங்கடங்களுக்கு இடமே இருக்காது.
0: எஸ், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவாரா ஒரு முதலாளித்துவமா இல்லாம இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள், நானும் உங்கள் சகோதரி தான் அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. தொழில் முனைவர் மலர்வழி அமல்ராஜ் தொடர்ந்து பேசலாம் பாலுக்குறையை கேளுங்க. ரசிங்க நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல, இது சித்திரச்சபானம்.

0: அஞ்சு மணி முப்பது நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மலர்வழி அமல்ராஜ் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசி வந்துட்டுருக்கோம். நேர்களுக்கு ஒரு நினைவூட்டலும் கூட, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள். மேம், ஒரு தொழில் அப்படின்னு தொடங்க ஆரம்பிக்கும் போது நிறைய கனவுகள் இருக்கும். இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணோம், ஒரு 3 இயர்ஸ் கோல் இருக்கும், 5 இயர்ஸ் கோல் இருக்கும், மேபி இன்னும் லாங் டேர்ம் கோல் கூட இருக்கும். நீங்கள் தொடங்கும் போது என்னவா நினச்சி தொடங்கியிருந்தீங்க, மேபி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது, அதுக்கப்புறம் இப்போ எந்த மாதிரி அப்டேஷன் போயிட்டுருக்கு உங்களுடைய கம்பெனியில்?
1: நான் பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது ஒரே ஒரு ஃப்ளோர் தான் எங்களோட பிஸ்னஸ் இருந்தது. டோட்டலாக ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அப்போ அங்கே ஒரு ப்ரெஷர் இருந்தது, பில்டிங் ரெண்டடுங்கிறதுனால ஒரு ப்ரெஷர் இருந்தது. இது 3 இயர்ஸில் வந்து முடியுது அக்ரிமெண்ட்டு, ஸோ இது அடுத்தது எங்காவது மாற்றணும் அப்படிங்கிறமோ. பக்கத்துலேயே ஒரு பில்டிங் கிடச்சிது, அது வந்து ஒரு 3 ஃப்ளோராக இருந்துச்சு. அப்போ ரொம்ப பெரிய கனவு அந்த 3 ஃப்ளோர் பில்டிங்கு, ஜஸ்ட் ஒரு ஃப்ளோர் 1000

0: ஹண்ட்ரட் மூணு சேர்த்தே ஒரு 4,500 தான். ஸோ அங்கே போகும்போது சே ஒரு ஃப்ளோரில் நம்ம கட்டில் வச்சுக்கலாம், ஒரு ஃப்ளோரில் டைனிங் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசாசியாக அந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணோம். அப்புறம் அங்கே அந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணோன்னே பக்கத்தில் பக்கத்தில் நிறைய கடைகள் காலியாகும் போதெல்லாம் எங்களுக்கு என்னென்னா, எங்கள் ப்ராடக்ட்டை நம்ம அதிகமாக டிஸ்பிளே காமிச்சா கஸ்டமர் நிறைய வாங்குறாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறாங்க. ஸோ அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்து கடை எது காலியானாலும் நாங்கள் எடுத்துக்குவோம், அந்த மாதிரி எங்களோட டெவலப்மெண்ட் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எல்லாமே மொசைக் போட்ட மாதிரி ஃப்ளோராக இருக்கும், டைல்ஸ் போட்டதில் நம்ம ப்ராடக்டை வச்சு அழகு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. டைல்ஸ் ஷோரூமாக இருந்ததுன்னா நல்லா ப்ராடக்ட் எடுப்ப தெரியும், ரொம்ப நல்லா தெரியும், அதனால் டைல்ஸ் போட்ட மாதிரி ஷோரூமில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் ஒரு ஷோரூம் போட்டோம். ரொம்ப நல்லா வரவேற்போம் மார்க்கெட்டில். அப்போ நாங்கள் வந்து பஜாஜில் வந்து 1 ரூபா கொடுத்தா நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்கிட்டு போகலாங்கிறது மார்க்கெட்டில் இருந்தாலும், நாங்கள் அந்த டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட்டம் அள்ளும் கடையில்,
1: ஆமாம்
0: அப்படிதான் நினைக்கவே இல்லாத அளவுக்கு பிஸ்னஸ் வந்து அப்போது நடந்துச்சு மார்க்கெட்டில். 1 ரூபா கொடுத்துட்டு கஸ்டமர் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிறது ஃபைனான்ஸில் ரொம்ப நல்லா பிஸ்னஸ் இருந்துச்சு. அப்போ தான் எங்களுக்கு மார்க்கெட் டிமாண்டு தெரிஞ்சுது. ஸோ நிறைய டிமாண்ட் இருக்குது நம்ம ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷோரூம் எடுத்தோம். நாங்கள் 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எடுத்தப்போ கோயம்புத்தூரில், ஈவன் தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஷோரூம் ஃபர்னிச்சருக்கு இல்லை, எல்லாமே ஒரு 2,000-3,000 சதுரடியில் தான் இருக்கும், மீறி போனால் ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட். அப்போ கூட அட்டோம் ஹோம் சென்டர் அந்த மாதிரி ப்ராண்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ அப்போ நாங்கள் 30,000 எடுத்தப்போ எல்லாருமே சொன்னாங்க பெரிய பிளண்டர் மிஸ்டேக் இவங்க பண்ணுறது, கண்டிப்பாக இது ஃபெயிலியர் தான். ஏன்னா அப்போ பெரிய ரெண்ட்டுக்கு நாங்கள் எடுத்தோம், 10-12 வருஷத்துக்கு முன்னாடி.
1: ஓ
0: இது கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும் தான் எல்லாருமே சொன்னாங்க. பட் அது ஃபஸ்ட் டேவே ஹேட்ரிக் சக்ஸஸ்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்தடுத்து எல்லா ஊர்லேயும் பிரான்ச் போட்டு இன்றைக்கி ஒரு 5 பிரான்ச்சோட மார்க் இருக்குது. இனி என்ன ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னா, ரீட்டெயில் லூஸ் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும்தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களோட பேசிக் வந்து மார்க்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மேனுஃபேக்சரிங் தான். ஸோ மேனுஃபேக்சரிங் இருக்கனால ரொம்ப கேட்குற கிளைண்ட்டுக்கு மட்டும் இன்டீரியருங்கிற ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்ருந்தோம். இன்றைக்கி அது வந்து ரொம்ப மேண்டட்ரியாக இருக்கனால எல்லாத்துக்குமே, அதாவது எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு டாக்டர், இன்ஜினியர்ஸு, வக்கீல்னு எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, அவங்களால வீட்டில் அந்த இன்டீரியருங்கிறது கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு லேபர் சம்மந்தப்பட்டது இல்லை, 10 லேபர் கோஆர்டினேட் பண்ணால் தான் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் இன்றைக்கி நாங்கள் எடுத்திருக்கோம். ஈவன் சிவில் முடிச்சிட்டாங்கன்னாவே ஃபால் சீலிங்லேருந்து பெயிண்டிங் வரைக்கும், இன்டீரியர்லேருந்து மாடுலர் கிச்சன் வார்ட்ரோப்புன்னு என்ன தேவையோ சகலமும் வித் லூஸ் ஃபர்னிச்சர் கர்டைன்ஸ் வால்பேப்பரோட ஃபைனல் பண்ணி கொடுத்துறோம். ஸோ இது வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய சொல்யூஷனாக இருக்குது, இது எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணுறாங்க, இதுதான் இப்போ எங்களோட ஃபியூச்சர் குரோத்தாகவும் இருக்குது.
1: எஸ், ஒரு தொழில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதோட அப்டேட் போனால் மட்டும்தான் எல்லாமே இங்கே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நீங்கள் சொல்லுங்கள் ட்ரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்படி எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும்போது ஏதாவது ஒரு சில இடங்களில் வந்து சர்வீஸ் டிமாண்டாக இருக்கும்போதோ இல்லை சர்வீஸ் கொஞ்சம் இதாக இருக்கும்போதோ நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட எய்ம் மாதிரி எல்லாரும் இருந்துட முடியாது, சின்ன சின்ன ஏதாவது சேல்ஸ்மேன் தப்பு பண்ணியிருக்கலாம் இல்லை சர்வீஸ் தப்பு பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வரும்போது அதை எப்படி நீங்கள் டேக் ஹோம் எடுத்து போகிறீங்க?
0: கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ், ஹியூமன் எரர்ஸ், நம்மளும் தான் நாங்கள் ஹியூமன்ஸ் தான், நானும் நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணுவேன். அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை திருத்திக்கிறேன் இமீடியட்டாக. அதுக்கு ஒரு டைம் லைன் எடுத்துக்கிறதுல, ஆமாம் நடந்துருச்சு ரைட், அதுக்கு அடுத்தது என்ன, இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன. ஸோ எரர்ஸ் ஆல்வேஸ் வெல்கம், அப்போ தான் நம்மளை நம்ம என்ஹான்ஸே பண்ணிக்க முடியும், தொழிலாகட்டும் நம்ம இண்டிவிஜுவல் ஆகட்டும் நம்ம கேரக்டர் ஆகட்டும். ஸோ என்ன எரர்ஸ்னாலும் கரெக்டாக நடந்துருச்சுன்னு அக்செப்ட், அதுக்கு அகெயின்ஸ்ட் பண்ணுறதில்ல, இல்லை நான் இதை பண்ணலை என்னோடது இல்லை அப்படி இல்லை, ஆமாம் நடந்துருச்சு பண்ணிட்டேன் ரைட்டு, இனி இது நடக்காமல் இருக்க இது பண்ணலாம், இதுக்கு அடுத்து இதோட சொல்யூஷன் என்ன அதை பண்ணலாம், அப்படி தான் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம்.
1: இப்படி தொழிலில் பிஸியாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி டைம் எப்படி இருக்கும்? ஏன்னா இது வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லை மேம், பொதுவாக வந்து பெண்கள் வந்து எப்பயுமே எங்கேஜாகவே இருக்கீங்க, நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், ஒரு பிஸ்னஸையும் பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்க்குறதுக்கு அதை எப்படி நீங்கள் அந்த ரெண்டு மாட்டு வண்டியை வந்து எப்படி நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறீங்க?
0: அதை வந்து ஒரே மாடை மாற்றிட்டோம்,
1: எல்லாரையும்
0: எல்லாரையும் பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்தாச்சு. குழந்தைய கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் கொஞ்சம் ஃபீல் இருக்குது, என்னால் இன்றைக்குமே எனக்கு இருக்குது, அவங்கள வந்து ஃபுல் டைம் என்னால் பார்த்துக்க முடியல, அவங்க நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஆனால் நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், நைட்டு போகும்போது கண்டிப்பாக நைட் கொஞ்சம் போகும்போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மதியானம் லஞ்சுக்கு கம்பல்சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி, லோக்கலில் இருந்தால் வீட்டுக்கு போய் குழந்தைய கூட சாப்பிட்ற மாதிரி, மார்னிங்கும் இருக்கிற 2 ஹவர்ஸ் அப்படி இப்போ என்கேஜ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் பெருசாயிட்டனால எல்லாரும் கூட இருக்கணும்னா கடைக்கு வந்துடுங்க, ஆமாம் நீங்கள் கடைக்கு வந்துடுங்க, எல்லாம் ஒன்றா இருந்துக்கலாம் அப்படின்னு, அது பேலன்ஸ் ஆகிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: ஓகே, ஒரு இப்போ நீங்கள் கடந்து வந்ததுக்கப்புறம் எப்பயாவது நம்ம இவ்வளோ பெரிய பாதையை கடந்து வந்திருக்கோமா அப்படின்ற மாதிரியான ஒரு மிஸ்மெரிசிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், இல்லை நீங்கள் கிடைச்ச லைஃப்பை மறக்கவே முடியாத ஒரு பாராட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்களேன்.
0: பாராட்டு.
1: கஸ்டமர்ஸ்

0: இருந்து கூட இருக்கலாம்.
1: இல்லை, எனக்கு ஒருத்தர் வந்து பாராட்டினாரு அப்படின்னு சொல்கிறக்கு இல்லை, எந்த கஸ்டமர் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க, நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு எந்த கஸ்டமர் சொன்னாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு என்ன என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, சர்வீஸ் தெரியல, டீம்ஸ் இல்லை, அப்படி ஏதாவது ஒரு கஸ்டமர் சொல்லிட்டா கூட எனக்கு ரொம்ப சேடாக இருக்கும். அப்போ நான் எப்பவுமே சொல்கிறது எங்கள் டீமில் என்னென்னா, நம்ம 100-150 பேர் வேலை செய்கிறோம், 200 பேர் வேலை செய்கிறோன்னா, அந்த ஒரு கஸ்டமர் அதிருப்தி ஆகிட்டாங்கன்னா நம்ம 200 பேரும் வேலை செய்யலேன்னு தான் அர்த்தம். யாரோ ஒருத்தன் செய்யலைன்னு அர்த்தம் இல்லை, நம்ம 200 பேரும் ஃபெயில் ஆகிட்டோம்னு அர்த்தம். அதனால் ஒரு கஸ்டமர் கூட அதிருப்தியில் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன்.
0: அப்போது அந்த டீம் வந்து எவ்வளோ ஒரு அழகாக கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகின்ட்டு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வந்து செக்மெண்ட் பிரிச்சிருப்பீங்க. நம்மளோட ஃபோக்கஸு ஒரு 5 இயர்ஸில் வந்து இந்த மாதிரியான இன்னும் மேபி கூட இன்னும் கூட வளரணும் அப்படின்றது இருக்கும். நீங்கள் கொடுக்குற இம்பாக்ட் அந்த ஸ்டாஃப்ஸ் கடைசி டெட் எண்ட் வரைக்கும் போனால் மட்டும்தான் இது பாசிபிள். நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் அன்சாட்டிஸ்ஃபைடாக போனால் கூட அது வந்து பிஸ்னஸ் ரொம்பவே பாதிக்கும். ஏன்னா தொழில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்படிஷன் அந்த மாதிரினா, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இருக்கிறதுனால ஒரு சான்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட் பை டூ பை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும். அது எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு நினைப்பீங்க?
1: இப்போ நானும் இருக்கேன், சாரும் இருக்கார் இல்லையா, ஸோ ரெண்டு பேர் இருக்கனால பேலன்ஸ் பண்ணிக்குவோம். நான் ஏதாவது சங்கடமாக பேசிட்டேன்னு யாராவது எதாவது நினச்சாங்கன்னா சார் அதை பேலன்ஸ் பண்ணிக்குவார், சார் ஏதாவது பண்ணிட்டாருன்னு நான் ஃபீல் பண்ணால் நான் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்க்குவேன். ஸோ அப்படி ஒரு பேலன்சிங்காக போய்க்கும். ஈவன் டீம் எங்கள் கூட ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எங்களோட நேச்சர் என்ன, எங்கே பர்ஸ்ட் ஆகும், எங்கே ஹர்ட் ஆகும் தெரியும். ஸோ அதுக்கு மெயின்டைன் பண்ணி அவங்க போய்க்குவாங்க, அவங்க டீமை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்க்குவாங்க.
0: எஸ், எனக்கு என்ன தோணுதுன்னா மேம், ஒரு ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் இது இப்போயுமே லவ் தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கூட வந்து நீங்கள் உனக்கு கூடவே இருக்கணுன்ற இப்போ ப்ராஸ்பெக்டிவ் இருந்திருக்கு, இன்னொன்று சம்திங் அது பிஸ்னஸாகவும் இருக்கட்டுமே அப்படிங்கிறது. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி எக்கனாமிக்கலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்போர்ட் பண்ணதில்லை.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: ஸோ இதை வந்து அவர் உங்களை பாராட்டுற விஷயம், ஏன்னா வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை, நீ வாப்பா அப்படின்னு கூட எடுத்துக்கிற விஷயம். ஏன்னா ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண், பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் கூட, இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்ஸ் பார்க்க முடியாது, அதை ஃபீல் பண்ண முடியுது. அவர் எப்படி உரிமையாக எடுத்துக்கிட்டாரு, சரிவா நீ வந்து பாரு அப்படின்ற விஷயங்கள், அவரோட சப்போர்ட்டிவ் எவ்வளோ இருந்தது பிஸ்னஸ்குள்ளே?
1: இல்லை சப்போர்ட்டிவ்னு சொல்ல முடியாது, சார் தான் எல்லாமே. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் மக்கு அப்படி தான் சொல்லணும், எல்லாமே சார் தான். சின்ன விஷயமா இருந்தால் கூட எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி கொடுத்துருவார் அவருக்கு. இப்போது அது பேசிக்காக ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஒர்க் போக போகும்போது எனக்கு சின்னதாக ஒரு செலான் ஃபில்லப் பண்ண கூட எனக்கு தெரியாது. ஒரு பேங்க்குக்கு போகிறது, செலான் ஃபில்லப் பண்ணுறது, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நிற்கணும், எப்படி உட்காரணும், ஒரு அஃபீஷியல் டேர்ம்ஸே எனக்கு தெரியாது. நான் வந்து எப்பவுமே சிரித்து சிரித்து பேசுகிறது, விளையாட்டுத்தனம், இப்படி தான் நான் இருந்தேன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக க்ரூம் பண்ணது வந்து சார் தான். ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி தான் பேசணும், இங்கே தான் சிரிக்கணும், இங்கே சிரிக்கக்கூடாது, இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுலேருந்து இன்றைக்கி நான் அதெல்லாம் டெவலப் ஆகி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் அப்டேட் இருந்தாலும், ஒரு ப்ராடக்ட் அப்டேட் இருந்தாலும், எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு அதை சொல்லி கொடுத்துருவார். அவருக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் அதை ஃபஸ்ட்டு எனக்கு டெலிவரி பண்ணிடுவார், எனக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார், நீ போய் ஃபஸ்ட்டு கற்றுக்கோ, நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு என்ன தான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு அவர் அனுப்பிச்சு விடுவார். ஸோ நான் ஒரு பர்ஃபார்மர்னால் அது 100% சார் தான், அவர் என்னோட தொழில் குரு.
0: இதை வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக வந்து ஆண்கள் சொல்லுவோம், என் பின்னாடி இருந்து அவங்க தான் புஷ் பண்ணனால தான் நான் இந்த இடத்துல வர முடியும்பாங்க, ஏன் கொஞ்சம் உள்ட்டாவா அவர் புஷ் பண்ணி நீங்கள் இதை வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறது. பட் நீங்கள் உங்களுடைய டீமில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு மேபி நீங்கள் கடந்து வந்த பாதையோ இல்லை நிறைய நீங்கள் பேசும்போது ஷேர் பண்ணும்போது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு இருக்க ஸ்டாஃப்ஸில் நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகக்கூடாது, எனக்கு எல்லா ஸ்டாஃபும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய இத்தனை பிரான்ச்சஸில் வந்து நீங்கள் உங்களை எங்கேயாவது என்ன பார்த்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஆட்கள் யாராவது
1: உண்டா? கண்டிப்பாக இருந்தாங்க, இப்போ இல்லை. சார்ல தான் ஒரு பொண்ணு, நான் பார்க்கும்போது அவ்வளோ ஒர்க் பண்ணுவான்னு எனக்கு தோணலை. நான் மேபி அந்த பொண்ணை பார்த்து ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப, நான் இன்னைக்கு வரைக்கும் என்னோடய 20 இயர்ஸ் கெரியரில் அப்படி ஒரு பொண்ணை நான் அட்மையர் பண்ணவே இல்லை. அவ்வளோ ஒரு பர்ஃபார்மர் மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. அவங்க இப்போ இல்லை, அவங்க திருச்சியில் எங்கேயோ கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரே ஒரு டைம் தான் மீட் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நான், எல்லாருமே அந்த மாதிரி இருந்தால் நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும்.
0: எஸ், அதான் ஒரு ஓனரோட பல்ஸை வந்து ஒரு ஸ்டாஃபும் ஸ்டாஃபோட பல்ஸ் வந்து ஓனர் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தொழில் பண்ணுறது அப்படிங்கிறது, அது ஒரு விஷயமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி உடச்சி பேசிட்டு இருக்காங்க நம்மளோட தொழில் முனைவோர் மலர்வழி அமற்றாஸ் தொடர்ந்து பேசலாம். பாடலுக்கு பிறகு கேளுங்கிற சிங்க நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல். இது சித்திரச்சவானம்.

0: 5:45 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. இது சித்திரச்சபானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொழில் முனைவோர் மலர்வழி அமல்ராஜ் இருக்காங்க. ஸோ ஒரு கணவன் என்னோட வெற்றிக்கு காரணம், அதில் சாரி குரு என்னோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேம், பொதுவாக வந்து ஒரு தொழில் பண்ணுற இடத்துல சொல்லுவாங்க ஒரு ஃபேமிலியாக நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நிறைய இடங்களில் பாசிபிளான்னு கேட்டால் இப்போ வரைக்குமே அது நிறைய இடங்களில் வந்து ஒரு பாதிப்புக்குள்ளான, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அது கனெக்ட் பண்ண முடியாத ஒன்றா தான் இருக்குது. ரொம்ப ஒரு சில இடங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி சாருலாதான் மாதிரி ஏதோ ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி கனெக்ட் ஆவாங்க, நம்ம ஃபேமிலி நினச்சி கனெக்ட் ஆவாங்க. அப்படி கனெக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், மிஸ் ஆச்சுன்னா அது எப்படி வந்து சரி செய்யணும்?
1: இல்லைங்க, எல்லாருமே சார்லதா வந்து எனக்கு பிடிச்ச எம்ப்ளாயின்னு கேட்டீங்க, அதனால சொன்னேன். ஆனா இன்னைக்கு நான்
0: கோத்து விட முடியும், எம்ப்ளாய் கேட்டுட்டு இருந்தாங்களா அப்ப நாங்களா இல்லையான்னு கேட்பாங்கல்ல.
1: இல்ல, இன்னைக்கு வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் 1 மாசமோ 2 மாசமோ 2 வருஷமோ நம்ம கூட இருப்பாங்க. ஒரு

0: ரெண்டு நாள் பிடிக்கலன்னா கூட அன்னைக்கே கிளம்பிடுவாங்க. இன்னைக்கு அப்படிதானே,
1: இன்னைக்கு கரெக்ட்.
0: 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற. இன்னைக்கு நீங்க இந்த இன்ஸ்டால பாத்தீங்கன்னா கூட ஜென்ஜி பொண்ணு கிட்ட போய் ஏதாவது சொன்னா உடனே ஐடி கார்டை கழட்டுற மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறோம். உண்மைதான். சோ ஒரு நாளுக்கு மேல ஒருத்தவங்க ஒரு பக்கம் வேலை செய்யறாங்கன்னாவே ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஃபேமிலி பாண்டிங் இருக்கிற இடத்துல மட்டும்தான் எல்லாருமே வேலை செய்வாங்கங்கிறது என்னோட கருத்து. அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அங்கே ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கணும். இந்த இடம் நமக்கு ஓகே அப்படின்னு வெறும் காசுக்காகலாம் இன்றைக்கி யாருமே வேலை செய்யறது இல்லைங்க. அந்த பாண்டிங் இருந்தால் மட்டும்தான் இருப்பாங்க.
1: எஸ், இது ரொம்ப கரெக்ட் மேம். ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க, எனக்கு இந்த மாதிரி லீவ் இருக்கணும், இந்த மாதிரி டைமில் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த அந்த தொழில் அமைப்பு நிர்வாகம் அப்படின்றதுக்கும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தொழில் அமைப்பு நிர்வாகத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? அது எவ்வளோ ஈஸியாக இருக்கா இல்லை அது எப்படி?
0: அதான் எதுவுமே ஈஸி கஷ்டம்னு இல்லைங்க. நமக்கு இதுதான் ஆயிப்போச்சு. என்ன நடந்தாலும் நம்ம இதில் தானே இருந்தாகணும். இப்போ எனக்கு டைவர்ஷனோ செகண்ட் தாட்டோ இல்லையே, நான் இதை விட்டுட்டு போக முடியாது. என் உயிர் பொருள் மூச்சு எல்லாம் இதாகும் போது என்ன பண்ணால் இது அடுத்த லெவல் போகும், என்ன பண்ணால் இதை ரன் பண்ண முடியும், அது மட்டும்தான் யோசிக்கிறேன். அதனால் என்ன வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதை நான் திருத்திக்கிறேன், அடுத்தது அடுத்த லெவல் இனிஷியேட் பண்ணிக்கிறேன். அதனால இதில் எனக்கு பெருசாக யோசிக்கிறக்கோ பயப்படுறக்கோ ஒன்றும் இல்லை.
1: எஸ், ஆனால் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நம்ம எடுத்துட்டோம், அதை வந்து என்ன ஆனாலும் அதை கொண்டு போய் கரை சேர்க்கிறது கரை சேர்த்தணும் அப்படின்றது இருக்கும். பட் நீங்களே நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய காம்படிட்டர் வாட் எவர் நிறைய பேர் நீங்கள் கிராஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் எடுத்துகிட்டு அதை பேக் அடிச்சிருவாங்க. அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? மேபி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்துகிட்டு போகல அப்படின்றதா, இல்லை எடுத்தோம் கவுத்தோம் சரி நம்மளும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம்ப்பா அப்படின்றனால அதை பண்ணிடுறாங்களா? அந்த ஃபெயிலியர்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
0: நார்மலாக ஒரு வியாபாரத்தை வந்து அட்மையர் பண்ணி, இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறனால பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்குது அதனால் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பண்ண முடியாது. அதே மாதிரி காசு இருக்கிறவங்க எல்லாருனாலையும் தொழில் பண்ணிட முடியாது. தொழில் பண்ணுறதுங்கிறது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட், அது எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. அப்படி பணம் இருந்தால் தொழில் பண்ணிடலான்னா இன்னைக்கு பணக்காரங்க தாங்க அதிகம் தொழிலதிபர்களை விட, ஏகப்பட்ட காசு வச்சுருக்காங்கன்னா எப்படி தொழில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ தொழில் பண்ணுறது வந்து அதை முழு மனசாக எடுத்துக்கிட்டு அதில் ஜெயிக்கணும்னு வெறியோடு இருக்கிறவங்கனால மட்டும்தான் தொழில் பண்ண முடியும்.
1: எஸ், ஆனால் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கும்போது மேம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக சொல்லுவாங்க ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமாவது நீங்கள் சஸ்டெயின் ஆகணும், அதில் வர ப்ராஃபிட்டே லாஸையும் நீங்கள் ஓவர்கம் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பேங்க் நிறைய லோன்ஸ் தராங்க, தமிழக அரசும் இந்திய அரசும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. சிறு தொழில் குறு தொழில் பண்ணுறவங்க கூட அந்த விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தொழில் எல்லாத்துக்குமான பொருந்தும், அது சின்ன தொழில் பெரிய தொழில் அப்படின்னு கிடையாது, எல்லாத்துக்கும் அந்த சஸ்டைனபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஆனால் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துமே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய தொழிலதிபர்கள் இல்லை, ஒருவேளை வந்தாலும் அவர் காணாமல் போயிடுறாங்க. அது எப்படி நீங்கள் உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு இல்லை உங்களுடைய அப்கமிங்ஸ்க்கு வந்து உங்களுடைய மீன் உங்களுக்கு குழந்தைகள் கூட நீங்கள் அதை எப்படி டீச் பண்ணுறீங்க?
0: நான் நார்மலாகவே ஒரு விஷயம் சொல்கிறதுங்க, ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சுக்கலாம். ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா 100 தடவை 1000 தடவை யோசிச்சுக்கலாம். அது தொட்டுட்டோம்னா அதை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போகணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, என்னோடய அனுபவத்தில் 6 மாதத்தோட அட்வான்ஸாக எடுத்து வச்சுட்டு தான் தொழில் பண்ணுங்கிறது எங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்தே இல்லை. நாங்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் 5 விரலை மட்டும் நம்பி தொழில் பண்ணி ஆரம்பித்தவங்க தான். எத்தனையோ பேர் எங்களை வந்து பெரிய பெரிய ஆட்களோட பினாமின்னு எங்கள் காதுபடவே சொல்லியிருக்காங்க. என்ன கஷ்டம் என்ன நஷ்டங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நஷ்டம் வந்தாலும் நாங்கள் ஃபார்வேர்டு மூவ் ஆகுறதுல ஸ்டாப் பண்ணவே இல்லை. திரும்பி பார்க்கல, என்ன நடக்குது, என்ன போச்சு, என்ன வந்துச்சுன்னு நாங்கள் திரும்பி பார்க்கல. எங்களுக்கு தெரிஞ்சது இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ், கண்டிப்பாக மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது, எங்களுக்கு இந்த தொழில் தெரியும், கஸ்டமருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியும். இது வந்து 100% நாங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ளாஸை மட்டும் பார்த்துருந்தா நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிருப்போம். கண்டிப்பாக ஃப்ளாஸ் இருக்கும், மிகப்பெரிய ஃப்ளாஸ் எல்லாம் இருக்கும், தாங்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகள். நம்ம ஜிஎஸ்டி வந்து 18% ஜிஎஸ்டியாக மாறும்போது ஒரு பெரிய சேஞ்சஸ் மார்க்கெட் அனுபவிச்சிச்சு. அப்புறம் பணம் மதிப்பீடு இழந்தப்போ ஒரு மிகப்பெரிய கிராஷ். அதுக்கெல்லாம் விட அடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா. கொரோனாவில் நாங்களாம் பெரிய பெரிய வாடகையில் இருக்கோம். 2 வருஷத்தை நாங்கள் இழந்ததை நாங்கள் 10 வருஷம் 15 வருஷம் உழைச்சி தான் மீட்கணும். அப்படி ஒரு பெரிய இழப்பை நாங்கள் இந்த 2 வருஷத்தில் இழந்தோம். ஆனால் அதை நாங்கள் முன்னிறுத்தலை. எங்களோட கான்ஃபிடென்ட்டு, மார்க்கெட்டோட கேப்பு, டிமாண்டு, கஸ்டமர் நமக்கு கொடுக்குற வரவேற்பு, அதை முன்னிறுத்தணும். 20 வருஷம் இல்லை, இது இன்னொரு 5 வருஷத்தில் நம்ம உழைச்சி அடைக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நாங்கள் ஃபார்வர்டாகி போயிட்டுருக்கோம்.
1: இஸ் இது கேட்கும்போது ரொம்பவே வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்குது மேம். ஏன்னா எல்லா தொழிலையும் ஏன் ஈவன் படிப்பாக இருக்கட்டும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் வந்து ஃபால்ஸ் இருக்க தான் செய்யும். அது விட்டு அது நம்ம அது ரீசனாக வச்சுட்டு அதையே தொங்கக்கூடாது அதையே பிடிச்சக்கூடாது அப்படின்றது. ஆனால் இப்படிலாம் இருக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பைரிங் மேபி அது உங்கள் ஹஸ்பண்டாக கூட இருக்கலாம், அவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு விஷயமா இருக்கலாம். அதை தாண்டி நீங்கள் இங்கேருந்தெல்லாம் நான் சோர்ஸ் எடுத்துக்குவேன், அது புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம் இல்லை வந்து நிறைய சாங்ஸ் கேட்கறதா இருக்கலாம். உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்?
0: சாங்ஸ் கேட்க

0: இருக்கிறது வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்காக மட்டும்தாங்க, நமக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது.
1: நான் ரெஃப்ரெஷ்மெண்ட் நமக்கு எதுவுமே இல்லையா மேம்?
0: இல்லை, எனக்கு வந்து இப்போ இந்த ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து கொஞ்சம் தனியாக இருக்கணும், கசகசன்னு ஃபோன் வராமல் வாட்ஸ்அப் பார்க்காம கொஞ்ச நேரம் அமைதியாக ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுது நமக்குன்னு ஒரு அமைதியாக இருக்கணும். அப்போ எனக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்குது. நானும் பயந்துருக்கேன், நானும் இதை விட்டுட்டு போயிடலாமா, இது நம்மளை தீர்மானம்லாம் யோசிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது நம்மளால் முடியும், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம இல்லை இந்த உலகத்தில் தொழில் பண்ணுறவங்க, இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிரச்சனையை பார்க்குறாங்க. ஜெயித்தவங்க எல்லாருமே பிரச்சனையை பார்த்து தான் ஜெயிச்சிருக்காங்க. யாருமே ப்ராப்ளமே இல்லை அப்படியே நேராக லிஃப்டில் போயிட்டாங்கங்கிறது இல்லை, ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஏறி தான் போகிறாங்க. எந்த இடத்துல வேணாலும் விழுகிறக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் எந்த தொழிலதிபரோட பேட்டி வேணாலும் கேளுங்க, நான் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தேன், அன்னைக்கு விழுந்துட்டேன், அன்னையோட முடிஞ்சதுன்னு நினச்சேன், மறுபடியும் நான் தைரியமாக ஆரம்பித்தேன், அந்த மாதிரி கதைகள் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாதவங்க யாருமே இல்லை. ஸோ அதை பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டாம், என்ன முடியுமோ அதை முன்னாடி எடுத்துகிட்டு கொண்டு போகலாங்கிறத நாங்கள் ஃபைனல் பண்ணுறதுனால அதுவும் பின்னாடியே போகிறோம், அவ்வளோதான்.
1: சில பேருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் அமைதியாக இருக்கலாம், இல்லை சில பேர் வந்து ஒரு மாரல்சப்பட்டு ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற சொல்ல வேர்ட்ஸாக இருக்கலாம், கைண்ட் வேர்ட்ஸாக இருக்கலாம். பட் ஒரு உங்களை வந்து எது மேம் ரொம்ப பூஸ்ட் பண்ணுது? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு டவுன் இருக்க தான் செய்யுது. சில பேருக்கு அது அப்பா அம்மாவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க வந்து ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற வேர்ட், இந்த மாதிரி ஆறுதலான வேர்டு உங்கள் ஹஸ்பண்டை தவிர வேற ஒருத்தர் இருந்தால் யார்கிட்ட வரும்?
0: என் குழந்தைங்க.
1: குழந்தைங்க சொல்லுவாங்க?
0: கண்டிப்பா.
1: ஓ கிரேட்.
0: ஃபுல் டைம் பிஸ்னஸில் இருக்கிறனால பாதி நேரம் என்ன பிரச்சனைனாலும் வீட்டில் தான் அதை டிஸ்கஸ் ஆகும். ஏன்னா 24 hours பிஸ்னஸ் தான். நாங்கள் வீட்டில் நாங்கள் இதை பற்றி எது டிஸ்கஸ் பண்ணாலும் எனக்கும் சாருக்கும் ஏதாவது ஒரு கான்ட்ரா ஆகுதுன்னா என் குழந்தையை கான்ஃபிடென்ட் கொடுப்பாங்க, இதுக்கு எதுக்குமா பார்த்துக்கலாம், நீங்கள் விடுங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க அந்த மாதிரி வார்த்தைகள் பேசும்போது அவங்களுக்காகவாவது அவங்க முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் நடந்துக்கூடாது, இன்னும் நல்லா பண்ணணும், அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவங்க பெரிய சப்போர்ட் நம்மளுக்கு.
1: இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை மேம்? ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா தொழில் பண்ணுறவங்க வந்து அதை வீட்டு கொண்டு போகக்கூடாது அப்படின்னுப்பாங்க, இந்த பிரச்சனையோ சங்கடமோ சந்தோஷமோ அது அப்படியே இருக்கட்டும், அது ஃபேமிலிக்குள்ளே திணிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. நீங்கள் ஆனால் எல்லாத்தையும் ஓப்பனப்பாக இப்படி பண்ணுறது, மேபி சில இடங்களில் நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸ் கிடைக்குது, பட் எங்கேயாவது அது அவங்கள வந்து அவங்களையும் தாக்கிருமோ, அது அவங்களையும் டம் பண்ணிடுமோ அப்படின்னு யோசிச்சதுண்டா?
0: இல்லை எல்லாமே தெரியட்டும் தான் நான் நினைக்கிறேங்க. இப்போ நிறைய வீட்டில் குழந்தைகளுக்கு கஷ்ட நஷ்டம் தெரியாமல் தான் வளர்த்துறாங்க.
1: ஆமாம்,
0: நம்மளும் வந்து அப்படி தெரியாமல் வளர்த்தலாம். நாளைக்கு திடீர்னு கொண்டு போய் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி விட்டோம்னா அவங்க நினச்சிக்குவாங்க, ஓ நம்ம பெரிய சாம்ராஜ்யம், பெரிய தொழிலுக்கு ஓனர், ஈஸியாக போய் நம்ம உட்காந்துக்கலாம்னு நினைக்காம, ஐயோ இது என்னது, இந்த தொழில் பண்ணோன்னா இத்தனை பிரச்சனையா, அம்மா காலையிலேருந்து இத்தனை வேலை, அப்பா இவ்வளோ ப்ரெஷராக சுற்றிட்டு இருக்காரு, இத்தனை தொழில் பண்ணால் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும், ரைட், நான் அதுக்கு ரெடி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரணும்னா இதெல்லாம் கண்டிப்பாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாம் தெரிய வச்சிடறோம்.
1: பேசின வரைக்கும் ஒரு கிளாரிட்டி என்னென்னா, ஒரு நல்ல அம்மாவாகவும் ஒரு விஷயத்தை வந்து ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கூட ஸ்பெண்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், பிஸ்னஸ் எடுத்துட்டோம்னா தன் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுக்கு அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு போகிறது. ஒருவேளை ஃபெட் அப்னா இன்றைக்கு இருக்கிற காலத்துக்கு ஒரு தனிமை இருந்தால் போதும், ஏன்னா ரொம்ப எங்கேஜாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுண்டா? இப்போ நிறைய நம்ம வந்து பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம். ஸோ நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு தரப்பு மக்களுமே கொடுக்குற ஃபீட்பேக்கு, இல்லை அங்கே இருக்கிற வாழ்வியல் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எதன் மூலமாக எடுத்துக்கிறீங்க?
0: அதாவது ஒரு ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணும்போது நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கும். நாங்கள் எப்பவும் இப்போ முதல் மாதிரி கஸ்டமர் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை, பேக் அண்ட் ஒர்க்கில் அதிகமாக நம்ம என்கேஜ் ஆகிருக்கனால. அதனால் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம ஸ்டாஃப்ஸ் மூலிமா நாங்கள் ரெகுலராக ஃபீட்பேக் வாங்கிட்டே இருப்போம். அப்புறம் மார்க்கெட் அப்டேஷன் ஆன்லைனில் எடுத்துக்குவோம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு ஒரு ஊரில் ஆகிற சேல்ஸு ப்ராடக்டை பொறுத்து பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் புரியும். இந்த ஊர் மக்களுக்கு இந்த பேட்டர்ன் தான் செட் ஆகுது, இந்த ஊரில் இப்படி தான் ஒரு சேல்ஸ் நடக்குதுங்கிற பேட்டர்ன் அவங்களோட. அப்புறம் வர்ற பிரச்சனைகளை பார்க்கும்போது, டெலிவரி பிரச்சனைகள் ரெகுலராக வர்றதை பார்க்கும்போது, ஓ இவங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்குது, நம்ம ஊர் மக்களுக்கு இப்படி பிடிக்குது அப்படிங்கிற நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்குது.
1: எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெறும் ஒரு 5 விரல் வச்சு ஒட்டுமே மூலதனமாக போட்டு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு 5-6 பிரான்ச்சுகளை வந்து நம்ம வளர்ந்துருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஹெசிடேட்டு, நிறைய ஒரு தடங்கல்களாக இருந்திருக்கும், அதெல்லாம் தாண்டி ஓர்க்கம் பண்ணுறது. ஒரு ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு வந்து நிறைய வந்து வெளியே போகும்போது நிறைய கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மேம். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரணும், அங்கேயும் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும், நீங்கள் கிடைக்கிற ஒரு 5-10 நிமிஷம் நீ தனியாக விடுங்களா அப்படிங்கிற டைம் தான் அதிகமாக இருக்கும். மறுபடியும் அதுக்குள்ளே போகும்போது நீங்கள் அந்த ரெஃப்ரெஷ் பட்டனை அமுக்கிட்டே இருக்கும்போது அது எப்போ உங்களை வந்து ஒரு டயர்ட் பண்ணுதா அவங்கள ஒரு மாதிரி மென்டலி?
0: கண்டிப்பாக ஒவ்வொரு டைமில் ஒரு டயர்டு கொடுக்கும், அப்போ நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா செல்ஃப் மோட்டர் தாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே செல்ஃப் மோட்டர் தான். நம்ம ஒருத்தர் கிக் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்கிறது இருந்தோம்னா தொழில் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு பிரச்சனை நம்மளை வந்து அங்கே பேர்ஸ்ட் ஆக விடாது, நாளைக்கு பிரச்சனை துரத்திட்டே வரும்போது நம்ம ஓடி தான் ஆகணும் முன்னாடி. ஸோ ஓகே, போனது போட்டு இன்றைக்கி என்னங்கிறத பார்க்கலாம், பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி அப்படியே ஃப்ரெண்ட் போகிறது தான்.
1: எஸ், நிகழ்ச்சியினோட நிறைவாக பொதுவாகவே இன்றைக்கி கூட இளைஞர்களுக்கு தொழில் முனையணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு 1 வேர்ட் ஸ்டோரினா என்ன சொல்லுவீங்க?
0: ஆர்வம் வேணும் ஃபஸ்ட்டு, அதில்

0: கண்டிப்பாக அது பண்ணுவேங்கிற ஒரு தெளிவு கிளாரிட்டி, இது என்னால் முடியும் நான் இதை தான் பண்ணுவேங்கிறது, இல்லை என்ன ஹர்டில்ஸ் வந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக அதை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகலாம்.
1: அகைன் அதே 3C தான், கன்சிஸ்டன்சி, அது வந்து ஆர்வமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கிளாரிட்டி, மூணாவது வந்து கான்ஃபிடன்ஸ். இந்த மூணு சி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் அப்படின்ற ஒரு எஸ்ஸை வந்து டேஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம் மேம். ஸோ இவ்வளோ நேரம் இருந்து ரொம்ப கேஷுவலாக இருந்தது, ஒரு பிக் ஷாட் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல், இல்லை சொல்லி வைப்போம் பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இருந்தது உங்களுடைய டாக் அண்ட் இதுக்கு. உங்களோட டைமுக்கு ரொம்ப நன்றி. எஃப்எம் ரெயின்போ 103.3 வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்.
0: தேங்க்யூ சிவா, தேங்க்யூ ஸோ மச்.
1: எஸ், எடுக்கிற எல்லா விஷயம் வெற்றி பெறட்டும். நிகழ்ச்சி கேட்டிருந்த உங்களுக்கு ஒரு பெண் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஹெசிடேட்டு அடல்ஸ் ஹடல்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு நான் இருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு நிறைய ஆண்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ தொடர்ந்தும் இன்னும் எல்லா இடங்களையும் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை வேண்டாம் பண்ணுறேன் நான் உங்கள் சிவா. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் உங்களுக்காக முப்பொழுது முன் கற்பனைகள் திரைப்படத்திற்காக.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அழகான இதமான மாலை பொழுதில் 6 மணிக்கு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

6:13 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசையில். கேட்டு ரசித்த பாடல் ஞான குழந்தை படத்திலிருந்து கே.வி. மகாதேவன் இசையில் P. சுசிலா பாடியது.

கேட்ட பாடல் குமாஸ்தாவின் மகள் படத்திலிருந்து. குன்னக்குடி வைத்தியநாதன், இசையில் சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் எம் ஆர் விஜயா பாடியது. இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நாளை காலை 7:30 முன் செல்லடா திறன் மேம்பாட்டு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 90 சந்திக்கிறார் 92 போத்தனூர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையை வச்சா இளநீரு தென்னை தொழில் புரியும் முதுகலை பட்டதாரி கோயம்புத்தூர் சூலூர் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். நாளை இரவு 9:15 மயிலிறகு சிறப்பு மயிலிறகு நிகழ்ச்சியில் நாளை விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா. நேர்களை

0: திரை இசை கேட்டீர்கள். விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: தாத்தா, இது என்ன செடி?
2: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவோம். இப்பவே
1: செய்யறேன். லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
2: எதுக்கு?
1: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ, தேங்க்ஸ் கப்பு. காப்பாத்திட்டேன். இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
4: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: முட்டாள், புதுக்கார் வெல்ல வாய்ப்பு.
6: வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம்.
5: டன், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
1: நில்ஸ் முட்டாளே.
6: என்ன? இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
5: ஓ,
1: நீ புரிஞ்சிக்கிட்டல்ல? ரிலாக்ஸ்.
5: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு

0: 53% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். மின்மயமாக்கல் பணிகள் நிர்வாக செலவினங்களை குறைப்பதற்கும் உதவியுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுவரை 800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் மானியம் மற்றும் ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களுக்கு 17,800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக 1,300க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தாவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாதன் விளைவுதான் தற்போது குற்றங்கள் தொடர்பாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார்.
1: பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல்படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
0: நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். உலக பால் தினத்தையொட்டி நாமக்கல் ஆவினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஆவின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர்

0: திரு டி டிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை தெலுங்கானா, ராயல்சீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியராக திருமதி மிர்னாலினி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களை ஆட்சியர் திரு இளம் பாகவத் இன்று வழங்கினார். சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வரும் 15ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஏ இ டியானை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணை பட்டம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: மருமகளே,
4: என்னம்மா?
3: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
4: அதாவது?
3: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
4: அப்ப கொடுக்கல் வாங்க.
3: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
4: ஓ,
3: அதாவது யுபிஐ ல இருந்து?
4: அப்படியா?
3: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
4: அது என்னம்மா?
3: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
4: நீங்க வேற அம்மா.
5: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
6: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
7: பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 க்கு செல்லே வாலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கி யாத்ரா.
8: நான் இங்க இருக்கேன்.
9: நான் ஒண்ணு தேடல. இத மொபைல சார்ஜ் பண்ணனும்.
8: மூளைய சார்ஜ் பண்ணு.
10: இப்படி பப்ளிக் போர்ட்ல போனை சார்ஜ் பண்ணா உங்க பர்சனல் டேட்டா பப்ளிக் டேட்டா ஆயிடும்.
8: பாத்தியா?
9: அப்ப இருங்க, நான் போய் பண்றேன். சிக்னல் இல்ல.

0: என்ன பண்ணுவ?
1: ஃப்ரீ வைஃபை இருக்கல்ல
2: மடையா, திருந்துடா.
0: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வைஃபை,
1: அதாவது ஃப்ராட்க்கு சொல்லுங்க. பை பை.
0: ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
3: ஆகாஷ்வாணி மனதில் இன்றவையில் எஸ்பி
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கேட்ட பாடல் மீனவ நண்பன் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் வாலி. இனி கேட்கலாம் சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலையின் நிலவரம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து திருப்பூர்ல அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. ஈரோட்ல இன்னைக்கு 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் ஆகவும் பதிவாயிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக சேலத்தில் அதிகபட்சம்

6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. ஊட்டியில் இன்னைக்கு அதிகபட்சமே 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாயிருக்கு. அதற்கு தொடர்ந்து நம்ம நியர்பை ஸ்டேட் அண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடு. இங்கே இன்னைக்கு அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. இது எல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

கோனியம்மன் கோவில் நியர்பை அங்கே, அண்டு மைக்கேல்ஸ் சர்ச் இங்கெல்லாம் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அதனைத் தொடர்ந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் நியர்பை, அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இதற்கு அடுத்தபடியாக எங்கே அப்படின்னா, நம்ம குட்செட் ரோடு வழியாக போய் அப்படி அந்த மேம்பாலம் டச் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு மேம்பாலத்தில் இப்போது டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் கிருஷ்ணசாமி முதலியார் ஸ்ட்ரீட், அதாவது நம்ம புரூக்ஃபீல்ட்ஸ் போகக்கூடிய அந்த ரோடு, அந்த பகுதியிலையும் டிராஃபிக்கு காணப்படுது. தென் நெக்ஸ்ட்டு வேற எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிவானந்த காலனியினுடைய வாட்டர் டேங்க் அந்த பகுதியில் டிராஃபிக் கொஞ்சமே அதிகமாகத்தான் காணப்படுது. இன்னொன்று கிராஸ்கட் ரோட், காந்திபுரம் சிக்னல் அண்டு 100 ஃபீட் இங்கே எல்லாமே வந்து டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இன்னொரு பக்கம் எங்கே அப்படின்னா, அலகேசன் ரோடு, அதாவது சாய்பாபா காலனியில் அந்த அலகேசன் ரோடு, அங்கே ராமலிங்க செட்டியார் ஸ்கூல், அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இதற்கு அடுத்தபடியாக எங்கே அப்படின்னா, கவுண்டம்பாளையம் போகக்கூடிய அந்த பகுதி, அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இன்னொன்று சங்கனூர் ரோடு, அந்த சங்கனூர் பகுதியில் டிராஃபிக் கொஞ்சம் இந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்போவுமே அந்த ஈவினிங் அவர் பீக் ஹவர்ஸ் நாங்கள் அடிக்க கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் காணப்படுது. இன்னொரு இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் ரோடு, அதாவது காந்திபுரம் பாரதியார் ரோடு, அதாவது விமென்ஸ் டெக்கு நியர்பை, அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் காணப்படுது. ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் நீங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது உங்களுக்கு பேரலல் டைரக்ஷனில் வேறு ஏதாவது ஒரு கிளியர் ரூட்டு கிடச்சிது அப்படின்னா, அதுவும் சேஃபாக உங்களோட பயணத்தை நீங்கள் தொடரலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல்

ஆறு மணி 56 நிமிஷத்தில் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. கேட்ட பாடல் 6 புஷ்பங்கள் படத்திலிருந்து, MS விஸ்வநாதன் இசையில், சந்திரபோஸ் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் தாயில்லாமல் நான் இல்லை திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடியது. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் வாலி.

நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒலிபரப்பாகும். கேட்க காத்திருங்கள் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள்.
1: ஈரோடு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவிலில் மாதந்தோறும் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. காலை தொடங்கி இரவு வரை காணிக்கை என்னும் பணி நீடித்தது. இதில் கடந்த 41 நாட்களில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய தொகை 1,21,86,832 ரூபாய் ரொக்கம் மற்றும் 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். காணிக்கை பணம் பாதுகாப்பாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சேர 12 வயது முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் குரலிசை, பரதநாட்டியம், வயலின், மிருதங்க கலைஞர்களுக்கு 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தபில், நாதஸ்வரம், தேவாரம் கலைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இது 3 ஆண்டு கால கல்வியாகும். இங்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மாணவ மாணவியருக்கு அரசு விடுதி வசதி செய்து தரப்படும். வெளியூர் மாணவ மாணவியருக்கு இலவச பஸ் பயண வசதி செய்து தரப்படும். 3 ஆண்டு படித்து அரசு தேர்வு ஏகக தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் கர்நாடக இசை கச்சேரி நடத்தவும், நாதஸ்வரம் தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல் கோவில்களில் ஓதுவாராக பணிபுரியவும், வானொலி தொலைக்காட்சிகளில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டு. கோவில்களில் தேவார ஓதுவார் பணியில் சேர இப்பள்ளியில் தேவார இசை பயின்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கலை ஆர்வம் உள்ள மாணவ மாணவர்கள் நடப்பாண்டு இசைப்பள்ளியில் சேர கூடுதல் விவரத்துக்கு தலைமை ஆசிரியர் 0424

0: 2 2 9 4 3 6 5 மற்றும் 9 4 8 7 2 4 7 2 0 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கொளப்புலூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் 41 வயதும் இவருடைய மனைவி மஞ்சுளா 38 வயதும் தம்பதியினர் சிறுவலூர் அருகே உள்ள மூப்பன் சாலை பகுதியில் இறைச்சி கடை நடத்தி தொழில் செய்து வந்தனர். அவர்கள் தங்களது கடையில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அப்பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் இருந்த பகுதியின் மீது பயங்கர சத்தத்துடன் இடி விழுந்தது. இதில் இடி பலமாக தாக்கியது. சுரேஷ் மற்றும் மஞ்சுளா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சிறுவலூர் காவல்துறையினர் உயிரிழந்த கணவன் மனைவி இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபிசெட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து சிறுவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த சுரேஷ் மஞ்சுளா தம்பதியினருக்கு அனுசியா என்ற 18 வயது மகளும் கதிரேசன் என்ற மகனும் உள்ளனர். இதில் மகள் அனுசியா குடும்ப சூழ்நிலை காரணமாக கூலி வேலைக்கு சென்று வருகிறார். மகன் கதிரேசன் தற்போதுதான் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பெற்றோர் இருவரையும் ஒரே நேரத்தில் இடி மின்னலுக்கு பறிகொடுத்துவிட்டு எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் தவிக்கும் இந்த இளம் பிள்ளைகளின் நிலை அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பலியான தம்பதியின் வாரிசுகளுக்கு கொளப்பூரில் உள்ள அவர்களது வீட்டிற்கே சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் பேரிடர் நிவாரண நிதியாக 8 லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஆணையையும் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் கூறிய அமைச்சர் இடி மின்னல் தாக்கி பலியான தம்பதியரின் குழந்தைகள் என்ன கல்வி பயின்றுள்ளனரோ அதற்கேற்ப அரசின் சார்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிரதமரின் கௌரவ நிதியுதவி திட்டத்தில் மத்திய அரசு நிலம் வைத்துள்ள தகுதியான விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்குகிறது. இந்த தொகை மூலம் விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் வாங்க விவசாயிகளுக்கு உதவியாக உள்ளது. தகுதியான அனைத்து விவசாயிகளும் விடுதலின்றி பயன்பெற ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஜூன் 15ஆம் தேதி வரை வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இம்மாவட்டத்தில் இதுவரை 72161 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். எனினும் சில விவசாயிகள் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதாரின் வங்கிக் கணக்குடன் இணைக்காதது, இகேஒய்சி செய்யாது போன்ற காரணத்தால் நிதியுதவி கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இதை சரி செய்ய வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி.சி. மூர்த்தி அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுகளின் போது இதனை அவர் தெரிவித்தார். வருங்காலங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மார்லஸ், குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். இந்தியா ஓமன்

0: இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவிற்கு இந்த ஒப்பந்தம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சிறு குறு தொழில் துறையினர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மண்வளம் காப்பது தொடர்பான தேசிய இயக்கம் இன்று தொடங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரைசனில் இன்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாதம் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள், வேளாண் அறிவியல் மையங்களின் அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். முறையான உர பயன்பாடு, மண் பரிசோதனை, மண்வள அட்டை, இயற்கை வேளாண்மை, நீர் சேமிப்பு, அறிவியல் ரீதியான வேளாண் நடைமுறைகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். மண்வளம் பாதுகாக்கப்பட்டால் வேளாண் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்றும் நாடு வளமடையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதி திரு ராஜா சுப்பிரமணி இன்று சந்தித்து பேசினார். முப்படை தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அனைத்தும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 50% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த

0: பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இன்று கேங்டாக்கில் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் திருமதி ஷிப்ரா சக்சேனா தலைமையிலான இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்பணிகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திருமதி ஷிப்ரா சக்சேனா தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக திரு சந்தீபன் சஹா, திரு ரிதப்பிரதா பானர்ஜி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். டஜியான் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் விண்வெளி உதிரி பாகங்கள் தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். தொழிற்சாலையில் தூய்மை பணிகளை மேற்கொண்ட போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே திருவிழா கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் போதையில் கட்டுப்பாட்டை இழந்து திருவிழாவில் பங்கேற்றவர்கள் மீது மோதியதாக அவர்கள் கூறினர். எத்தியோப்பியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் 47 அரசியல் கட்சிகளின் சார்பில் 10,000-க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் டிம் புட்ஸ், கெவன் கிரவிட்ஸ் இணையை வென்றது. இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பபர்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் தைவானின் சென் குவான் ஷூவை வென்றார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நேரம் 7:25:24. ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விபரம் ஒரு குவிண்டாலுக்கானது தெரிந்து கொள்வோம். பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 14,809 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,899 ரூபாய்க்கும், தனி கிழங்கு 13,270 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,852 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி 14,269 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும் குறைந்தபட்ச விலையாக 11,206 ரூபாய்க்கும், தனி கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,140 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 10,429 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இன்று மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 14,599 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,399 ரூபாய்க்கும், தனி கிழங்கு 13,290 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும் குறைந்தபட்ச விலையாக 10,419 ரூபாய்க்கும்

விலை தீர்ந்துள்ளது. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இன்று மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 14,869 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,899 ரூபாய்க்கும், மஞ்சள் தனி கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,222 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,808 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, எதிர்பார்க்கும் வானிலை வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழையுடன் சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழற் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தை ஒத்தி வைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். குறுவை நெல் நாற்றங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள நாற்றங்கால் தயாரித்து விவசாயிகள் விதைப்பு செய்யலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் நாற்றங்காலில் மாலை அல்லது மழை வரும் சமயங்களில் சிறிதளவு தண்ணீர் தேங்குவதன் மூலம் விதைத்த நெல் இடம் மாறுவது தடுக்கப்பட்டு முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம். பசுந்தாள் உரப்பயிர்களை உழுத வயல்களில் விதைக்கவும் அல்லது உரமிடலாம். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும். சமீபத்தில் விதைவு செய்த நிலக்கடலையில் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி பாடுவாசி நடவு செய்யவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை செய்த எள்ளினை கவனமாக சேமிக்கவும். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைகால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக வர வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடுகளுக்கு 5% மெக்னீசியம் சல்ஃபேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்ஃபேட் கரைந்த கரைசலை தெளிக்கவும். இரவை பருத்தியில் பூ உதிர்வை தடுத்து காய் பிடித்தலை அதிகரிக்க NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 40 ppm 40 mg 1 liter தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 12 km வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்கவும். இவ்வாறு வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிவிக்கிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் பத்தி பார்த்திபன் சார் நிறைய தகவல்கள் தரப்போறாரு, வாங்க கேக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ ஆகாசவாணி FM 103.3 பாத்தீங்கன்னா தகவல் களஞ்சியம் என்ற தலைப்புல பாத்தீங்கன்னா வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பத்தை வந்து பல்வேறு விதமான எபிசோட்ல பாத்துட்டு இருக்கோம். அதுல வந்து இந்திய வனங்கள், இந்திய வேளாண் காடுகள், இந்திய வேளாண் காடுகள் கொள்கை, அதுக்கப்புறம் தமிழகம், தமிழக வனங்கள், தமிழக வேளாண் காடுகள், தமிழக வேளாண்கள் கொள்கை, தமிழகத்துல ஏன் வேளாண் காடுகள் பயன்படுத்தணும், வேளாண் காடுகள் தேவை தமிழகத்தில் என்ன என்று பல்வேறு விதமான எபிசோட்ல பாத்துட்டு இருந்தோம். குறிப்பாக கடந்த எபிசோடில் தமிழகத்தில் என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்குது, எவ்வளோ நிலப்பரப்பு இருக்குது, எவ்வளோ வேளாண் காடுகளுடைய தேவை, எவ்வளோ மரங்களின் தேவை, மரம் சாரா பொருட்களின் தேவை, இதற்கு எப்படி வேளாண் காடுகள் உதவி செய்யும் என்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம், இந்த வாரத்தில் தமிழகத்திற்கு வேளாண் காடுகளுக்கு ஏற்ற மர வகைகள் மற்றும் வேளாண் காடுகள் மாதிரிகள் இதை என்ன எப்படி கொண்டலாம், என்னென்ன வேளாண் காடுகள் தொழில்நுட்பங்களை கொண்டு செல்லலாம், ஸோ தமிழகத்திற்கு ஏற்ற மரப்பெயர்கள் மற்றும் வேளாண் காடுகள் மாதிரி வகைகள் இதைத்தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் நம்ம எபிசோட்ல பார்த்தோம், தமிழகத்தில் இருக்க பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்கள் இருக்கு. அது மரம் சார்ந்த தொழில் நிறுவனமாக இருக்கலாம், இல்லைன்னா மரம் சாரா தொழில் நிறுவனங்கள் லைக் எண்ணெய் வித்து மரங்கள், எண்ணெய் தொழிற்சாலைகள், வாசனை திரவிய தொழிற்சாலைகள், மூலிகை பயிர்கள், டேனின், டைஸு, ஃபைபர், ஃபிளாஸு, கம்ஸு, ரெசின்ஸ் என்று பல்வேறு விதமான தொழிற்சாலைகளை பற்றி பார்த்தோம். இப்போ இதற்கெல்லாம் என்னென்ன மர வகைகள் தேவைப்படும், உண்மையிலே இதை கேட்டகரைஸ் பண்ணுறப்ப நான் வந்து ஏறக்குறைய ஒரு 9 வகையான கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அதில் முதல் வந்து ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா தடிமரங்கள். தமிழகத்தில் இருக்க தட்பவெப்ப மண்டல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன தடிமரங்களை கொண்டு செல்லலாம், இல்லை தடிமரங்களுக்கு தேவை என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடிமரம் ஏன் தேவைன்றது ஆல்ரெடி பார்த்துட்டேன் போன வாரமே, ஏறக்குறைய 30-35 லட்சம் டன் மரம் வந்து தமிழகத்திற்கு தேவைப்படுகிறது. 3 விதமான செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி பார்த்தோம். இதில் தமிழகத்திற்கு தட்பவெப்ப சூழ்நிலைக்கு இன்றைக்கு தொழிற்சாலைகளுக்கு தேவையான மர வகைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான மரங்கள் இருக்கு. அதில் வந்து தடிமரம், இதில் வந்து தேக்கு சார்ந்த தடிமரம், குமிழ் சார்ந்த தடிமரம், சிசு என்று அழைக்கக்கூடிய தோதகத்தி சார்ந்த தடிமரம், காயா செனகலன்சிஸ் என்று அழைக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் மகாகனி, அண்டு மகாகனி என்று அழைக்கக்கூடிய சுவைச்சினியா மேக்ரஃபுல்லா, இந்த 5 வகையான மரவகைகள் இருக்கலாம். இன்னும் நம்ம அந்த காலத்தில் பயன்படுத்தின பூவரசு, வாகை மரங்கள் இது எல்லாமே தேவைப்படுகிறது. பட் இன்றைக்கு என்ன காலத்தின் கட்டாயம்னா, தொழிற்சாலைகளுக்கு தேவையான இந்த கமர்சியல் ட்ரீஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த 5 வகையான மரங்களும் தேவைப்படுகிறது. இந்த 5 வகையான மரங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இது எல்லாமே குவாலிட்டேட்டிவ்ஸ், நல்ல டென்சிட்டி, அதாவது மீடியம் டென்சிட்டி டு ஹை டென்சிட்டி. தடிமரத்திற்கு என்ன தேவை, டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி, அது மழை பெஞ்சாலும் ட்ரவுட் ஆனாலும் என்ன ஆகணும், அந்த உட்டு மாறக்கூடாது, சைஸ் மாறக்கூடாது, ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாது. அப்புறம் ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் தான் அது தடிமரத்திற்கு பயன்படுத்தப்படும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தடிமரத்திற்குன்னு ஒரு சில மரங்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வருது. பழங்காலமாக பார்த்தீங்கன்னா பூவரசு, வேப்ப மரம், வாகை மரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடிமரத்திற்கு மட்டும்தான் பயன்படுது. இன்று வேப்ப மரத்தின் தேவை வந்து வேற பர்பஸுக்கு போயிடுச்சு, அதனால மரமே கிடைப்பதில்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வேகமாக வளரக்கூடிய மரம், வேளாண் காடுகளுக்கு உகந்த மரம், வேளாண் காடுகள் தொழில்நுட்பத்துக்கு மேலாண்மைக்கு உகந்த மரம், அந்த குறுகிய காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய மரங்கள், இதெல்லாம் மீறி சோசியல் அண்ட் கமர்சியல் அக்செப்டன்ஸ், இது வந்து இந்த 5 வகையான மரங்களுக்கும் தேவையை அதிகரித்துள்ளது. குறிப்பாக தேக்கு மரம், குமிழ் மரம், டால்பஜியா சிசு, காயா செனகலி, ஆப்பிரிக்கன் மகாகனி அண்ட் மகாகனி, இது எல்லாமே ஆண்டுக்கு இப்போ தடிமரத்துக்கு தேவையை பார்த்தீங்கன்னா 30-35 லட்சம்னு சொன்னோம். இது எவ்வளோ ஏரியா போடணும் ஆண்டுக்கு, ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 8000-9000 ஹெக்டேர் பண்ணணும். அந்த அறுவடை காலங்கள் பார்த்தீங்கன்னா தடிமரத்திற்கு நம்ம சொல்வது குறைந்தபட்சம் ஒரு 10-15 ஆண்டுகள், அதிகபட்சம் 15 ஆண்டுகள் வச்சிங்கனாலும் ஏறக்குறைய ஒரு 1.8 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் நம்ம தடிமரங்களை வளர்க்க வேண்டும். அப்போ பார்த்துங்க, நம்ம ஏற்கனவே லேண்ட் நிலப்பரப்பில் எவ்வளோ பார்த்தோம், 30 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு நம்மகிட்ட இருக்குது. நம்ம இப்போ எங்கே தடிமரத்துக்கு மட்டும் எவ்வளோ கேட்குறோம், 1.8 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு கொண்டு போகணும். அப்போ என்ன ஆகும், மரங்கள் தேர்வு செஞ்சாச்சு, எவ்வளோ தேவைன்னு தெரிஞ்சிச்சு, உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா ஒரு 400 டன் பெர் ஹெக்டேருக்கு உற்பத்தி திறன். அப்போ

0: ஆண்டுக்கு இவ்வளவு பண்ணணும், 15 ஆண்டுகள் அறுவடை காலங்கள் வச்சுக்கிட்டாலே குறைந்தபட்சம் ஏறக்குறைய 1.8 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்புல தடிமரங்கள் வளர்க்க வேண்டும். அப்பதான் என்ன ஆகும், இந்த சஸ்டைனபிலிட்டி கொண்டு வர முடியும். சோ ஃபர்ஸ்ட் செக்டார் என்ன வரும், தடிமரத்திற்கு தேவையான மர வகைகள், 5 வகையான மர வகைகளை பார்த்துட்டோம். அதுக்காக மற்ற மர வகைகள் ஒத்து வராதா, கிடையாது, பயன்படுத்தலாம். அது உள்ளூர் தேவைக்கு நமக்கு சொந்த தேவைக்கு பயன்படுத்தலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. அதுல டெர்மினேலியாஸ் இருக்கு, டீரோகார்பஸ்ல நிறைய ரகங்கள் இருக்கு, இதெல்லாம் தேவைப்படுது. நான் சொல்வது த கமர்சியல் நீட்ஸ், அதற்காகத்தான் இந்த மரங்கள் எடுக்கப்பட்டது. அடுத்து 2வது செக்டார் பார்த்தீங்கன்னா உயர் மதிப்பு மரங்கள். உயர் மதிப்பு மரங்கள் 2 மரங்கள் தான், சந்தானமும் செம்பரம், இல்ல தோதகத்தியே சேர்த்துக்கலாம். சோ தோதகத்தின்றது டிபிக்கல் ரோஸ்வுட், டால்பர்ஜியா லாட்டிஃபோலி. சோ சந்தனம், செம்மரம், டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா தோதகத்தி, இந்த மூன்றுமே தமிழகத்திற்கு உகந்தது. எல்லா இடத்துக்குமானா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மரங்களை பிரிவு, அதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவல் மரம் பாக்குறப்ப அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன், அதனுடைய தேவை, தொழில்நுட்பம், பரிணாம வளர்ச்சி, இதை போற நம்ம தனியா பார்ப்போம். இந்த செகண்ட் கேட்டகரி தமிழகத்தில் எப்படிப்பட்ட வகையான மரங்களை வளர்க்கலாம், ஹை வேல்யூ ஸ்பீசிஸ், அதுல 3 வகையான மரங்களை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து சந்தன மரம், 2வது செம்மரம், 3வது தோதகத்தி. 3வது காகிதக்கூழ் மரங்கள். ஏன்னா காகிதக்கூழ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், காகிதக்கூழுக்கு தேவை எவ்வளவு, 17.5 லட்சம் டன் தேவைப்படுது. அந்த 17.5 லட்சம் டன் தேவைன்னா எப்படி கொண்டு போனோம், ஏறக்குறைய குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒரு 12-16 ஹெக்டேர் நம்ம நடும். 3-5 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 45,000-75,000 ஹெக்டேர். ஏன் 3 வருஷம் ரொட்டேஷன், ஏன் 5 ஆண்டுகள் சொல்றோம், ரிசர்வுக்காக சொல்றோம். 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டுதான் அறுவடை பண்ணுவோம். சோ 1 இயர் ரிசர்வ் பண்றப்ப 5 ஆண்டுகள் ஏறக்குறைய ஒரு 60,000-75,000 ஹெக்டேர் நிலப்பரப்புல வளரக்கூடியவர். சோ இது வந்து என்னன்னா இந்த 17 லட்சம் டன் வந்து 3 ஆண்டுகளில் 50,000 ஹெக்டேருக்கு மேல பண்றப்ப என்ன ஆகும், இந்த உற்பத்தி திறனே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காகிதக்கூழ் என்னென்ன மரங்கள், பிடாமனண்டா என்ன பண்ணுவாங்க, சவுக்கு தைலம், இது தேவைப்படுகிறது. அதே போல மூங்கில் தேவைப்படுகிறது. மூங்கில் வந்து முன்னாடி மாதிரி 100% பண்ணாம ஒரு 20% பிளண்டிங்ல வருது, அதனால மூங்கிலும் ஒரு மாற்று கருத்து கிடையாது, அதையும் எடுத்து செல்லலாம். அது போக ஆல்டர்னேட் மாற்று மரக்கூழ் மரங்கள். இந்த மாற்று மரக்கூழ் மரங்கள்ல நம்ம ஒரு 4 வகையான மரங்களை நம்ம கண்டறிந்திருக்கிறோம். ஒன்று வந்து மலைவேம்பு, ஆல்வேஸ் பெஸ்ட் ட்ரீ, அக்கேசியா ஹைபிரிட்ஸ் அனதர் பெஸ்ட் ட்ரீ, வெள்ளக்கடம்பு அனதர் பெஸ்ட் ட்ரீ. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சிசு, சிசுவும் குமிலும் மாற்று மரக்கூழ் பயிராக போகும். எங்கெங்கெல்லாம் குமிழ் வந்து அடர் நடவு நடப்படுகிறதோ, அடர் நடவு நடப்படுறவ இந்த இடையில 1 வருஷம் 1 வருஷம் கலைக்கிறப்ப அந்த கலைக்கக்கூடிய மரங்கள் புறம் காகிதக்கூழுக்கும், நெடுநாளைய மரங்கள் புறம் தடிமரத்துக்கும் செல்லக்கூட முடியும். அதனாலதான் குமிழ வந்து பல்பயின் மரத்துல கொண்டு வருவோம், தடிமரத்திற்கும் பயன்படும், காகிதக்கூழுக்கும் பயன்படும். இன்று இதெல்லாம் என்னன்னா மாற்று மரக்கூழ் மரங்கள். சோ காகிதக்கூழுக்கு தேவையான 17.5 லட்சம் டன்னை உற்பத்தி செய்வதற்காக இந்த 6-7 வகையான மரங்களையும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள், தமிழகத்தில் உள்ள தட்பவெப்ப சூழ்நிலை, கிளைமேட்டிக் ஜோன்ஸ், மண் வளம், மலை வளம், நீர் வளம், இது எல்லாமே உகந்ததாக உள்ளது இந்த அத்தனை மரப்பயிர்களுக்கும். சோ 3வது கேட்டகரி வந்து பல்ப்வுட் ஸ்பீசிஸ்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: நான்காவது பாத்தீங்கன்னா, நான் சொல்வது மேட்ச்வுட், அதாவது தீக்குச்சி தொழிற்சாலைக்கு ஏத்த மரங்கள். இந்த தீக்குச்சி தொழிற்சாலைக்கேற்ற மர வகைகள் தான் பெரிய கேட்டகரி. இதுல என்னன்னா, உங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்னைக்கு இம்போர்ட்டர் நம்பித்தான் இருக்கு. ஸோ இவர்களுடைய ஆண்டுக்கு தேவையான ஆளுக்கு ஏற்கனவே பார்த்தா குறைந்தபட்சம் 2 லட்சம் டன், அதிகபட்சம் எவ்வளவு 5 லட்சம் டனுக்கு மேல போயிடுச்சு. அப்ப என்ன ஆகும், இவர்களுக்கு தேவையான மரங்களின் அளவு கூடிக்கொண்டே இருக்கிறது. முதல்ல தீக்குச்சின்னா ஐலாந்தஸ் எக்ஸல்ஸா மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தீக்குச்சிக்கு என்ன தேவை, வெல்வாகை அல்பீசியா பல்கட்டேரியா ஐலாந்தஸ் ட்ரைஃபைசா, அது வந்து அயிலை மரத்திலே வெள்ள ரகம், அதே போல கடம்பு வெள்ளக்கடம்பு ஆந்தோசோஃபிலஸ் கடம்பா ஆர் நியூல் அமெரிக்க கடம்பா, இந்த 4 வகையான மரங்களுமே இது தேவைப்படுகிறது. இப்ப ரீசெண்டா நம்ம இதை கூட சேர்த்திருக்கோம், இது மெக்கரங்கா பெல்டேட்டா வட்டக்கண்ணி, இதையுமே தீக்குச்சிக்கு எடுத்து செல்கிறோம். சோ இது எல்லா 5 வகையான மரங்களுமே என்ன ஆகும், நம்ம தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு தீக்குச்சி தயாரிக்கவும் தீப்பெட்டி தயாரிக்கவும் பயன்படுத்தக்கூடிய மரங்கள். அப்ப என்ன ஆகும், இந்த மரங்களை வேளாண் காடுகளில் எடுத்து செல்லும் பட்சத்தில் இதற்கான தேவைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அடுத்து பிளை அண்ட் பேனல் இண்டஸ்ட்ரீஸ், இதை பத்தி நம்ம பார்த்தோம் போன வாரமே. நம்ம வந்து பிளைவுட் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தேவை, குறைந்தபட்சம் 10 லட்சம் டன், அதிகபட்சம் 14

அஞ்சு லட்சம் டன்னு தேவை பார்த்தோம். ஏன்னா நாளுக்கு நாள் இண்டஸ்ட்ரி கூடிக்கிட்டே இருக்கு, ஒரு 50-க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த இண்டஸ்ட்ரீஸ் பூராமே தைல மரத்தை மட்டும் தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த தைல மரமும் அவைலபிள் இல்லை, அப்ப என்னால் வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணினார்கள். இப்ப கோர் வினீரவே இம்போர்ட் பண்ணி பிளைவுட் செய்யப்பட்டது. ஏன் பிளைவுட் செய்யப்பட்டது? ஆண்டுக்கு பிளைவுட்டின் தேவையே குறைந்தபட்சம் 10 லட்சம் டன், அதிகபட்சம் 14-15 லட்சம் டன் தேவைப்படுது. அப்ப இதற்கு ஆவரேஜ் ரொட்டேஷன் பீரியட் 5-6 வருஷம் போட்டோம். அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஏரியா பண்ணணும், இந்த ஒட்டுப்பழவை மரங்கள் எவ்வளவு கொடுக்கும், குறைந்தபட்ச உற்பத்தி திறன் 100 டன், அதிகபட்சம் மேபி 150 டன் முடிக்க போகும் ஒரு ஹெக்டேருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 100 டன் குறைந்தபட்சம் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 12,000 ஹெக்டேர் நம்ம நடணும். 5 ஆண்டுகள் ரொட்டேஷன்னா 5×12=60,000 ஹெக்டேர் நிலப்பரப்புல நம்ம இந்த மரங்களை நட வேண்டும். ஸோ ஏற்கனவே தனி மரத்துக்கு 1.8 லட்சம் ஹெக்டேரு, காகிதக்கூழ் மரங்களுக்கு 50-75,000 ஹெக்டேரு, இப்ப ஒட்டுப்பலகைக்கு 50,000 ஹெக்டேரு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ஹெக்டேருக்கு மேல வேளாண் காடுகளை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த தேவைகள் உருவாக்கியுள்ளது. அப்ப என்ன அர்த்தம், தமிழகத்தில் வேளாண் காடுகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பலகைக்கு என்ன மரங்கள் தேவைப்படுகிறது? ஆல்வேஸ் யூகாலிப்டஸ் இஸ் எ ப்ரிஃபர்ட் ஸ்பீசிஸ், கம்பல்சரின்னு சொல்ல மாட்டேன். எங்கெல்லாம் விவசாயிகள் விரும்புகிறார்களோ அங்கே நட்டுக்கொள்ளலாம், பொது நிலங்களையும் நம்ம நட தேவையில்லை. அதற்கு மாற்று பெயராக என்ன கொண்டு வந்திருக்கோம், மலைவேம்பு. மலைவேம்புலேயே ஒட்டுப்பலகையில் இந்த கோர் வினீர் அதற்கு ஒரு ரகம், அதே போல ஃபேஸ் வினீர் அதற்கு ஒரு ரகம். நம்ம மலைவேம்பை பற்றி படிக்கிறப்ப நல்லா டீட்டெயிலாக படிப்போம். அதே போல சந்தன வேம்பு, டூனா சிரியேட்டா, அழகான மரம், ஸ்பெஷாலிட்டி பிளைவுட்க்கு சமம். சுக்கரேஷியா டெபுலாரிஸ், மதகிரி வேம்பு, அது ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீ, இந்த ஸ்பெஷாலிட்டி பிளைவுட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். வெள்ளக்கடம்பு, இதுவும் ஒரு நல்லாக மரம். இப்போ ரீசெண்டாக கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு கன்சார்ஷியம் இண்டஸ்ட்ரி மூலமாக சவுக்கு மரத்திலேயே ஒரு புதிய ரகத்தை கண்டறிந்து அந்த சவுக்கு மரமே ஒட்டுப்பலகைக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அதை மேம்படுத்தியுள்ளோம், அதுவும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அப்போ என்னாகும், இந்த 5-6-7 வகையான மரங்கள் ஒட்டுப்பலகைக்கு தேவையான மரங்கள், இந்த மரங்களை எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தமிழகத்தில் மிக அதிகமாக உள்ளது. இங்கு நிலவக்கூடிய சுற்றுச்சூழல் நிலவளம், மலைவளம், நீர்வளம், இது எல்லாமே ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இந்த மரங்களை வளர்ப்பதற்கான உகந்த சூழல் உருவாக்கியுள்ளது. அதற்கேற்ற மாதிரி தொழிற்சாலைகளும் பெருகிக் கொண்டே வருகிறது. அப்ப என்னாகும், இந்த மரங்கள் சார்ந்த வேளாண் காடுகள் செல்லும் பட்சத்தில் இந்த மரங்கள் தமிழகத்திற்கு தேவையான மரங்களாக அறியப்பட்டுள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா பென்சில் அண்டு ஃபுட் கிரேட் அர பேக்கிங் கேசஸ், ஃபுட் கிரேட் உட்னு கூட இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனு டீ இதெல்லாம் பேசுவோம், பென்சில் உட்டுக்கும் போடுறோம், இது எல்லாமே காமனாகவே ஒரே கேட்டகரியில் செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரும். இதற்கு தேவையான மரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதில் வந்து இப்போ மலைவேம்பில் ஒரு புது ரகம், அதாவது பென்சிலுக்கு கொண்டு போகிற மாதிரி, அதே போல் ஃபுட் கிரேட் வுட் மெக்கரங்கா பெல்டேட்டா, பாலியால்த்தியா லாஞ்சி ஃபூலியா என்ற புது ரகத்தை கொண்டு வந்திருக்கும். இந்த பாலியால்த்தியா லாஞ்சி ஃபூலியா எதுக்குன்னா ஃபுட் கிரேட் வுட்டுக்கே பயன்படுத்தப்படுது. நம்ம நெட்டிலிங்கத்திலேயே ஜென்ரல் நெட்டிலிங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூப்பிங் டைப்பாக இருக்கும், இந்த நெட்டிலிங்க பார்த்தீங்கன்னா ஹரிசான்டலா ஸ்ப்ரெட்டிங்காக இருக்கும். இந்த ரகத்தை தான் குளோன் பண்ணி வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த தொழிற்சாலைகள் நிறைய பெருகி கொண்டே வருகிறது, அவர்களுக்கு தேவை. நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுனா இந்தியா முழுவதும் சப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகளை நம்ம உருவாக்கலாம். அதற்கு தேவையான தகுந்த பிசினஸ் சூழல் வந்து தமிழகத்தில் ஏற்படுத்தி உள்ளது. ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு மாடலாகவே எடுத்துச் செல்லலாம். ஸோ அந்த செக்டாருக்கும் இந்த மாதிரி மரங்கள் தேவைப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்து மரங்கள், இது பியூட்டிஃபுல் ஸ்கோப். இது எதுக்குன்னா பல்வேறு வகையான பயன்பாடு. நான் ஏற்கனவே போன எபிசோட்ல சொன்னதான், உயிரி எரிசக்தி, உயிரி எரிபொருள் தயாரிப்புக்கு, ஆயுர்வேதிக் இண்டஸ்ட்ரிக்கு தயாரிப்பு, லெதர் டேனிங் இண்டஸ்ட்ரி, லெதருடைய பதப்படுத்துவதற்கு தேவையான எண்ணெய், ஆயுர்வேதிக் யுனானி ஹோமியோபதி சஸ்தம் அதற்கு தேவையான எண்ணெய், இது எல்லாத்திற்குமே இந்த எண்ணெய் வித்து மரங்கள். இதுல தமிழகத்திற்கு தேவையான சூழல் உருவாக்குறதுல ஒரு 6 வகையான எண்ணெய் வித்து மரங்களை சொல்றோம். அதுல வந்து வேப்பமரம் ஆல்வேஸ் ப்ரிஃபர்டு மரம், வேப்பமரம், புங்க மரம், புன்னை மரம், இலுப்பை மரம், காட்டாமடக்கு மரம், சொர்க்க மரம், இந்த 6 வகையான மரங்களுமே தமிழகத்தின் தற்போப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மரங்கள். அப்ப என்னாகும், இந்த 6 வகையான மரங்கள் சார்ந்த வேளாண் காடுகள், இந்த ஸ்பீசிஸ் எல்லாம் இட்ஸ் அன் அமெனபிள் ஸ்பீசிஸ் ஃபார் அக்ரோஃபாரஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இன் தமிழ்நாடு. சவுக்கு தைல மட்டும்தான் அக்ரோஃபாரஸ்டிக்கு உகந்ததுன்னு நினச்சி போனிட்டு இருக்கோம், அது மட்டும் கிடையாது. தமிழகத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 30-35 வகையான மரங்களை கண்டுபிடிச்சு அதில் 20 வகையான மரங்களை வந்து ப்ரியாரிட்டிஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 30-35 வகையான மரங்களை தான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதே போல டிபிஓஸ், இந்த மரங்கள் வந்து பயங்கரம், ஏன்னா ஒரு 5-6 வருடங்கள் வளர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 40-100 ஆண்டுகள் இந்த மரங்கள்லாம் கண்டினியூஸாக பயன்படுத்தி அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதுலேயே குறுகிய கால மரங்கள் 3-4 ஆண்டுகளை பூக்கக்கூடிய மரங்களை வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலேயும் கண்டறிந்துள்ளது.
அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக

0: மாதிரி பண்ணைகளை உருவாக்கி வருகிறோம். சோ எண்ணெய் வித்து மரங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிளாஸ் இண்டஸ்ட்ரி, ஃபிளாஸ் பஞ்சு, ஃபைபர் அண்ட் ஃபிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஃபிளாஸ் இண்டஸ்ட்ரிக்கு சில்க் காட்டன் சூப்பர் மரம், அது ட்ரை லேண்ட்லயும் வரும், இரிகேட்டட் கார்டன் லேண்ட்லயும் வரும். அப்ப என்ன ஆகும், ஒரு மரம் ஆண்டுக்கு 1 ஏக்கர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மரத்துக்கு உண்டு. 100 மரம் இருந்தா போதும், மரத்துக்கு 1000 காய், 1 ரூபாய், 1000 ரூபாய், 100 மரம்னா 1 லட்சம் ரூபாய் அப்படியே அவங்களே வந்து எடுத்துட்டு போறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைக்கு இலவம் பஞ்சு, இலவம் விதை, இதை இரண்டுக்கும் தேவை நாளுக்கு நாள் கொதிக்கொண்டே இருக்கிறது. இலவம் பஞ்சு பஞ்சுக்கு மட்டும் இல்ல, அது பேஸ் பண்ணி ஃபைபர் நிறைய ப்ராடக்ட்ஸ், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்தாச்சு. அப்ப என்ன ஆகும், இலவம் பஞ்சு சார்ந்த வேளாண் காடுகள் ஏற்கனவே தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், உடுமலை, பொள்ளாச்சி இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நம்ம இலவம் பஞ்சு மரங்கள் வளர்ந்துருக்கு. ஸோ இந்த மரம் தமிழகம் முழுவதற்கும் சூட்டபிளான மரம், இதை எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக உருவாகியுள்ளது. ஸோ இப்போ என்ன பார்த்தோம், ஃபைபர் அண்ட் ஃபிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேனின் இல்லைன்னா அதர் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டகரியில் கொண்டு வரலாம். டேனின் இண்டஸ்ட்ரி, கம் இண்டஸ்ட்ரி, டை இண்டஸ்ட்ரி, இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுது, குறிப்பாக டேனின். டேனின்றது அது ஒரு ப்ராடக்ட், மரத்துடைய உட்டிலேருந்து எடுப்பாங்க, மரத்தோட காயிலேருந்து எடுப்பாங்க, மரத்தோட பட்டையிலேருந்து எடுப்பாங்க. இந்த டேனின் இண்டஸ்ட்ரி எதுக்கு தேவைப்படுதுன்னா, இன்னைக்கு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாமே டேனின் பயன்படுத்துகிறார்கள், நிறைய லெதர் இண்டஸ்ட்ரீஸ் பூரா டேனின் பயன்படுத்துகிறார்கள், நிறைய ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய அதை பயன்படுத்துகிறாங்க, டை இண்டஸ்ட்ரி இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாளுக்கு நாள் இந்த டேனினுடைய தேவையை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்ப இது முடிக்க காடுகள் வந்து எடுக்கப்பட்டது. இப்ப என்னன்னா வேளாண் காடுகள் காலத்தின் கட்டாயம். இந்த எபிசோடை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுமே மேட்டுப்பாளையம் வண்ணக்குளருக்கு விஜயம் செய்து, இங்கு என்னென்னலாம் மாதிரி பிணைகள் அமைந்துள்ளது, என்ன தொழில்நுட்பங்கள் உள்ளது, எங்கு சந்தை நிலவரம், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், எப்பொழுது அறுவடை செய்யலாம், என்னென்ன மினிமல் சின்ன சின்ன தொழில் முனைவர் வாய்ப்புகள், இவை அனைத்தையுமே தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உண்மையிலேயே தமிழகத்தில் வேளாண் காடுகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை, வேளாண் புரட்சியை ஏற்படுத்த முடியும். அதற்கு இந்த எபிசோட் மிக உகந்ததாக அமையும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
4: Tune with FM 103 Coimbatore.

வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே

காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாததன் விளைவுதான் தற்போதும் குற்றங்கள் தொடர்வதாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். இருப்பினும் மக்கள் நலனுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தேர்தலில் சாதி மத பண பலத்தை ஒழித்து தவேக வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு விஜய் தெரிவித்தார். நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.

0: கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடி படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம்பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேட்டன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஏ இ டியான் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை அபராஜிதா நாயர். Prime Minister Narendra Modi and President of Myanmar U Min Aung Hlaing held detailed talks on the entire gamut of bilateral issues in New Delhi today. The discussions covered trade, defence, border management, culture, among other areas of interest. Briefing media after the talks, Foreign Secretary Vikram Misri said both sides expressed interest in forging closer cooperation, particularly in the areas of trade and investment, development cooperation, health, education and energy. He said both sides underlined the importance of connectivity and agreed to work as quickly as possible towards completion of Kaladan multimodal transit transport project.
2: Both sides underscored the importance of preventing the misuse of sovereign territory for activities inimical to their security interests. Overall, this visit by the President has once again reaffirmed the shared commitment of both sides to deepen their long-standing partnership and to work together for mutual benefit, growth and prosperity in the region.
1: Mr. Misri said, Myanmar sits at the confluence of India's neighbourhood First Act East as well as Mahasagar and Indo-Pacific policies. Meanwhile, President Draupadi Murmu received the Myanmar President at Rashtrapati Bhavan this evening. President Hlaing will travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. Union Minister for Commerce and Industry Piyush Goyal has said that India-Oman Comprehensive Economic Partnership Agreement, SEPA, which was signed 6 months ago, has come into force from today. Addressing media in New Delhi, Mr. Goyal said that SEPA is not simply a trade agreement, it is a statement of civilizational trust. Mr. Goyal said that this comprehensive agreement will add a new momentum to India's ties with Oman. The Union Minister informed that from day one, India will secure duty-free access on 98% of Oman's tariff lines, covering over 99% of India's export to Oman. The Minister informed that multiple consignments are being shipped today from Mumbai, Kolkata and Chennai to mark the operationalization of the agreement. Mr. Goyal said that the agreement will serve as a strategic gateway to the wider Gulf Cooperation Council and East African markets through its advanced logistics and port infrastructure. India and Australia today affirmed the importance of enhancing cooperation with regional partners to help maintain a free, open, peaceful, stable

9:17 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நாளைக்கு நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் காலையில் 9 ஒரு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் நாளைய ஸ்பெஷலாக இளையராஜா ஸ்பெஷல் வழங்குகிறார் சௌமியா. நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து

8:22 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். கேட்ட பாடல் கண்ணே கணியமுதை படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ரா பாடியது. நிகழ்ச்சியில் அடுத்து தங்கமகன் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம்.

kiss you without touching you.

0: நேரம் 8:30.
1: ஹலோ, வணக்கம். ஆகாஷ்வாணி கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் அனைவரையும் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய இணைவது நான், உங்கள் வானொலி நண்பன் பா வாசுதேவன். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில வானொலியோடு இணைந்த இனிய வசந்த கால நினைவுகளை நம்மளோட ஷேர் பண்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பி. தண்டபாணி அவர்கள். வாங்களேன், நிகழ்ச்சிக்கு போவோம்.

0: ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா
1: சார். நான் வந்து பார்வை திறன் மாற்றுத்திறனாளி, வழக்கறிஞர் பி தண்டபாணி, விஜுவலி சேலஞ்ச் அட்வொகேட், சைதாப்பேட்டில் இருக்கேன். நான் வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிலாம் நான் மெயின், ப்ரீ லிட்டிகேஷன் கவுன்சிலிங், லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம், இதெல்லாம் நான் ரொம்ப பரிச்சயம் உடையவன். நான் வந்து மற்ற எதுவும் தெரியும், அதில் மீடியேஷன், ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷனில் நான் ரொம்ப பரிச்சயம் உள்ளவன், அதில் தேர்ச்சி பெற்றவன் நிறைய.
0: கண்டிப்பாக ஐயா, அதாவது வழக்கறிஞர் ஆகிட்டீங்க.
1: ஆமாம்.
0: இருந்தாலும் இந்த வானொலியோடு இருக்கக்கூடிய தொடர்பு வந்து இன்னமும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு.
1: அது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் சார். நான் செய்தி, அறிவியல் நிகழ்ச்சிகள், அப்புறம் லிட்டரரி டிஸ்கோர்ஸ், மியூசிக்கல் டிஸ்கோர்ஸ், உபன்யாசம், இதெல்லாம் நிறைய கேட்டுட்டு இருப்பேன். ட்ராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் சார் சுதர்ஷன் சாரோட ட்ராமாஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே. முதல்ல வானொலி கேட்ட நினைவு, அதாவது சின்ன வயசில் என்ன வயசு இருக்கும் ஐயாவுக்கு?
1: சார் நான் வந்து ஒரு 6-7 வயசு இருக்கும் சார். அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு மர்ஃபி ரேடியோ பழசு இருந்தது, அதை எங்கள் பெரியப்பா ரிப்பேர் பண்ணி அது கொடுத்தார். அது வால்வ் ரேடியோ, அது வந்து அதில் வித் பாரதி எல்லாமே எடுக்கும், செய்தி நிறைய கேட்போம், சாம்பசிவன், வெங்கட்ராமன், சரோஜ நாராயண் சுவாமி, விஜயம், இவங்கெல்லாம் டெல்லி நியூஸ் ரீடர்ஸ், பியூட்டிஃபுல் ரீடர்ஸ், ரொம்ப அழகாக செய்தி படிப்பாங்க. எனக்கு சென்னை மாநில செய்திகளில் ரொம்ப பிடிச்சது பத்மநாபன் சார். மற்றவங்களும் பிடிக்கும், ஆனால் பத்மநாபன் சார் எனக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு, ரொம்ப வேகமாக படிப்பார், நிறைய செய்திகள் இருக்கும் அதில் பத்மநாபன் சாரோடது. செல்வராஜ் அவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னொன்று நான் சொல்லணும் சார்.
0: சொல்லுங்க.
1: துளசி ஜெயராமன், ஆர் நாகராஜன், கூத்தபிரான், பார்வதி ராமநாதன், இவங்களோட ட்ராமாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கேட்டுட்ருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை.
0: இல்லை ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேரை சொல்கிறேன்.

0: எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து கேட்கலாம் போல. அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் இங்கே வந்து பணிபுரிஞ்சாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டீங்க.
1: நாடகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அவங்களோடது, ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு நாங்கள்லாம் கேட்போம். அப்புறம் நிறைய பாட்டெல்லாம் பக்தி பாட்டெல்லாம் தான் நான் நிறைய கேட்போம்.
0: பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த சிறுவர்கள் அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டீங்க. நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வானொலி கேட்ட அனுபவம், எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க, பாப்பா மலர், முத்துக்குவியல், அப்புறம் சிறுவர் சோலை, இதெல்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி நான் அதில் இருக்கும் நிறைய துணுக்குகள் எல்லாமே சொல்லுவாங்க. அதில் வந்து ரா ஐயாசாமி, ஆர் ஐயாசாமி வானொலி அண்ணா, அதில் கூத்தபிரான், ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப கவர்ந்தவங்க சார்.
0: அப்போது நீங்கள் விவரம் தெரிஞ்சு, நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது விவரம் தெரிஞ்சு ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க.
1: ஆமாம்,
0: நீங்கள் சொல்லும்போது தெரியுது உங்கள் குடும்பமே வந்து வானொலியோடு.
1: ஆமாம், வானொலி
0: தான் வாழ்ந்துட்டு.
1: ஆமாம் ஆமாம், அப்புறமா தொலைக்காட்சி வந்ததுலேருந்து தொலைக்காட்சி செய்திகளில் தான் கவனிச்சு. ஆனால் வானொலி செய்தியை நான் கேட்டுட்ருப்பேன், காலையில் கீழே வந்து தொலைக்காட்சி போடுறதுக்கு பதிலாக வானொலி செய்திகள் தான் நான் கேட்டுட்ருப்பேன். அதில் ரொம்ப நல்லா இருக்கும் சார் வானொலி செய்தி. அப்போலாம் ரொம்ப விவரமாக நிறைய, பத்மநாபன் சார்லாம் ரொம்ப விவரமாக படிப்பார் செய்தி, நிறைய செய்திகள் இருக்கும்.
0: இல்லை கண்டிப்பாக, இப்போ வானொலி வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் அப்படின்னு கூட சொல்லலாம்.
1: கண்டிப்பாக,
0: நீங்கள் வந்து வானொலி கேட்க ஆரம்பித்த காலகட்டத்தில் எந்த நிகழ்ச்சியை உங்களை ரொம்ப கவர்ந்த நிகழ்ச்சி இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் இந்த விஷயத்தை நல்லா மறக்க முடியாதுன்னா வானொலியில் எந்த நிகழ்ச்சியை சொல்லலாம்?
1: புகையும் புரியும், அது மாதிரி நிறைய சித்திரங்கள் போடுவீங்க இந்த 20 அம்ச திட்டம் பற்றி, அது ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி இருந்த புகையும் பொரியும், நிறைய 20 நிமிஷம் 30 நிமிஷம் சித்திரம்லாம் போடுவாங்க.
0: உங்களுடைய பள்ளி பருவம் பற்றி சொல்லுங்கய்யா.
1: பள்ளி பருவத்தில் வந்து நான் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, பார்வையற்றவர்களுக்கு வந்து இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரி எல்லாருக்கும் கேட்கும்போது அவங்க அதில் கிரிக்கெட் காமெண்ட்ரி கேட்டு நான் ரொம்ப அவ்வளோவா கேட்க மாட்டேன், ஒரு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட், ஒரு பட்டும் படாமல் தண்ணியில் தாமரை போல் அப்படி இருந்துடுவேன் கிரிக்கெட் காமெண்ட்ரிலாம். ஆனால் அவங்கெல்லாம் கேட்டு கிரிக்கெட் விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த நோ ஃபார் த விஜுவலி சேலஞ்ச் கிரிக்கெட் மேட்ச் அதெல்லாம் நடக்கிறதுனா இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரியினோட ஈர்ப்பு தான் அது, விளையாட்டு வர்ணனை இதெல்லாம். அப்புறம் அந்த கோயில் கும்பாபிஷேக வர்ணனைலாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் சார். இன்னொன்று வந்து நான் முக்கியமான இது வந்து சொல்லணும், பள்ளி பருவத்தில் வந்து எங்கள் பெரியவங்கள்லாம் வானொலின்னு ஒரு புத்தகம் மாத இதழ் மாதிரி வாங்கிட்டு வருவாங்க, வாரம் வார இதழ், அதில் வந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள், அதோடு மட்டும் இல்லாமல் சினிமா பாடல்களோட படம் பாடியோர் பேர்கள் அதெல்லாம் அந்த இதழில் வரும், வானொலி மேகசின் இதழில் வரும். அது முக்கியமான ஒரு விஷயம், வானொலி இதழ்னு ஒன்று இருந்தது. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி ஒரு மாதத்துக்குரிய நிகழ்ச்சிகளை அவங்க ஏற்பாடு பண்ணி அதை புத்தகத்தில் அச்சிட்டாங்கன்றது எனக்கே இன்னும் வியப்பாக தான் இருக்குது நினைக்கும் போது.
0: அந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்க?
1: வரக்கூடிய நிகழ்ச்சிகள், தயாரிப்பாளர்கள், அப்புறம் வானொலி பத்தில் கட்டுரைகள், அந்த மாதிரி சில இதெல்லாம் வரும் அந்த இதழில். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணினா அந்த 7:30 மணி திரைகாணத்தில் என்னென்ன பாட்டு, திருச்சியிலேருந்து அஞ்சல் பண்ணுவாங்க நாடகம், சூரியகாந்தியில் நல்லாவே இருக்கும் அதெல்லாம்.
0: கண்டிப்பாங்க, இப்போ வானொலி கேட்கும்போது நமக்கு தோணும் இத்தனை வருஷம் நம்ம வானொலி கேட்டுட்டோம், அப்போ நம்மகிட்ட ஏதோ ஒரு தாக்கம் இருக்கும் வானொலிக்கிட்ட இருந்து. நம்ம கட்டுறதும் பெற்றதும் சொல்லுவாங்க இல்லையா, பெற்றதும் அந்த மாதிரி நீங்கள் கட்டுறது என்ன பெற்றது என்ன வானொலிகிட்ட இருந்து?
1: வானொலியில் கட்டுறது நிறைய இருக்குது சார். நான் வந்து இப்படி ஒரு நாடகம் வானொலியில் நடிக்கிறது வந்து ஒரு விதமான ஒரு தனிக்கலை அப்படின்றத நாங்களால் உணர முடியுது. அது மாதிரி இசை பேருரை அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 வரைக்கும் போடுவாங்க, அதெல்லாம் இல்லை இப்போது. கற்றதெல்லாம் நிறைய அறிவியல் தொடர்பான செய்திகள் அதெல்லாம், நீங்கள் நிறைய அறிவியல் குறிப்புகள் எல்லாமே வானொலி தான் ரொம்ப முக்கியம். முன்னாடியெல்லாம் தொலைக்காட்சி இருந்தால் கூட அது வானொலி மாதிரி ஒரு கருவி வரவே வராது, எப்போவுமே மக்கள் அது உணர்வாங்க.
0: இப்போது எவ்வளவு குரல் நீங்கள் வானொலியில் பல குரல்கள் கேட்டிருந்தாலும் சில குரல் வந்து உங்கள் மனசை தொட்டிருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த அறிவிப்பாளர்கள்லாம் யாரை சொல்லலாம் அந்த காலகட்டத்தில்?
1: அந்த காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச அறிவிப்பாளர் வந்து கூத்துபிரான், அப்புறம் ஆர் நாகராஜன். லேடிஸில் வந்து சரஸ்வதி முகுந்தராமன், அப்புறம் ருக்மணி, அவங்களாம் நல்ல, வசந்தா கோபாலகிருஷ்ணன், அவங்களாம் நல்லா பண்ணாங்க. இங்கிலீஷ்லேயும் பண்ணாங்க, தமிழ்லேயும் பண்ணாங்க. இங்கிலீஷில் நளினி, லோகநாதன், மேற்கத்திய இசை கூட நிறைய கேட்போம் சார். மேற்கத்திய இசையெல்லாம் நல்ல, போனியாம் அந்த மாதிரி, டெய்லர் அந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் கேட்போம். காலேஜில் இருக்கும்போது கூட அப்போது நாங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த நேற்று இந்த பாட்டு வந்தது வெஸ்டர்ன் மியூசிக்கில் அப்படின்னு எல்லோரும் பேசிப்போம். அது மாதிரி ரேடியோ வந்து இட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப ஒரு உற்சாகம் மூட்டும் ஒரு கருவியாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு வந்து சமூக ஊடகங்கள் வந்ததுனால அதாவது அது மறைக்கப்பட்டு

0: அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு.
1: ஆனால் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீ கடைகள்லையும் சரி, இந்த பட்டறைகள்லையும் சரி, ஆட்டோக்காரங்க எங்கெங்கெல்லாம் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய இருக்கிற இடத்துல வானொலி ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு வேலையாச்சு, நமக்கு பொழுதுபோக்கியாச்சு, இடையில ஒரு நியூஸ் கூட நம்ம கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி அனைத்து வசதிகளும் இருக்கிறதுனால தான் இன்னமும் நம்மளுடைய தொழிலாளர்கள் விரும்பி கேட்கக்கூடிய வானொலியா நம்ம ஆகாஷ்வாணி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என் காதல ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே இருக்கணும், என்னைய பொழுது போக்கிக்கிட்டே இருக்கணும், வேலைக்கு வேலையும் எனக்கு நடந்துகிட்டு.
0: அது வந்து தட் இஸ் ரேடியோ. நகர்ப்புறங்கள்லையும் முன்னேறி வரக்கூடிய கிராமப்புறங்கள்லையும் அது ரேடியோ தான்.
1: அதனால தான் இப்போ இருக்கிற இளைய தலைமுறையும் வானொலி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நியூஸ் ஆன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி தளமும் இருக்குது. அதில் வந்து நம்ம ஆடியோ வீடியோ எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். அதுக்கான வசதியும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அடுத்த ஜென்ரேஷனை வானொலி கேட்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
0: அதனால் நான் வரவேற்கிறேன் சார்.
1: பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இருக்கட்டும், இல்லை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் அதிக பேர் வந்து வானொலி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். இப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை, வானொலி கேட்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்குன்னு ஒரு வழக்கறிஞராக நீங்கள் நினைக்கிறீங்க?
0: வானொலி கேட்கும்போது அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப மாறி, ரேடியோலாம் கேட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க.
1: கண்டிப்பாக இன்னமும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கயிறு கட்டில் படுத்துட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு சவுண்டை கம்மியாக வச்சுக்கிட்டு
0: வானொலி
1: அவங்களுடைய பிடிச்ச அந்த பழைய பாடல்களை
0: கேட்டுட்டு இருந்தாங்க. எவர் கிரீன் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க.
1: உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் உண்டாயா மொட்டை மாடியிலையோ தனியாக ஒரு இடத்துல?
0: அப்போல்லாம் பிக் ஃபேமிலி, இப்போ தான் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டு. அப்போ வந்து எங்கள் சித்தப்பா எல்லாம் எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது மொட்டை மாடி கூட்டிகிட்டு போயிடுவார். ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம்
1: குடும்பத்தோடு.
0: ஆமாம், ஒரு சில பேர் கீழே படுத்துடுவாங்க, ஒரு சில பேர் நாங்கள்லாம் ஒரு மெஜாரிட்டி எல்லாருமே மேலே பாய் போட்டு படுத்துட்டு மொட்டை மாடியில் சென்னை 1 இந்த 10 மணிக்கு விரும்பி கேட்ட பழைய பாடல்கள்லாம் போடுவாங்க. அது போட்டு விட்டுருவாங்க, நாங்கள் கேட்டே இருப்போம். 11 மணிக்கு நியூஸ் வரும், அதெல்லாம் அப்படியே கேட்டுருவோம். வானிலை அறிக்கை வரும். உண்மையிலேயே வானொலியை பாராட்டத்தக்கது என்னென்னா வானிலை அறிக்கை தான் சார். அந்த வானிலை அறிக்கை வந்து சொல்லும்போது இப்போ புயல் வரும், ரேடியோ கேட்டு சொல்லுடா அப்படின்னு எல்லாம் பெரியம்மா எல்லாருமே சொல்லுவாங்க. வானிலை அறிக்கை கேட்டு சொல்லு, இன்றைக்கி இருக்குதா மழை, நாளைக்கு வருமா, என்றைக்கு வரும், மழை போயிடுச்சா அப்படிலாம் கேட்பாங்க. அதனால் வானொலிக்கு அந்த காலத்தில் இருந்த ஒரு ஆதிக்கம் இருக்குது சார்.
1: இப்போ நான் கேட்ட மாதிரி இப்போ அமைதியாக ஒரு சவுண்டை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பாட்டை கேட்போம் இல்லைங்களா ஒரு மொட்டை மாடியில், அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறப்போ நீங்கள் அதிகம் முணுமுணுக்கிற ஒரு பாடல்னா என்ன சொல்லுவீங்க? அந்த காலத்தில் என்ன பாடலில் வந்து நீங்கள் அடிக்கடி முணுமுணுத்துட்டே இருப்பீங்க?
0: எம்ஜிஆர் பாட்டு, நான் ஆணையிட்டால் நான், அப்புறம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி எம்ஜிஆர் பாட்டெல்லாம் எனக்கு.
1: பாடுவீங்களா?
0: பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ வராது சார்.
1: உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடினா நாங்களும் கேட்போம்.
0: பாட்டா?

0: எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எம்ஜிஆர் வந்து அவர் மக்களோட நம்பிக்கையை பெற்றதுனால அவர் மேல எனக்கு ஒரு மரியாதை உண்டு.
1: ஓ, நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறதுனால நிறைய பணிச்சுமைகள் இருக்கும், அதுக்கு இடையில வானொலிக்கு எப்படி டைம் ஒதுக்குறீங்க?
0: நைட்டு தான், நான் நைட்டு தான் முக்காவாசி கேட்பேன். 8:30 மாடிக்கு ரூம் போயிட்டேன்னா வானொலி ஃபுல்லாக 9:30 வரைக்கும் கேட்டுடுவேன், அப்புறம் தூங்கிடுவேன். அப்புறம் 5 மணிக்கு ஆணோ எழுந்த உடனே வானொலி சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுவேன். சென்னை 1 போட்ட உடனே வந்தே மாத்திரம், நாகஸ்வரம், அப்புறம் நிகழ்ச்சி குறிப்பு, அதுக்கப்புறம் பக்தி பாட்டு, அப்புறம் நியூஸ் 6:30, அப்புறம் 7 மணிக்கு அந்த இது ஏதாவது அறிவியல் தகவல், அப்புறம் தமிழ், அப்புறம் டாக்டர் பேசுகிறது 7:25, அப்புறம் என் நகர்வலம், அப்புறம் மடல் மாணிக்கம், இன்று ஒரு தகவல். அதுதான் வானொலியினோட தாக்கம் எது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா தென்கட்சி சுவாமிநாதனோட இன்று ஒரு தகவல். அதை தான் பெரும்பான்மையான மக்கள் விரும்பி விரும்பி விரும்பி விரும்பி கேட்குறாங்க. அதுதான் நீங்கள் அது என்றைக்குமே அது ஆர்கைவ்ஸில் இது பண்ணணும். அந்த பழைய நாடகங்கள் என்கே மூர்த்தி, பார்வதி ராமநாதன், ஆர் நாகராஜன் இவங்கள்லாம் நடித்த நாடகங்கள், அப்புறம் கூத்தபிரான் சார் இப்போது இருக்க சுதர்ஷன் சார் நடித்த நாடகங்கள்லாம் நீங்கள் போடணும். அதே மாதிரி அவங்க படித்த நாவல்கள்லாம் வானொலி களஞ்சியத்துலேருந்து எடுத்து போடணும்.
1: கண்டிப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆப்ஷனும் நானே கொடுத்துட்றேன்.

0: உங்களுக்கு வானொலியில் உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா நாடகம், பாட்டு, விவசாய நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி, இல்லை நம்ம கர்நாடக இசை, இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு முதல் நாடகம்,
0: நாடகம் தான்.
1: அதுக்கப்புறம் விவசாய நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சிகள் நிறைய பிடிக்கும்.
0: இப்பவுமே ரெண்டு ஆன்சர் சொல்லிட்டீங்க, ஒன்று தான் சொல்லணும்.
1: ஓ, ஒன்று தான் சொல்லணுமா?
0: நாடகம் தான். அப்போ உங்களுக்கு
1: நாடகம் தான் முதல் நாடகம். சமூக நாடகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரித்திர நாடகங்கள் ரெண்டாவது. வானொலியை வந்து விட்டுறக்கூடாது. சமூக ஊடகங்கள் வந்தாலும் கூட வானொலிக்கு தனித்தன்மை இருக்குது.
0: நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு கேள்விங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வானொலியை எப்படி பயன்படுத்திக்கணும், ஒரு வழக்கறிஞராக சொல்லுங்கள்.
1: வானொலியில் உதாரணமாக மகளிர் வந்து அவங்களுக்குரிய சட்ட விதிமுறைகள்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் கேட்கணும். முதியோர்களுக்குரிய நிகழ்ச்சிகள்லாம் கேட்கணும்.
0: நன்றிங்க, இவ்வளோ நேரம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு இணைந்த உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க.
1: நன்றி சார் உங்களோட உரையாடுக்கு.
0: நன்றிங்க சார். இப்போ நேயர்களே, இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைதாப்பேட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்கள் வானொலிக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு வந்து அழகாக நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். வானொலியோடு என்னென்ன அனுபவங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தெளிவாகவே சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் டாடா பேபை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் வானொலி நண்பன் பா வாசுதேவன்.
2: தொடர்வது திரைகானம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் நெற்றிக்கண் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் மலேசிய வாசுதேவன் மற்றும் பி. சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

ஜம் தூக்க தரு கிட்ட ஜம் தரு கிட்ட ஜம் தூக்க தரு கிட்ட தோம் தை தை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தகதி மீதகஜுனுதா

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளைக்கு காலையில் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இளையராஜாவின் ஸ்பெஷல் வழங்குகிறார் சௌம்யா. பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி 90 சந்திக்கும் 92 போத்தனூர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னைய வெச்சா இளநீரு, தென்னை தொழில் புரியும் முதுகலை பட்டதாரி கோயம்புத்தூர் சூலூர் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நாளை இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌம்யா. நம்ம இதம் ரிதம் நிகழ்ச்சியில் இதமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த தருணத்தில் நம்ம ஷோவை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது, உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி ஏஞ்சல்ஸ்.

0: Nagaland, Manipur, Mizoram, Tripura, Odisha and sub-Himalayan West Bengal and Sikkim during the next 2 days. On to sports, 22 Indian rowers have been inducted into the Target Olympic Podium Scheme or TOPS Development Group ahead of the Asian Games to be held in Aichi, Nagoya, Japan later this year. Among those included are Paris Olympian Balraj Panwar, Asian Games silver medalist Arvind Singh and double medalist Jaswinder Singh. In a bilingual live phone-in program Public Speak tonight at 9:30 p.m., we will bring a discussion on staying safe during heat waves, precautions, preparedness and protection with Mr. D.R. Patnaik, Senior Scientist, IMD and Dr. Rupali Malik, Department of Medicine, Safdarjung Hospital. Listeners can ask questions on the subject on telephone numbers 23717117 and 23314444, prefixing the Delhi STD code. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi and President of Myanmar U May Aung Lhyng hold talks in New Delhi, emphasize upon preventing misuse of their territory against each other's security interests. India-Oman Comprehensive Economic Partnership Agreement becomes effective, giving duty-free access to Indian exporters on 98% of Oman's tariff lines. India and Australia to enhance defense industrial collaboration in futuristic technology research. Malaysia joins countries banning social media use by children below 16. And orange alert for thunder squall issued for Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh till tomorrow. That is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த தன்னுடைய பார்வையை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை கடந்து சாதனை படைச்சிருக்காங்க. அவங்களுடைய சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
3: நம்ம ஒரு வளர்ந்த பாரதம், முன்னேறிய நாடாகவும் நம்மை வந்து கட்டமைத்துக் கொள்வதற்கு அடிப்படையான ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று சொல்லுவோம். ஏழை பணக்காரர்கள் பாகுபாடு இன்றி அனைவரையும் உள்ளடக்க வேண்டும். அதே சமயத்தில் அனைத்து துறையிலுமான ஒரு வளர்ச்சி வேண்டும். ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் வளர்ச்சி, ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களுடைய பயனை அதில் வந்து அவர்கள் பெறுகிறார்களா என்பதையும் உறுதிப்படுத்துவது. நம்ம வந்து எப்படி இதை பார்க்கணும்னா, இந்த 12 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம்தான். அதில் வந்து நிறைய வேலைகளை வந்து செய்ய முடியும். அதை அரசாங்கம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு தனக்கான அத்தனை கரங்களையும் விரித்து அத்தனை துறைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு துறையிலுமாக என்ன முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும், என்ன வந்து ஒரு சர்வதேச அளவில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையும் அக்கறையும் கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. அவர்கள் வந்து அதை கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் ஒரு வளர்ச்சி வந்து தென்படும், அவங்களுடைய முன்னேற்றம் வந்து பெருசாக தெரியும். இந்த 12 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரந்துபட்ட வளர்ச்சி. அந்த வளர்ச்சி வந்து 2 இடங்களில் தெரியுது. ஒன்று, நம்மை போன்ற மக்களுக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. நம்மை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அயல் நாட்டினருக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்படின்னா, ஒரு வளர்ச்சி இருக்குது, ஆனால் அந்த வளர்ச்சி வந்து எனக்கு வரல, என்னுடைய குடும்பத்தில் ஏற்படலை, என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்படலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடும். ஆனால் அந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. ஏதேனும் ஒரு பகுதியிலேனும் ஏதேனும் ஓர் இடத்திலேனும் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு இடத்திலும் வளர்ச்சியின் பயனை, அந்த சுவையை இவர்கள் கண்டிருப்பார்கள். வந்தே பாரத் ரயில் மாதிரியான ஒரு ரயில், முன்னாடி மெட்ராஸ் டு பெங்களூர் போகிறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் போய் கொண்டிருந்த இடம், ராத்திரியெல்லாம் போய் கொண்டிருந்த இடம்லாம் வந்து இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு இங்கே ட்ரெயினை எடுத்தோம்னா 10 மணிக்கு பெங்களூர் போயிடலாம். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பல தொழில்துறையினர் வந்து மதியம் வேளையில் வந்து பல முக்கியமான சந்திப்புகளை எல்லாத்தையும் முடித்து கொண்டு மாலை வேளையில்

0: மீண்டும் ரயில் பிடித்து இரவு சென்னை வந்து சேர்ந்துக்கிறார். அப்போ இது மாதிரியான அதிவிரைவு ரயில்கள் நம்முடைய ஒரு வளர்ச்சியினுடைய வேகத்தையும் அந்த வளர்ச்சியினுடைய பயனையும் ஒவ்வொருவருமே துய்த்து கொண்டிருக்கிறோம். நிதானமாக யோசித்து பார்த்தோம் என்றால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாதையா சூழ்நிலை இருந்தது, அன்றைக்கு இந்த அளவுக்கான ஒரு வேகமோ அல்லது டெலிவரியில இருக்கக்கூடிய நுட்பமோ இருக்கிறதா? நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த வேகம் கிடைத்திருக்கிறது, துல்லியம் கிடைத்திருக்கிறது, எல்லா இடத்துலையும் அந்த ஒரு பொறுப்புணர்வு கிடைத்திருக்கிறது, எல்லாமே இந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. இப்போ ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்விதான் இன்னைக்கு வந்து பல பேர்கிட்ட இருக்குது. இப்ப நீங்க இன்னும் வந்து ஒரு அரசாங்கத்துல இருந்து ஏதோ ஒரு மனுவை செய்து கொண்டு இன்னும் அவங்க வந்து கையில தான் கொடுப்பாங்க டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, இதை வந்து இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணாம இருக்கிறாங்க, இதை ஏன் இன்னும் நீங்க செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பழக்கப்பட்டதுனால நம்ம கேள்வி கேட்க தொடங்கி விட்டோம்.
1: ஆன்லைன் பழகிட்டோம்.
0: நாம வந்து நேரடியா ஒன்ன போய் பார்த்து ஒரு இடத்துல மணிக்கணக்கில் நின்று இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பழைய ஒரு விஷயமாகவும் நாம பேச தொடங்குறோம். ஒரு கல்லூரி அட்மிஷன் ஆனாலும் சரி, இல்ல பல்கலைக்கழகத்தினுடைய நேர்காணலா இருந்தாலும் சரி, விசா வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அப்போ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நாம வந்து அந்த வளர்ச்சியை நாம வந்து இயல்பாகவே எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டோம். நாம வந்து இதனுடைய ஒரு வளர்ச்சியை பயனை நாம் பெற தொடங்கிவிட்டோம். அந்த பயன் வந்து நம்ம மனசுல, நம்ம இடத்துல, நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டது. நாம இனிமே திரும்பி போக முடியாது. நாம இன்னும் இதுக்கப்புறம் என்னென்ன சேவையினுடைய தரம் எப்படி உயர்த்த முடியும்னு தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர, சேவையுடைய தரத்தை வந்து இனிமே கொண்டு நம்மளால வந்து குறைச்சு கொள்ள முடியாது. அதே மாதிரி பொருள்களுடைய அல்லது இந்த மாதிரி உற்பத்தியினுடைய தரத்தை நம்மளால குறைச்சு கொள்ளவே முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, சர்வதேச அளவுல முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூரோட நம்ம வந்து ஒப்பிட்டு பேசுவோம், அல்லது நீங்க வந்து ஒரு நியூயார்க்கோட ஒப்பிட்டு பேசுவோம், இல்ல ஜப்பானோட ஒப்பிட்டு பேசுவோம். என்னன்னா அங்கெல்லாம் இவ்வளவு அபரிமிதமான வேகம் வந்து விட்டது, வளர்ச்சி வந்து விட்டது, அந்த மக்கள் தொகை இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய பெருநகரங்களை போய் பார்த்தீங்கன்னாவே அதற்கு இணையாகத்தான் நம்ம இருக்கிறோம்.
1: நிச்சயமா, நீங்க சொல்லும் போது வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க தோணுது சார். முன்னாடி எல்லாம் மெட்ரோ ரயில் அப்படின்ற விஷயம் வந்து வேற எங்கேயோ வெளியில பாத்திருப்போம். இன்னும் கேட்க போனா இப்ப புல்லட் ரயிலே வந்து வெளிநாட்டுல பாத்திருப்போம், ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச காலத்துல நம்ம நாட்டிலேயே வந்து அதற்கான காலகட்டங்களும் வரப்போகுது அப்படின் போது அது ஒரு வளர்ச்சியோட அடையாளம் தான்.
0: நிச்சயமா, அதாவது எப்படி நான் இதை சொல்றேன்னா, அடித்தட்டு மக்களும் பயன்பெறக்கூடிய அளவில் இன்னைக்கு நாம வளர்ச்சி வேண்டும். அதுதான் வந்து அந்த வளர்ச்சியின் பயன் யாரை போய் சேர வேண்டுமோ, யார் அதனால் அதிகபட்ச பயனை பெறப்போகிறார்களோ அவர்களிடம் அது போய் சேர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அரசாங்கம் கடந்த 12 ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், திட்டங்கள் வகுப்பது, அந்த திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை போய் சேர்வதற்கான வழிமுறையை காண்பது, அதன் வழியாக முழுமையான சேவையோ அல்ல முழுமையான ஒரு தன்மையோ முழுமையாக போய் சேர்வதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தருவது. அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் வந்து இந்த விதமான ஒரு மன வருத்தங்களோடு இருந்தாலும் இந்த நாடு என் பக்கத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுமானால் அந்த வேகத்திற்குள் இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய அடுத்த தலைமுறை, நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை என்று ஒரு கணக்கு உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா முந்தைய தலைமுறையினருக்கு இது எல்லாமே புதுசா இருக்கும், ஆனா அவர்கள் பழக்க விட்டுட்டார்கள். இன்னும் பிந்தைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போ இனிமே கொண்டு வரக்கூடிய தலைமுறையை இதை இயல்பாக எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் இயல்பான வாழ்க்கை முறை, இதுதான் வழக்கமான முறை. இப்போ யாரும் திருமணத்திற்கு வந்து வீட்டுக்கு வந்து அழைப்புதெல்லாம் கூட வைப்பதே கிடையாது, எல்லாம் வாட்ஸ்அப்லயே வந்துதான் நீங்க திருமண அழைப்புதல் நடந்து கொண்டு இருக்குது.
1: இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட நான் வந்து சமீபத்துல கேள்விப்பட்டது சார். என்ன அப்படின்னா, இந்தியாவோட யூபிஐ பண பரிவர்த்தனை வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்னு. அப்ப நான் யோசித்த விஷயம் ஒண்ணு என்னன்னா, முன்னாடிலாம் நிறைய நம்ம கிட்ட சில்லறை காசெல்லாம் வந்து இருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்லறையே வந்து இல்லை. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ரூபாயை துல்லியமாக ஒருத்தருக்கு செலுத்தணுமோ அதை செலுத்துறதுக்கு யூபிஐ அப்படின்ற ஒரு முறை வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இதெல்லாமும் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் தானே.
0: ஆமா, இப்ப நீ ரொக்கமில்லா பொருளாதாரம்னு சொல்றோம், உலக அளவுல எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு விரிவான ஒரு ரொக்கமில்லா பொருளாதாரம் வெற்றி அடையவே இல்லை. நாம தான் அந்த இடத்துல முழுசா வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அந்த வெற்றி அடைவதற்கான அடிப்படை காரணம் அந்த தொழில்நுட்ப அடித்தளத்தை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அப்போ நாம வந்து இன்னைக்கு யார்கிட்டயாவது வந்து யூபிஐ இல்லையான்னு தான் நம்ம கேட்கறமே தவிர, என்கிட்ட கேஷ் இல்லைங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம தயக்கத்துக்கு வந்துட்டோம்னா, ஒன்று யூபிஐ இல்லையான்னு கேட்குறோம், இல்லை யாராவது ரொம்ப வலியுறுத்தி நம்மகிட்ட பணம் கேட்டோம்னா, அப்பா நான் பணமே கொண்டு வரல, என்கிட்ட பணமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுகிறோம். அப்போது ஒரு தலைமுறையினுடைய சிந்தனை போக்கையே இன்னைக்கு வந்து நம்ம முழுசாக இந்த அரசாங்கம் மாற்றி இருக்கிறது. கையில் பணம் வைத்து கொள்ள வேண்டாம், நீங்கள் அத்தனை சேவைகளையும் பெற முடியும், அத்தனை பொருட்களையும் வாங்க முடியும், அத்தனை சுவைகளையும் உங்களால்

0: வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஒரு மொபைல் போனே அதற்கான உங்களுடைய மணிப்பர்ஸாக மாறிவிட்டது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு கால ஓட்டத்தோடு நம்ம இன்றைக்கி யாரும் திரும்பி பார்க்கல. ஏதாவது இப்போ நமக்கு நேரம் கிடையாது, நம்முடைய வேகமான ஓட்டத்தின் நடுவில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழுத்தத்தின் காரணமாக நம்ம திரும்பி பார்ப்பதில்லை. நம்ம வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தை கூட நம்ம யோசித்து பார்த்தோம்னாலும் முதல் பத்தாண்டுகளுக்கு இருந்த ஒரு சூழ்நிலைக்கும் அடுத்த மூணாவது பத்தாண்டுக்கு நம்ம வந்துட்டோம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து கடந்த 12 ஆண்டுகளில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வேகமான முன்னேற்றம் பயன்பாட்டு ரீதியாக மன ரீதியாக நம்முடைய சௌகரியத்தின் ரீதியாக நாம் அதை வந்து ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டோம். அப்போ இயல்பாகவே இது வந்து ஒரு கல்ச்சுரல் மாற்றத்தை ஒன்று உருவாகிக்கி இருக்கிறது. அரசாங்கத்தை இன்னும் வந்து நம்ம ஏதாவது வகையில் ஏமாற்றுவோம்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுவும் முடியாது. அது எல்லாமே அரசாங்கத்திற்கு வெளிப்படையாக தெரியும் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அது எல்லா இடத்துலையுமே இயல்பாக தொழில் பண்ணணுமோ அதுக்கு என்ன வரி கட்டணுமோ என்ன விதமான வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்து தயாராகணுமோ அது தயாராகிட்டு போவோம். நம்ம என்ன லாபம் சம்பாதிச்சு நல்லபடியாக வாழணுமோ அதை வாழ்வோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ரயினும் எல்லாருக்குமான ஒரு சமநிலையை ஏற்படுத்தியதாக சொல்வார்கள். அதே மாதிரி இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமநிலையை வந்து இன்றைக்கி உருவாக்கி கொண்டே இருக்குது. கையில் பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்க முடியலங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்னும் வரும்பொழுது இன்றைக்கு இது அத்தனையுமே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நமது இந்திய மக்கள் மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றம். இப்போ சமீபத்தில் என்ன நண்பர்கள் எல்லாம் பேசும்போது இவங்கெல்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கோ வேறு நாட்டுக்கெல்லாம் போகும்போது சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன, இங்கே யூபிஐயே இல்லைங்க, நம்ம எல்லாத்தையும் திருப்பியும் வந்து பேங்க்கில் போய் செக்கு கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியிருக்குன்னு அதை அழுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரியான சலுகைகள் வந்து இந்த மாதிரியான வசதிகள் வந்து இந்தியாவில் இருக்குது, இங்கேயே இல்லை, இவ்வளோ பெரிய வளர்ந்த நாடான இந்த குடத்தில் கூட இல்லை அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பார்த்து அழுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கி நிறைய நபர்கள் மாறிவிட்டார்கள். என்னென்னா இது அவ்வளவு தூரம் எளிமையாக கைக்கருகே வந்துவிட்டது. அப்போ நாம் வந்து இந்த முன்னேற்றங்கள் அத்தனைக்குமே 12 ஆண்டுகால அரசினுடைய ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்திய சாதனையாக வெளியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றம் வெளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இதர வசதிகள் எல்லாம் நிச்சயமாக தேவை. அதையெல்லாம் வந்து சமூக ரீதியாக ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள். ஆனால் அடிப்படையாக மக்கள் மனத்தில் அரசாங்கம் வளர்ச்சியினுடைய பலனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதனால் நாம் வளமாக இருக்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அதை வந்து உணர்கிறான். அதுதான் இதுல கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நான் பாக்குறேன்.
1: நிச்சயமா சார், மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்போ இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சிறப்பான செயல் திட்டம் அப்படின்றது அவசியம். செயல் திட்டமே இருந்தாலும் கூட அதை செயல்படுத்தக்கூடிய விதம் அப்படின்றதும் அவசியம். இது ரெண்டும் இருந்ததுனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து குறிப்பா நீங்க குறிப்பிட்ட மாதிரி டிஜிட்டல் கட்டமைப்பு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவருடைய பயன்பாடும் அவசியமா இருக்கு. அது இல்லாம சாலை கட்டமைப்பு இது போன்ற கட்டமைப்புகளும் கூட
0: ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு துறையிலையும் வந்து அந்த வளர்ச்சி வந்து வெளிப்படுகிறது. அந்தந்த துறையில செய்யப்படக்கூடிய முதலீடுகள் அதற்கான பலனை கொண்டு வந்து கொடுக்கின்றன. இப்போ உள்கட்டுமான வளர்ச்சி, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாலை வசதிகள், இப்போ நிதின் கட்கரி அவர்கள் வந்து கடந்த 12 ஆண்டுகளாக என்ன செய்திருக்கிறாருன்னா, ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டரே போடுறதோ இல்லை 5 கிலோமீட்டர் சாலை போடுவதே ஒரு மிகப்பெரிய சிரமமான காலகட்டத்தில் இன்றைக்கு அவர் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து அமைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மிக வேகமாக அதில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம் நகர்மயமாக்குதலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சாலை போடுவது என்றால் என்னன்னா, நீங்கள் நகரத்துக்கும் கிராமங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறோம், அதற்கான பயண நேரத்தை குறைக்கிறோம், இன்னும் சௌரியத்தை நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். இது வந்து நம்ம கண்ணெதிரில் நம்ம சாலையில் பார்க்கிறோம். அந்த சாலைகள் வந்து இன்னைக்கு தேசிய அளவில் வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியா வரைக்கும் மிக சாதாரணமாக பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு சாலைகள் வந்து விரிவடைந்து விட்டன, அகலமான சாலைகள் ஆகிவிட்டன, எத்தனை பாலங்கள் வந்து விட்டன, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அதாவது அதில் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பயனுடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள், அதனுடைய பயனை தூக்கிறார்கள் என்பதுதான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம். சாலைகள் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னாவே நாடு அதற்கான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக பெறும். மக்கள் வந்து அந்த குறுகிய காலத்திலே நாம் வந்து வேகமாக போய்விட்டு வர முடியும் என்ற நம்பிக்கையெல்லாம் வந்து, சாலைகள் நன்றாக ஆகிவிட்டால் அதில் போகக்கூடிய வாகனங்கள் நிச்சயமாக அதிகமாக பெருக்கம் எடுக்கும், அதில் போகக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அப்போ அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்பது மிக அதிகமாக இருக்கும், வருவாய் என்பது அதிகமாக இருக்கும், பொருளாதார சுழற்சி என்பது அதிகமாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்முடைய ரயில்வே டிராக்ஸும். இன்னைக்கு வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா

0: மிக வேகமாக நம்ம புதிய ரயில் பாதைகளை உருவாக்குவதிலும் ரயில் பாதையை வந்து மின்மயமாக்குவதிலும் ரயில் பாதையில வந்து கவச்சு மாதிரியான திட்டங்களை போட்டு அங்க ஏற்படக்கூடிய விபத்துகளை வந்து முழுசா தடுக்கிறதுக்குமான முயற்சியை செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதிவேகமான ரயில்களை நாம வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம், எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறோம். ரயில்வே அப்படிங்கிறது இன்னைக்கு அவ்வளோ ரோபஸ்டான ஒரு துறையாக மாறி இருக்கிறது. மிக குறைந்த நேர பயணம், நல்ல சௌரியமான பயணம், அதே சமயத்தில் அதனுடைய சேவையின் தரம் உயர்ந்திருக்கின்றன. இது எல்லாவற்றையுமே இன்னைக்கு சாலையை போலவே நம்முடைய ரயில் பயணம் மாறி இருக்கிறது.
1: அம்ரித் பாரத் திட்டம் அதை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரயில் நிலையங்களும் கூட மேம்படுத்தப்படும்.
0: ரயில் நிலையங்கள் வந்து இன்னைக்கு எப்படி மாறிக்குன்னா, அதனுடைய வசதிகள் வந்து மேம்பட்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் அதுல வந்து குறிப்பிட்ட இடங்கள் ஒன் ப்ராடக்ட் ஒன் பிளேஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன், அது ஒரு மிகச்சிறப்பான வணிக மையங்களாகவும் இன்னைக்கு மாறி இருக்கின்றன. அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தயாரிப்புகளுக்கு விற்பனை செய்வதற்கு அவர்களுக்கு வந்து அங்கே ஒரு சின்ன அங்காடி கிடைக்கிறது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய இயல்பான ஒரு பொருளாதார வர்த்தக முன்னேற்றத்தையும் ரயில்வே நிலையங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்குன்னா நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமிடல நடந்து கொண்டிருக்கு.
1: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒலிபரப்பாகும். கேட்க காத்திருங்கள் நேயர்களே.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: அவருடைய இயக்கத்தில் ஜவஹர் சீதாராமன் அவருடைய திரைக்கதில் உருவான படம் இது. பி எஸ் வீரப்பா தயாரிக்க சிவாஜி கணேசன், தேவிகா, ஏபிஎம் ராஜன், புஷ்பலதா, பி எஸ் வீரப்பாவே ஒரு கெஸ்ட் அப்பியன்ஸாக லாயர் மாதிரி நடிச்சிருப்பார். எஸ் ஏ அசோகன், பாலாஜி, ஜே பி சந்திரபாபு, இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. 1964 ஜூன் மாதம் 12 வெளிவந்த படம் ஆண்டவன் கட்டளை. அந்த படத்தில் தான் நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் படம் என்ன தெரியுமா? எதிரிகள் ஜாக்கிரதை அப்படிங்கிறதான் படத்தோட பேர். 1967 ஆகஸ்ட் 11 படம் ரிலீஸ் ஆன டேட். ஆர் சுந்தரம் அவருடைய இயக்கத்தில், ஏஎல் நாராயண் அவருடைய திரைக்கதிலான படம் இது. ஆர் சுந்தரமே படத்தை இயக்கி தயாரிச்சிருக்காரு. மனோகர், ரவிச்சந்திரன், எல் விஜயலட்சுமி, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை வேதா, பாடலாசிரியர் கண்ணதாசன், நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன். பி சுசீலா, கேளுங்கிற சீங்க.

9:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க மயிலரகு. எனக்கு ஒரு ஆசை, இப்போது உனக்கு அதை சொல்வேன், மறைக்காமல் தர வேண்டும் தானே வரும், வர வேண்டும்னு வருது. எஸ் ரைட், நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கோம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க மயிலரகு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் என்ன தெரியுமா? இருவல்லவர்கள். கே வி ஸ்ரீனிவாசன் அவருடைய இயக்கத்தில், கே தேவராஜன் அவருடைய திரைக்கதில் உருவான படம் இது. ஆர் சுந்தரம் தயாரிக்க, ஜெய்சங்கர், ஆர் எஸ் மனோகர், எல் விஜயலட்சுமி, கே ஏ தங்கவேலு, எஸ் ஏ அசோகன், மனோரமா, கருணாநிதி, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை வேதா. 1966 பிப்ரவரி 25 வெளிவந்த படம் இருவல்லவர்கள். ஜெய்சங்கர் வந்து தமிழக சினிமாவோட ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொன்னாலும் சொன்னாங்க. நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல வந்து ப்ரெசென்ட் அழகாக கொடுக்கக்கூடிய படங்களாக சூஸ் பண்ணி சூப்பர் ஹிட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ராஜன் அப்படின்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருப்பார் இந்த படத்தில். இப்போது நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கேட்கவிருக்கும் இந்த பாடலை டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்க, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை வேதா. இதோ பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

உன் கண்களில் ஏணிந்த நெருப்பு, இரு கண்ணத்தில் ஏணிந்த சிவப்பு, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா சொல்லு, ஏதாவது பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கோம். 9:45 நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மயிலருக்கு. காலம் கடந்தாலும் கூட நம்மளுடைய நெஞ்சில் கருத்தில் நீங்காத இசை பாடலை கேட்டுட்டு இந்த தருணத்தில் இணையக்கூடிய ஒவ்வொரு பாடலுமே வந்து அடடா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துட்ருக்கோம். இப்போது நம்ம நிகழ்ச்சியில் வந்து இருவல்லவர்கள் திரைப்படம்னு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் இல்லையா. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் இதயத்தில் நீ அப்படின்றதான் படத்தோட பேர். வி ஸ்ரீனிவாசன் அவருடைய திரைக்கதையிலையும் இயக்கத்திலையும் உருவான படம் இது. வி ராமசாமி தயாரிக்க 1963 ஜூன் 14 வெளிவந்த டேட். படத்தில் ஜெமினி கணேசன், தேவிகா, எம் ஆர் ராதா, நாகேஷ், கே ஏ தங்கவேலு, எம் சரோஜா, டி எஸ் முத்தையா, வி கோபாலகிருஷ்ணன், குமாரி ருக்மணி, வி எஸ் ராகவன் இன்னும் பலர் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த பாடலை பாடியிருக்கிறது பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி, பாடலாசிரியர் மாயவநாதன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இது, கேளுங்க ரசிங்க.

ஒரு பெண் இன்னொரு பெண்ணிட்ட கேட்குற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ம், அப்படிதான் எப்பவுமே வந்து நிறைய இடங்களில் தோழிகள் வந்து அதிகமாக காதல் தூக்கு போவாங்க. அந்த காலத்தில் அந்த புறாலாம் போனதுக்கப்புறம் தோழிகளும் தோழர்களும் தான் வந்து அதிகமாக அந்த காதல் தூக்குவாங்க. சில பேர் வந்து நல்ல மனசோட பண்ணுவாங்க, சில பேர் அதுலேயும் வந்து செஞ்சு விட்டுருவாங்க. பட் ஆனால் உண்மையான ஒரு அன்பு வந்து நிறைய இடத்துல வந்து மதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயந்தான். நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்துக்கும். வார்த்தைகள் ரொம்ப எளிமையாக தெளிவாக இருந்தது, எல்லாருக்கும் ரசிக்க முடியாது அப்படின்றத இன்னும் கூடுதல் சிறப்பு. 9:50 நேர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க மயில் இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நல்ல பாடல்கள் இசை பாடல்கள் வந்து கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். பட் நாளைக்கு இந்த நேரம் அதாவது 9:15 ஆரம்பிக்கக்கூடிய மயிலருக்கு சிறப்பு மயிலாக இருக்க போது. காரணம், விண்டேஜ் ராஜா நிகழ்ச்சியை வழங்குறாங்க சௌமியா. ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டேவாக இருக்கும். மயிலருக்கு கேட்க தவறதுகள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நாளைக்கு காலையில் 9:00 இளையராஜா ஸ்பெஷல் வழங்குகிறார் சௌமியா. ஸோ நிகழ்ச்சி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும். கேட்க தவறதுகள் 9:50 நம்மளுடைய மயிலருக்கு தரக்கூடிய அடுத்த பாடல் உனக்கு ஒன்று தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் உனக்கா தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கல்யாணியின் கணவன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்க போகிறோம். 1963 செப்டம்பர் 20 வெளிவந்த படம். எஸ் எம் ஸ்ரீமுழு நாயுடு அவருடைய திரைக்கதையிலையும் இயக்கத்திலையும் தயாரிப்பிலும் உருவான படம் இது. சிவாஜி கணேசன், பி சரோஜா தேவி, எம் ஆர் ராதா, டி பி முத்துலக்ஷ்மி, எஸ் பி ரங்காராவ், டி ஆர் ராமச்சந்திரன், ஒய் கே தேவர், இன்னும் பலர் அந்த படத்தில் வச்சுருக்காங்க. படத்துக்கான இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு. பாடலை டி எம் சவுந்தரராஜன், பி சுஜிலா பாடியிருக்காங்க. பாடலாசிரியர் கண்ணதாசன் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் அது கேளுங்க ரசிங்க.

கண்ணுக்கு கொஞ்சம் அழகாக பட்டுருச்சுன்னா அதை பிடிச்சி நம்ம எல்லா விஷயத்துக்கும் உண்மையாக காட்டியிருப்போம். நிலவை வந்து அடடா அப்படிங்கிற மாதிரி நிறைய கவிஞர்கள் அழகாக வந்து வர்ணிச்சிருப்பாங்க. பொழுது வரும் அந்த பொழுது வரும் வரை பொறுமையில் இருப்பாயா, மனம் பொருந்தவரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா, மனம் பொருந்தவரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. நிலவே உனக்கா தெரியாது, ஊர்வலம் வரவும் ஆவலை தரவும் உனக்கா தெரியாது, நிலவே உனக்கா தெரியாது. இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். 9:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீர்கள் கேட்டு வச்சுட்ருக்கீங்க. மயிலருக்கு நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவு பாடலது எல்லாம் சாப்பிட்டு தூங்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த பாட்டை போட்டு கொஞ்சம் ஜாலி பண்ணிட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இரு சகோதரிகள் படத்தோட பேர். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1957 ஆகஸ்ட் 23 வெளிவந்த படம், இசை எஸ் ராஜேஸ்வர ராவ். பாடலை பாடியிருக்கிறது ஜிக்கி, பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையதாஸ். நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவு பாடலை கேளுங்க ரசிங்க.

0: 9:59 நேர்கள் கேட்டு ரசித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மயிலிறகு நிகழ்ச்சி நிறைவு பெறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். கனிவான முகத்தை இங்கே திருப்பி காட்டுங்க, கண்ணாலே எனக்கு கொஞ்சம் சிரிப்பு ஓட்டுங்க. நல்லா இருந்ததில்ல, சும்மா சாப்பிட வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க, புது மாப்பிள்ளை போல ஏக்கிறது போதுங்க. எஸ் நிகழ்ச்சியும் போதும் போதுன்ற அளவுக்கு நிறைய நல்ல பாடல் கொடுத்துருன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் நண்பன் சிவா. அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு இன்னும் சில நொடிகள் வர காத்துட்ருக்கு. ஸோ எங்கேயும் போய்ட்டு தான் கேட்டுருங்க, கேளுங்க கேளுங்க, ரசிச்சுட்டே இருங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நான் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம், கண் மருத்துவர். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த நீரிழிவு விழித்திரையை பாதிக்கிறது. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்வை நன்றாக தெரிந்தால் கூட இரத்த கசிவு ஏற்படுவதால் திடீரென்று பார்வை மங்கிவிடலாம். பரிசோதனை செய்து இன்டைரக்ட் ஆப்தல்மாஸ்கோபி என்று சொல்லுவோம், பின் ஃபண்டஸ் ஃப்ளோரசின் ஆஞ்சியோகிராஃபி என்ற டெஸ்ட்டு, ஆர் ஃபண்டஸ் ஃபோட்டோ, இதன் மூலம் கண்ணில் விழித்திரையில் இருக்கிற வியாதிகளை கண்டுபிடிக்கலாம். அவ்வாறு இருந்தால் அவைகளை லேசர் மூலம் சரி செய்ய முடியும், மேற்கொண்டு பார்வை இழப்பை தடுக்க முடியும். அவர்களுக்கு ஐ ப்ரெஷர் அதிகமாக இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனாமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனாமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம். நமக்கு கண்ணின் அழுத்தம் சரியாக இருக்கிறதா, 20 கம்மியாக இருக்கிறதா என்று தெரியும். 20 மேலே இருந்தால் கண் அழுத்த நோய் இருக்கு என்று நாம் கருதுவோம். ஆனால் சர்க்கரை இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கண் பார்வையை ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செய்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.

0: பத்து மணி ஒரு நிமிஷம். ஆகாஷ் வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மெலடி மட்டுக்கள் நீர் விருப்பம். கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும், அதாவது கோயம்புத்தூர் நேர்களும் பங்கு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0422 அப்படின்ற இணைப்பெண்ணோட 2316312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 2317046 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பணி ஏற்படுத்தலாம். ஒருவேளை லைன் கிடைக்கலன்னா என்னாகும், உங்களுக்கு கோவம் வரும், ஆனால் கோவப்படக்கூடாது. பிகாஸ் நோ கோவம் ஐ எம் பாவம். பேசிக்கலி ஃபண்டமெண்ட்லி எல்லாருமே குட் பை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க 9585800103 அப்படின்னு எனக்கு நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டுக்கில் கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை போட்டு வைங்க. குறிப்பான ஒரு விஷயம் என்ன என்றால், 1981 1993 வரை இருக்கக்கூடிய இந்த இடைக்கால பாடல்களை கேட்பீங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் முதல் பாடல் வருது ஆனந்தராகம் திரைப்படத்திற்காக. கேளுங்க ரசிங்க.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது,
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்க.

உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஆனந்தராகம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். துரை மணிகண்டன் ஆச்சிப்பட்டில் தான் உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்திருந்தோம். 10:06 நேர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. மலடி மட்டுக்கள் நேர் ஒருப்பம் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேரில் மட்டுமே பங்குபெற ஒரு நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். கோவை சேரன்மா நகர்லேருந்து புவனேஸ்வரி.
0: புவனேஸ்வரிமா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து குளிர்கால மேகங்கள்ங்கிற படத்துல ஜேசாஸ் வாணிஜெயராம் பாடின வானம் செவ்வானம்ங்கிற பாட்டு வேணும் சார்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி சார்.

10:11 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மெலடி மெட்டுக்கள் நேரோட்பம். கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்குபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லிட்டா, நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டும் கூட. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு இளையராஜா ஸ்பெஷல் நிகழ்ச்சியை வழங்குகிறார் சௌமியா. ஸோ கேட்க தவறாதீர்கள், இளையராஜா ஸ்பெஷல் நல்லாயிருக்குமா? எஸ். நாளைக்கு இரவு 9:15 நம்மளுடைய மயிலருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிறப்பு மயிலருக்காக வர காத்துட்ருக்கு விண்டேஜ் ராஜா அப்படின்றத நம்ம ஷோ நேம். நிகழ்ச்சியை வழங்குறாங்க சௌமியா. ஸோ இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த பாடல் மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, உஷா ரவிக்குமார் வடவள்ளியிலேருந்து அவங்களுக்காக அந்த பாடல் வருது. கேளுங்க ரசிங்க.

0: 10:17 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்கள் கேட்டு ரசித்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுறீங்க. ஏன்னா இது நேர் இருப்போம். உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு உங்களுக்காக வரும். மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம். யார் எங்கிருந்துங்க?
1: ராஜேஷ், சேரன் மாநகர்.
0: சேரன் மாநகர்ல இருந்து ராஜேஷ் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் மூடு மந்திரம், சித்ரா பாண்ட விழியோரம்ங்கிற பாடல்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: தேங்க்யூ சார்.

0: இன்னைக்கு மெலடி மெட்டியல் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்குல்ல. 10:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசி சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது மெலடி மெட்டுக்கள் நேர்வுறுப்போம். கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யாருங்கிறதுங்க? ராஜேஸ்வரிமா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு மௌனம் கலைகிறது படத்துல வாணிமா பாண்ட அன்பே மௌனம் கலைகிறது அந்த பாட்டு.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: தேங்க்யூ.

நேர்கள் கேட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல இது மெலடி மட்டுக்கள் நேர்விருப்பம். கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் நீங்க கோயம்புத்தூர் மாவட்ட நேராக இருந்தீங்கன்னா அழைப்பணி ஏற்படுத்துங்க. 0422 அப்படின்றது இணைப்பு எண், 2316-312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 2316-17046 அப்படின்ற அழைப்பணி ஏற்படுத்தல ஒரு லைன் கிடைக்கலாம். கோச்சிக்காதீங்க, மனசில் திட்டாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9585800103 அப்படின்ற எண் உங்களுக்கு காத்துட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் நெகம்லேருந்து கதிர்வேல் கௌசல்யா கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் வருது, இரட்டை வாழ்க்குருவி திரைப்படத்துக்காக கேளுங்க ரசிகர்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க மெலடி மெட்டுக்கள். நேயர் இருப்போம் நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சிவா சார், நான் பீடமளி வாசுதேவன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு சிந்தி நதி பூர்ல இருந்து அடியே அடி சின்ன பாட்டு சார்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றிங்க சார்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீர்கள் கேட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நமக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி சரியா பயன்படுத்துங்க, குறிப்பா கோயம்புத்தூர் மாவட்ட நீர்கள் மட்டுமே. இது அந்த பேரை மாத்தி சொல்றது, ஊரை மாத்தி சொல்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க பண்ண மாட்டீங்கன்ற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வெள்ளிங்கிரி சார் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்துங்க மானசு கேத்த மகராசனுங்க, பாட்டு வந்து ஆத்து மேட்டு தோப்பு அந்த சாயினர் அந்த பாட்டு
0: பாடல் வருது கேளுங்க ரசிங்க.
1: நன்றி நன்றி.

நேர்களுக்கு பிடிச்சமான பாடலை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. எனது மெலடி மெட்டுக்கள் நேர்விருப்பம் 10:47 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 எஃப்எம்ல நேர்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்பெஷலான ஒரு அப்டேட்ஸும் கூட இருக்கு. நாளை இரவு 9:15 சிறப்பு மயிலருக விண்டேஜ் ராஜா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் சௌமியா. அது மட்டும் கிடையாது, நாளைக்கு காலையில் 9 ஒரு ஸ்பெஷல் ஷோ இருக்கு, இளையராஜா ஸ்பெஷல் வழங்குகிறார் சௌமியா. தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் கேட்டுட்டு அசையருங்க. இப்போது நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இணைந்த கைகள் திரைப்படத்திற்காக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஐயோ பெரிய லிஸ்டாக இருக்கே. குட்டீஸ் தேஜஸ்வி, அதிதி, ஹரிணி, கிருஷ்வி, ஆளினி நல்லா இருக்குல்ல, ரத்னபுரி வந்து கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமாக எப்படி ஹெல்த்தியாக கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளே எப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள் அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமாக வர்ற, இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில் வர கேன்சர், சினைப்பையில் வர கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ இல்லை வராமல் தடுக்கிறதுக்கோ இல்லை முறைகளையெல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் டீட்டெயிலாக பேசுனீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிவிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாமல் அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்

பெஸ்ட்டாக யூக்லிபிரியமாக இருக்கும் பொழுது சில வியாதிகள் எட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளாக நம்ம எடுத்துக்கணும்.

10:54 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மெலடி மெட்டுக்கள் நேருவம் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இப்போ முடிஞ்சு நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை பொறுமையாக கேட்டு ரசித்த நேர்களை அனைப்பும் நன்றி கலந்து வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை இனி நீங்கள் கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள் தொடர்ந்து வானிலை அறிக்கை. நாளை காலை 6:00 காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 35 அதிகாரம் அரண் வலியுறுத்தல் அறத்துப்பால். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் சூலமங்கலம் சகோதரிகள் சிஸ்டர் சாரா நவ்ரோஜி, எஸ் சரளா, டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், நித்யஸ்ரீ மகாதேவன் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, நிகழ்ச்சியில் திரையிசை அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று, காலை 7:30 முன் செல்லடா, திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் தொடரும். 7:55 வானிலை அறிக்கை தொடர்ந்து சேவை செய்தியில் கேட்கலாம். 8:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் தொடர்ந்து கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 9:00 இளையராஜா ஸ்பெஷல் வழங்குகிறார் சௌமியா. 10:00 இது உங்கள் சாய்ஸ் நேரொற்பமாக முற்பகல் 11:00 இன்றைய நேயர் 11:30 வண்ணப்பூக்களில் சாய்வு நாற்காலி மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி 90 சந்திக்கும் 92 போத்தனூர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நண்பகல் 12:00 வசந்தம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, 12:35 நிகழ்ச்சி நிரல், 12:50 பூந்தென்றல், பிற்பகல் 1:00 மணி 1 மலர் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே தென்னை வெச்சா இளநீர், தென்னை தொழில் புரியும் முதுகலை பட்டதாரி கோயம்புத்தூர் சூலூர் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 3:00 டீ டைம் நேரவிருப்பும், மாலை 4:00 கெட் செட் கோ தி கேம் ஷோ, மாலை 5:00 சித்திரச்சவானத்தில் கதைகளின் வழியே திருக்குறள், 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்திசை, தொடர்ந்து பொன்மாலை பொழுது கேட்கலாம். 7:25 ஏறும் ஊரும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்து பேராசிரியர் முனைவர் கே ராஜமாணிக்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:00 இதம் ரிதம், 9:15 சிறப்பு மகிழருக்கு விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா. 10:00 மிரடி மெட்டுக்கள் நேரிருப்பும், 10:55 நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வானிலை அறிக்கை, 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 35°C, குறைந்தபட்சமாக 25°C, திருப்பூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 37°C, குறைந்தபட்சமாக 26°C, ஈரோட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 37°C, குறைந்தபட்சமாக 26°C, சேலத்தில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 36°C, குறைந்தபட்சமாக 26°C, ஊட்டியில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 24°C, குறைந்தபட்சமாக 17°C, பாலக்காட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 34°C, குறைந்தபட்சமாக 26°C பதிவாகியிருந்தது.

நிமிடம் 2 நொடி. நேர்களே, நமது 999 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவு பெறுகின்றன. நாளைய நமது நிகழ்ச்சிகள் இதே அலைவரிசையில் காலை மணி 5:51 துவங்கும். நன்றி நேர்களே. ஜெய்ஹிந்த்.